நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் சந்தோஷ அறல் நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க பண்கொடா வழியிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இன்றைய நாள் பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பாதுக்க சின்ன தம்பி அம்மன்புரம் சுரேஷ் கிரியல்ல ராஜலட்சுமி முனராகல தனலட்சுமி மற்றும் தயாளன் தயாபரன் தினேஷ் வனிதாவிற்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாதுக்க சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க தொலசொல பூமிகா சின்ன தம்பி நித்திய பிரபா ஸ்ரீதரன் சாரங்க பிரபா அபிதரன் கிசான பிரபா நாகேந்திரன் தனலட்சுமி ராஜலட்சுமி உமாசந்திரன் மற்றும் அழகு சுந்தரம் ரமணி டிலுக்சன் சொக்கலிங்கம் முத்துக்குமாரி அருண்மொழி சின்னையா மகாதேவன் எட்டியாந்தோட்டு சிவாஜல்ல இருக்கும் அனைவருக்காகவும் கௌசல்யாவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வகத்தோட்டம் தும்மோதர சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அம்பாந்தோட்ட ஜமீலா கொழும்பு மும்தாஜ் பேகம் யாழ்ப்பாணம் சாந்தினி நாவலப்பெட்டி தேஜா மற்றும் மங்கள் அர்சினி கிரியல்ல ராஜலட்சுமி பாதுக்க சின்ன தம்பி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கல்முனி பெரிய நீலாவளி ஒன்றை சேர்ந்த மதன் ரஷ்மிகா 9வது பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்களாம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா பாட்டி தாத்தா மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதாகவும் பெரிய நீலாவளை கிருஷ்ணா குடும்பத்தினரும் வாழ்த்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. வசந்தமிப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா அன்பான காலை நேர வணக்கம் நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கூப்பாயிலிருந்து ரோசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ரோசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் கொழும்பா இந்து ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா இப்படி இருக்கீங்க என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அறந்தாங்கிய ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பிற்கினிய ஆனந்தி அவர்களுக்கு காலை நேர வணக்கம். எனது தந்தையான ராஜ் இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்கராம். அவரை குடும்ப உறவுகள் அனைவரும் சேர்ந்து சகல சௌபாகியத்துடனும் நோய் நொடி இன்றி வாழ வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமிப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான காலை நேர வணக்கம் வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் மற்றும் யதீஸ்வரி கவஸ்கரன் லவித்ரன் மற்றும் டிலுக்சன் நண்பராகிய உசாந்தன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. காலை நேர வணக்கம் ஊர் கொடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-277-5001 அப்படியும் இல்லை என்றால் 0112-277-5001 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

அழகு தமிழின் கரம் பிடித்த உங்கள் வசந்தமே நாடு முழுவதும் 102.6 102.8

0: நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஜூன் மாதம் 6 சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 2:52 முதல் 4:22 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:22 முதல் 2:52 வரை. ராகு காலம் காலை 8:52 முதல் 10:22 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் முயற்சி, ரிஷபம் சாந்தம், மிதுனம் பொறுமை, கடகம் மேன்மை, சிம்மம் நிறைவு, கன்னி யோகம், துலாம் உதவி, விருச்சிகம் உழைப்பு, தனுசு இரக்கம், மகரம் நட்பு, கும்பம் தனம், மீனம் தொல்லை. மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் முயற்சி, ரிஷபம் சாந்தம், மிதுனம் பொறுமை, கடகம் மேன்மை, சிம்மம் நிறைவு, கன்னி யோகம், துலாம் உதவி, விருச்சிகம் உழைப்பு, தனுசு இரக்கம், மகரம் நட்பு, கும்பம் தனம், மீனம் தொல்லை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

போலதே வாழ்த்து சந்தோஷ அறல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 எட்டு அலை வரிசைகளின் ஊடாக அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் ஏராளமான சொந்தங்க அவர்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அதை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். மாத்தளையிலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளவத்தையில் இருக்கும் அகஸ்டிகாவையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கேசாயினியையும் ஜிதுவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. நாவலப்பிடி கலப்படியை சேர்ந்த மேரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கணவர் போல் மற்றும் மகள் அனுஷா வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. தில்தோட்டையிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நிற வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் என்று சொல்லி பூனாகலை இயேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வணக்கம் இனிமையான காலை நிற வணக்கம் ஆனந்தி, நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி. எல்லோருக்கும் காலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் குட் மார்னிங் என்று சொல்லி அருணாக்கையிலிருந்து சஞ்சு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வீரவழி ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பலாங்கொடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மீன்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி கின்னியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் காலை நிற வணக்கம் தமிழ்நாடு சிதம்பரம் தோட்டத்திலிருந்து அசோக் குமார் மற்றும் கலைச்செல்வி ஆனந்த ஜோதி சரவணன் மற்றும் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அக்கறைப்பற்று பொப்டிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான காலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அனைத்து உறவுகளுக்கும் காலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. தரணியகலையிலிருந்து ஜீவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அனைத்து உறவுகளுக்கும் காலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775 மற்றும் 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியோடு முகநூல் வழியாக இணைந்திருக்காங்க அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துகிறேன் என்று சொல்லி சந்தியாகு அட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி, நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி ரிஸ்வான் வேர்வழியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அம்மன்புரம் செங்கலடியிலிருந்து சுரேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அன்பான காலை நேர வணக்கம். அம்மா தவமணி, தயாலினி, சருப்ஜன் மற்றும் செங்கலடி ஸ்ரீமுருகன், செங்கலடி குமார், பண்குடாவளி அழகு சுந்தரம்மை ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. செங்கலடியிலிருந்து சகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்து அனைத்து உறவுகளுக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் ஆனந்தி அக்கா, சந்தோஷாரல் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பேர்வழி தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வணக்கம் கொழும்பு 15 மோதுரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா வணக்கம் என்று சொல்லி கொழும்பு 11 திரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று மில்டன் கருங்காலிச்சேளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ரஜினி நிகழ்ச்சியோடு ரஞ்சித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பலாங்கொடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. வாகரையிலிருந்து சிவீந்திர நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அனைத்து உறவுகளுக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்கும் பாடலோடு நேர்கள் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம்.

0: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக ரூபாவின் பெருமை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி, டாலரின் பெருமதி அதிகரிப்பு தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி பல்வேறு தரப்பும் தெரிவிக்கின்ற முக்கியமான செய்திகள் பத்திரிகை வந்திருப்பது காரணம் அர்ஷடி சில்வா ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் இந்த விடயத்தில் மிகுந்த கவனம் செலுத்த உணர்வதாக ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதேபோல பிரதியமைச்சர் ரணில் ஜாயந்த பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்த ஒரு தகவல், டாலரின் பெருமதி அதிகரிப்பு என்பது பொருளாதாரத்தில் எந்தவிதமான நெருக்கடியும் ஏற்படுத்தாது என்பதாக அவர் தெரிவிக்கின்ற விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே உலக நாடுகளோடு இலங்கை அரசாங்கம் ஏற்படுகின்ற ஒப்பந்தங்கள், அதேபோல உடன்படிக்கைகள், ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்ற விடயங்களை சுட்டிக்காட்டுகின்ற பல்வேறு முக்கியமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்வை தயாராக இருக்கிறோம். அமெரிக்காவிடமிருந்து ஒத்துழைப்பு, சீனாவிடமிருந்து ஒத்துழைப்பு, இந்தியாவிடமிருந்து ஒத்துழைப்பு என்று பல முக்கியமான விடயங்களும், அதேபோல பிராந்திய நாடுகளுடைய ஒருங்கிணைந்த செயற்பாடு உள்ளிட்ட பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதாக லிட்ரோ அறிவித்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதேபோல கபில சந்திரசேன மரணம் தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து அவருடைய சட்டத்தரணி ரியான்சி அரசகுல்ரத்னவிடம் நேற்றைய தினம் சாட்சி பதிவு இடம்பெற்றிருக்கிறது. அதில் அவர் தெரிவித்த விடயங்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். செம்மணியில் அகல் நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. எனவே புதிதாக 11 எண்புக்கூடு தொகுதிகள் அகல் தடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றன. இதனை தவிர்த்து மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறது. தேர்தல் முறைமையை தீர்மானிக்கின்ற அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழு கிடையாது. இருக்கின்ற முறைமைகள் ஊடாக தேர்தலை நடத்துகின்ற உரிமையை எங்களுக்கு இருப்பதாக ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்த விடயங்கள் என பல முக்கியமான செய்திகள் இதனும் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. சர்வதேச செய்திகள் பக்கம் அமெரிக்க ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தியும், ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தியும் பல்வேறு செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்று தினம் பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அதுகுறித்து நாங்கள் பார்க்கலாம். ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி அடையும், பொருளாதார முகாமைத்துவம் மீதான நம்பிக்கை குறைகிறது, வெளிப்படைத் தன்மையை வலியுறுத்துகிறார் அர்ஷடி சில்வா என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்தின் பொருளாதார முகாமைத்துவம் மீதான நம்பிக்கை குறைவடைவதால் ரூபாவின் பெருமதி மேலும் வீழ்ச்சியடையும், எனவே நிதி விவகாரத்தில் அரசாங்கம் வெளிப்படைத் தன்மையோடு செயற்பட வேண்டும் என அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ஷடி சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. டாலரின் பெருமதி உயர்வு, ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க டாலரின் மதிப்பு சுமார் 342 ரூபாவாக உயர்ந்த நிலையில் கருப்பு சந்தையில் 345 ரூபாவுக்கும் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. நாணய சந்தைகள் பெரும்பாலும் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இயங்குகின்றன. ரூபாவின் மதிப்பை முகாமைத்துவம் செய்வதற்கான அரசாங்கத்தின் திறன் மீதான நம்பிக்கை குறைவடைந்து செல்கிறது. வட்டி வீதங்களை அதிகரிப்பது உள்ளிட்ட அண்மைக்கால நடவடிக்கைகள் தற்காலிக நிவாரணத்தையே வழங்கியிருக்கின்றன. அதன் பின்னர் ரூபா மீண்டும் வீழ்ச்சியடைய தொடங்கியிருக்கிறது. புதிய கட்டுப்பாடுகளுக்கு முன்னர் திறக்கப்பட்ட கடன் பற்று பத்திரங்களை இறக்குமதியாளர்கள் செலுத்த தொடங்கியுள்ளதால் வெளிநாட்டு நாணயத்துக்கான தேவை அதிகரித்து வருகிறது. வெளிநாடுகளில் வாழும் சில இலங்கையர்கள் ரூபா மேலும் வீழ்ச்சியடையும் என்ற எதிர்பார்ப்பில் பணப்பரிமாற்றங்களை தாமதமாகப்படுத்துகின்றனர். எனவே அதே நேரத்தில் சில ஏற்றுமதியாளர்களும் தமது ஏற்றுமதி வருவாயை நாட்டுக்கு கொண்டு வராமல் தாமதப்படுத்துகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் நாணயத்தின் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். ஸ்திரத்தன்மையை பேணுவதில் சந்தை நம்பிக்கை என்பது ஒரு முக்கியமான காரணியாகும். ஆகவே நிதி விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு செயற்பட வேண்டும். நிதி அமைச்சரான ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கும் தரப்பினர் சிறந்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் அர்ஷடி சில்வா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எனவே நம்பிக்கை ஏற்படுத்தும் விடயம், அதேபோல நிதியினுடைய வெளிப்படைத்தன்மை தொடர்பான விடயங்களை வலியுறுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெறுகிறது. இதேபோல நேற்று தினம் பிரதியமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ ஊடக சந்திப்பு நடத்தி பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த செய்தியும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெறுகிறது. டாலர் பெருமதி அதிகரிப்பால் பொருளாதார நெருக்கடி ஏற்படாது, பிரதியமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது. அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அண்மை காலமாக அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்து வருவதானது இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது என்பதை குறிக்கவில்லை. தவறான மற்றும் திசை திருப்பும் பிரச்சாரங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ கேட்டுக் கொண்டிருக்கின்றார். டாலரின் பெறுமதி அதிகரிப்பு மற்றும் ரூபாவின் வீழ்ச்சி குறித்து எழுந்துள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள தற்போதைய மாற்றம், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள நிலவரங்கள் உள்ளிட்ட உலகளாவிய வெளிப்புற காரணிகளுடன் தொடர்புடையதாகும் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாகவே குறிப்பாக இறக்குமதிகளுக்காக அமெரிக்க டாலருக்கான தேவை சந்தையில் அதிகரித்திருக்கின்றது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் நெருக்கடியில் உள்ளது என்று கூறுவதாயின் அங்கு பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுதல், உற்பத்தி துறைகள் முடங்குதல், தொழிலாளர் போராட்டங்கள் வெடித்தல் மற்றும் அரசாங்கத்தால் தனது செலவினங்களுக்கான நிதியை திரட்ட முடியாமல் போதல் போன்ற மிகவும் பாரதூரமான சூழ்நிலைகள் காணப்பட வேண்டும். ஆனால் அத்தகைய எந்த ஒரு மோசமான நிலையும் இன்று நாட்டில் இல்லை என்பதாக அவர் தெரிவித்திருந்தார்.
1: தற்போதைய
0: சூழலில் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம், சுற்றுலாத்துறை மூலமான வருவாய் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணவெடுப்பல் ஆகிய அனைத்தும் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன. எனினும் சந்தையில் டாலருக்கான தேவை தற்காலிகமாக அதன் விநியோகத்தை விட அதிகரித்ததே அண்மைக்கால மாற்று வீத உயர்வுக்கு காரணமாக அமைந்தது. சர்வதேச நாணயத்திடமிருந்து அண்மையில் கிடைக்கப்பெற்ற சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி நாட்டின் வெளிநாட்டு கையிருப்புகளை வலுப்படுத்தியுள்ளதோடு வெளிநாட்டு துறைசார் ஸ்திரத்தன்மைக்கும் பெரும் ஆதரவாக அமைந்திருக்கின்றது. டாலரின் பெருமதி தற்காலிகமாக 350 ரூபாவை தாண்டிய போதிலும் மத்திய வங்கியின் கொள்கை ரீதியான தலையீடுகள் மற்றும் துரித நடவடிக்கைகள் காரணமாக அது மீண்டும் 330 ரூபாய் வரை குறைவடைந்திருக்கிறது. கடந்த சில நாட்களில் மீண்டும் ஒரு சிறிய உயர்வு காணப்பட்டாலும் சந்தை படிப்படியாக சேதமடையும் என்ற நம்பிக்கை உள்ளது. எனவே தற்போதைய சூழ்நிலையானது தற்காலிகமான ஒரு சந்தை ஒழுங்கமைப்பை தவிர இது பொருளாதார வீழ்ச்சி அல்ல. பொதுமக்கள் யாரும் அச்சமடையவோ அல்லது வதந்திகளின் அடிப்படையில் அவசர முடிவுகளையோ எடுக்க வேண்டாம் என்பதாகவும் பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ அவர்கள் இவ்வாறு பொதுமக்களிடம் கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். எனவே டாலரின் பெறுமதி அதிகரிப்பு என்பது பொருளாதார வீழ்ச்சியாக கருத முடியாது, பொருளாதார வீழ்ச்சி கிடையாது என்பதாகத்தான் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி இருக்கிறது. ஒரு சந்திப்பு தொடர்பான செய்தி இன்றைய உட்பக்கத்தில் செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஜனாதிபதியின் செயலாளரோடு உலக சுங்க அமைப்பின் பிரதிநிதிகள் குழு சந்திப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. அரசு சேவையில் ஊழலை தடுப்பதற்கும் நேர்மையை மேம்படுத்துவதற்கும் இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக உலக சுங்க அமைப்பின் பிரதிநிதிகள் குழு ஜனாதிபதியின் செயலாளரை சந்தித்திருக்கின்றது. உலக சுங்க அமைப்பின் ஊழல் ஒழிப்பு மற்றும் நேர்மையை மேம்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தும் ஆண்ட்ரியா ஹாம்டன் தலைமையிலான அந்த அமைப்பின் நேர்மையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்ப உபகுழுவில் மூவர் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவினர் ஜூன் மாதம் 2 ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் ஆகியவை சந்தித்தார்கள். இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வருகை தந்துள்ள இப்பிரதிநிதிகள் குழுவினர் அரசு துறையில் நேர்மையை மேம்படுத்தல், நல்லாட்சியை வலுப்படுத்தல் மற்றும் ஊழல் ஒழிப்பு முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான ஜனாதிபதி அலுவலகத்தினால் செயற்படுத்தப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளரோடு அவர்கள் கலந்துரையாடியிருக்கிறார்கள். பிரதிநிதிகள் குழுவிடம் உரையாற்றிய கலாநிதி குமாநாயக்க ஊழலை ஒழிப்பதற்காக அரசாங்கம் வழங்கியுள்ள உயர்மட்ட முன்னுரிமைக்கு இணங்க ஒழுக்க நெறிமிக்க பொறுப்பு குரல் உடைய மற்றும் ஊழலற்ற அரசு சேவையொன்றை கட்டியெழுப்புவதற்காக உள்விவகார பிரிவுகளினால் ஆற்றப்படும் முக்கிய பங்கை வலியுறுத்தினார். இதற்கென ஒரு பிரிவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நிறுவப்பட உள்ளதாகவும் அதன் மூலம் உள்விவகார பிரிவுகளை நிறுவுதல், அதிகாரிகளின் திறன்களை மேம்படுத்தல் மற்றும் அந்த பிரிவுகளின் செயல்பாடுகளை முறைமைப்படுத்துவதற்கும் இலகுப்படுத்துவதற்கும் இணைய கட்டமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு செயற்பட்டு வருவதாகவும் அவர் நேற்று தினம் கடந்த 2ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியிருப்பதை காணலாம். அரசு துறையில் நேர்மை மற்றும் இந்த ஊழல் ஒழிப்பு தொடர்பான விடயங்களை கையாளுவதற்கான உலக சுங்க அமைப்பினுடைய பிரதிநிதிகள் இவ்வாறு சந்தித்து ஜனாபின் செயலாளரிடம் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஜனாபின் செயலாளரும் அரசாங்கத்தினுடைய ஊழல் ஒழிப்பு தொடர்பான விடயங்களுக்கான பொறிமுறைகள் குறித்தும் தெளிவுபடுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி உட்பக்கத்திலிருந்து வீரகேசரி பத்திரிகையில், ஆர்செப் அமைப்பில் இணைவதே இலங்கைக்கு பாரிய நன்மை தரும், நியூசிலாந்து ஆஸ்திரேலிய உயர்சாணிகர்கள் இந்தோனேசிய தூதுவர் அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை அதாவது ஆர்செப் அமைப்பில் இலங்கை இணைவதற்கு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளின் உயர்சாணிகர்களும் தூதுவரும் நேற்று தங்களது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். கொழும்பில் நேற்று பாத்ஃபைண்டர் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஆர்செப் அமைப்பில் இலங்கை இணைவது ஒரு நீண்டகால பயணம் என குறிப்பிட்ட அவர்கள், இதற்காக இலங்கை அரசாங்கம் எடுத்து வரும் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாகவும் பாராட்டியிருக்கின்றார்கள். இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்சாணிகர் டேவிட் பைன் இங்கே பேசுகின்ற போது, ஆர்செப் அமைப்பில் இணைவது என்பது ஒரு தீவிரமான மற்றும் மிக பாரியதொரு செயலாகும். இது ஒரு குறுகிய தூர ஓட்டப்பந்தயம் அல்ல, மாறாக ஒரு மரத்தன் ஓட்டமாகும். இலங்கையின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து நாங்கள் மிகவும் திருப்தி அடைகின்றோம். இலங்கை அரசாங்கத்திடம் இதற்கான வலுவான அரசியல் விருப்பம் இருப்பதை அனைத்து உறுப்பு நாடுகளும் கண்டுள்ளன. இந்த இலக்கை நோக்கி உழைக்கும் இலங்கை அதிகாரிகளின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது என்பதாக தெரிவித்தார். ஆஸ்திரேலிய உயர்சாணிகர் மேத்யூ டக்போத் பேசுகையில், நியூசிலாந்து பிரதிநிதியின் கருத்தை நான் முழுமையாக வழிமொழிகின்றேன். இலங்கையிடம் காணப்படும் தெளிவான அரசியல் விருப்பமே இங்கு மிக முக்கியமானது. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைகள் ஊக்குவிக்கப்படுவது மற்றும் இறக்குமதி வரிகள் நேரடி வரிகளுக்கு இடையிலான சமநிலையை பேணுவது போன்ற இலங்கையின் உள்நாட்டு பொருளாதார சீர்திருத்தங்கள் இந்த அமைப்பில் இணைவதற்கு அவசியமானவை. ஆர்செப் உடன்படிக்கையானது பேச்சுவார்த்தைகளுக்காக சில வருடகால அவகாசத்தையும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நெகிழ்வுத்தன்மையையும் வழங்குகிறது என்பதாக குறிப்பிட்டார். இந்தோனேசிய தூதுவர் டேவி குஸ்டினா டாப்பிங் அவர்கள் உரையாற்றும் போது, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் இலங்கையுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்துள்ளன. இந்தோனேசியாவும் இலங்கையுடன் 2024ஆம் ஆண்டு வரை இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஆர்செப் அமைப்பில் இணைவதற்கு முன்னதாக இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்வது இலங்கைக்கு பக்கபலமாக அமையும். இலங்கை அரசாங்கம் ஆர்செப் அமைப்பின் நீண்ட வினாப்பட்டியலுக்கு பதிலளித்திருக்கிறது, அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்திருக்கிறது. எளிதான காரியம் அல்ல இது. இந்த அமைப்பில் இணைவதா இல்லையா என்ற கேள்விக்கு மத்தியில் இணைவதே இலங்கைக்கு அதிக பலனை தரும் என்பதாகவும் இந்தோனேசிய தூதுவரும் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த அமைப்பினுடைய நிபந்தனைகள் மற்றும் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கையினுடைய அதற்கான பிரயத்தனங்கள் குறித்து பாராட்டி இந்த மூன்று நாடுகளினுடைய தூதுவர்களும் அதே போல விவசாயிகளும் இலங்கை இந்த ஆர்செப் அமைப்பில் இணைவதற்கான பச்சைக்கொடியை காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: 2.8 எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையுடன் இருக்கின்றோம். பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உட்பக்கத்தில் மற்றும் ஒரு செய்தி ஒன்றும் இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் தற்போது சர்வதேச நாடுகள் சர்வதேச அமைப்புகளோடு உறவுகளை வலுப்படுத்துகின்ற முயற்சி இருக்கிறது. அதன் ஒரு கட்டமாக IMF-உடனான பேச்சுவார்த்தை இடம்பெற்று முடிந்து அவர்கள் ஐந்தாம் மற்றும் ஆறாம் கட்டங்களுக்கான நிதியை விடுவித்திருக்கிறார்கள். எனவே இந்த உடன்படிக்கை ஒரு முக்கியமான ஒரு நீண்ட ஒரு பொறிமுறையாக முன்னெடுத்து செல்லப்படுகிறது. இதேபோல ஏனைய அமைப்புகளோடு இப்போது ஆர்செப் போன்ற அமைப்புகளோடும் இலங்கை அரசாங்கம் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதில் இணைந்த நன்மைகளை பெறுவதற்கான வகைகள் குறித்தும் பேசப்பட்டு வருகிறது. இவ்வாறு இருக்க பிராந்தியத்தின் ஏனைய நாடுகளும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற மிக முக்கியமான விடயங்களை ஆதரவாக பேசி வருகிறார்கள். இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற மூன்று கோணங்களில் சிந்திக்கின்ற இந்த நாடுகளும் இலங்கை அரசாங்கத்தில் நம்பிக்கை அடிப்படையில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கான விடயங்களை அவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகை உட்பகத்தில் மற்றும் ஒரு செய்தி இருக்கிறது. எந்த இக்கட்டான காலத்திலும் சீனா உங்களுக்கு துணையாக நிற்கும், மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சீன தூதுவர் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கைக்கு உதவுவதற்காக நாங்கள் பல விடயங்களை செய்து வருகிறோம். எந்த இக்கட்டான காலத்திலும் சீனா உங்களுக்கு துணையாக நிற்கும் என இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங் ஹாங் தெரிவித்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நேற்று சீன தூதுவர் உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை முன்னெடுத்தார். இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்பின் கோரிக்கைகளுக்கு அமைவாக சீன தூதுவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு வருகை தந்தார். வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் சில பிரிவுகளை தூதுவர் பார்வையிட்டதோடு அதனைத் தொடர்ந்து விசேட கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் திருமதி கணேசலிங்கம், பிரதி பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள், மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்பின் தலைவர் எஸ் மாமாங்கராஜா உட்பட சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். இதன்போது வைத்தியசாலை நிலவும் பல்வேறு குறைபாடுகள் தொடர்பில் சீன தூதுவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதோடு அத்துறவிலான உதவிகளையும் வழங்குவதற்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. தூதரங்குகள் மூலமாக சிறிய உதவி திட்டங்களையும் முன்னெடுக்க முடியும் எனவும், பாரிய வேலை திட்டங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக கோரிக்கையை சீன அரசாங்கத்துக்கு முன்வை போது அது தொடர்பில் பரிசீலனைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் இதன்போது அவர் தெரிவித்தார். கோவிட் காலத்தில் கோவிட்-19 எதிராக இலங்கை போராடுவதற்கு உதவ சீன அரசாங்கம் ஏராளமான தடுப்பூசிகளையும் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களையும் நன்கொடையாக வழங்கியிருக்கிறது. அது முதல் தேவையில் உள்ள எளிய மக்களுக்கு வழக்கமாக விநியோகம் மற்றும் அவசியமான தொகுப்புகளை வழங்குவதற்கான நாங்கள் இங்கு வருகின்றோம். நாங்கள் ஸ்மார்ட் போன்களையும் அதன் பின் பள்ளிகளுக்கான போஸ்ட்பெய்ட் வசதிகளையும் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றோம். எவ்வாறாயினும் மொத்தத்தில் இலங்கைக்கு உதவுவதற்கு நாங்கள் பல விடயங்களை செய்து வருகிறோம். எந்த இக்கட்டான காலத்திலும் சீனா உங்களுக்கு துணையாக நிற்கும். இந்த மருத்துவமனை வார்டுகள் போன்ற திட்டங்கள் பாரிய கட்டுமான திட்டங்களாகும். ஒவ்வொரு ஆண்டும் சீன அரசாங்கமும் சீன மக்களும் இலங்கை நண்பர்களுக்கு பல்வேறு விடயங்களுக்கான நிதியுதவிகளை செய்து வருகின்றனர். ஆனால் இது ஒரு பாரிய திட்டம். நீங்கள் விரும்பினால் உங்கள் அரசாங்கத்தின் மூலமாக எங்கள் அரசாங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். இது அரசாங்கத்துக்கு இடையிலான வழிமுறை என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்கள் தூதரகத்தை பொறுத்தவரை தூதரகம் சிறிய திட்டங்களை மட்டுமே மேற்கொள்ளும், பெரியவை அல்ல. மிகச்சிறிய திட்டங்கள் மட்டுமே, அவை மிகச்சிறியவை என்பதாகவும் நேற்று தினம் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே சீனா இலங்கை இக்கட்டான நிலையில் இருக்கின்ற போது எப்போதுமே ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறது. எனவே அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக இலங்கைக்கு கை கொடுப்போம் என்பதாகவும் சீன தூதுவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்த இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் முக்கியமாக இடம்பிடிக்கிறது. இந்தியா இது தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டுகிறது. இலங்கையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இந்தியா என்றும் உறுதியான பங்காளி, இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் ஜா உறுதி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் உட்பக்கமாக தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் உள்ள உள்ளூர் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதிலும் நாடு முழுவதிலும் உள்ள சமூகங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஆதரிப்பதிலும் இந்தியா என்றும் ஒரு உறுதியான உண்மையான பங்காளியாக விளங்கும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்திருக்கின்றார். இந்திய அரசாங்கத்தின் மானிய நிதியுதவியோடு குருணாகல் மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பத்தினி கிராமம் மாதிரி கிராமத்தை நேற்று முன்தினம் வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கான இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங் ஆகியோர் இணைந்து இக்கிராமத்தில் உள்ள வீடுகளை தகுதியுடைய
24 பயனாளி குடும்பங்களிடம் கையளித்தார்கள். இத்திட்டத்தின் மூலம் இலங்கையின் தேசிய அபிவிருத்திக்கான இந்தியாவின் நீண்டகால அர்ப்பணிப்பு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக இந்திய உயர்சானிகர் தனது உரையில் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிகழ்வில் வடமேல் மாகாண ஆளுநர் திஸ்ஸ குமாரஸ்ரீ வர்ணசூரியம், மகளிர் மற்றும் சிறு விவகார பிரதி அமைச்சர் கலாநிதி நாமல் சுதர்சனம், குருணாகல் மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் சுஜீவ இந்திக திசாநாயகம் மற்றும் விடுமுறை அமைச்சின் சிறிய அதிகாரிகள், தேசிய விடுமுறை அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டார்கள். இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் இலங்கையின் அனைத்து 25 மாவட்டங்களிலும் இந்த மாதிரி கிராம வீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டது. மாவட்ட வீட்டு வசதி குழுக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைந்த வருமான பெறும் 600 குடும்பங்களுக்கு வீட்டு வசதி அளிப்பதே திட்டத்தின் நோக்கமாகும். இதன் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 24 வீடுகளை கொண்ட ஒரு மாதிரி கிராமம் அமைக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை, கண்டி, மாத்தளை, கம்பகா, கொழும்பு, அனுராதபுரம், பதுளை, புத்தளம், முனராகலை மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இந்த மாதிரி கிராமங்கள் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தற்போது இத்திட்டத்தின் 98.5% பணிகள் நிறைவடைந்த நிலையில் எஞ்சிய மாவட்டங்களில் உள்ள மாதிரி கிராமங்களும் மிக விரைவில் பொதுமக்களிடம் கையளிக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்படுகின்ற செய்திகளை மையப்படுத்தி அந்த செய்தியும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்த இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி இன்னும் ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வருகிறது. ஒருபுறம் சீனா இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான உறுதியான நிலைப்பாடு இருக்கிறது. இந்தியாவும் இலங்கைக்கான உட்கடை வசதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் ஒத்துழைப்பு வழங்க உறுதியாக இருக்கிறது. இப்போது அமெரிக்காவும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற இன்னும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக இடம்பிடிக்கிறது. அமெரிக்கா நன்கொடையாக வழங்கிய B-628 ரோந்து கப்பல் கடற்படையிடம் கையளிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அமெரிக்க அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட B-628 ரோந்து கப்பல் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த கப்பலை உத்தியபூர்வமாக இலங்கை கடற்படையிடம் கையளிக்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் மாலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் இடம்பெற்றது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தில் மாலை 5 மணியில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் மற்றும் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதர அதிகாரி உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் என்பது முக்கியமான செய்தி. கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு கடற்படையினால் மரியாதை அணிவகுப்பு செலுத்தப்பட்டது. பின்னர் கப்பலுக்கு சென்று ஜனாதிபதி அதன் பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து வைத்தார். அதன் பின்னர் கப்பலின் செயல்பாடுகள் குறித்து கடற்படை அதிகாரிகளால் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இலங்கையின் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கடலோர கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் பணிகள் இந்த கப்பல் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் கடற்படை தலைமையகம் தெரிவித்தது. விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலம் அமெரிக்காவுடைய P-628 என்ற கப்பல் இலங்கைக்கு இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பயன்பாடு ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையினுடைய இந்த கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கடலோர கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கப்பலை பயன்படுத்தவிருப்பதாக கடற்படை தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக கொழும்பு துறைமுகத்துக்கு சென்று இந்த கப்பலினுடைய கப்பலை பொறுப்பேற்று அதன் நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்திருந்த ஜனாதிபதிக்கு கடற்படையினுடைய அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டதன் பின்னர் இந்த சமுத்ரா விஜய என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற கப்பலை திரைநீக்கம் செய்து வைத்து ஜனாதிபதி இதனை ஆரம்பித்து வைத்திருந்தார். ஜனாதிபதிக்கு அவர்கள் இந்த கப்பலுடன் செயற்பாடு மற்றும் இணைய விடயங்கள் குறித்தும் கடற்படையினர் விளக்கம் அளித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்று தினம் சமையல் எரிவாயு விலை அதிகரிக்காது என்பது இன்னும் ஒரு செய்தி. வீரகேசரி பத்திரிகையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை, லிட்ரோ நிறுவனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உலக சந்தையில் எல்பி எரிவாயு விலை அதிகரிப்பும் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி ஆகிய காரணங்களுக்கு மத்தியிலும் ஜூன் மாதம் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் திருத்தம் மேற்கொள்ளாமல் இருக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்திருக்கின்றது. லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நிதி நெருக்கடியை முகாமைத்துவம் செய்து நிறுவனம் என்ற அடிப்படையில் சிரமமான நிலையில் காணப்படுவதால் இந்த மாதம் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படுத்தாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் சிலிண்டர் விற்பனை விலை 4760 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை
₹1,910 2.3 kg சிலிண்டர் விலை ₹890 காணப்படும் என்று அறிவிக்கப்படுகின்றன. லிட்டரோ எரிவாயு விலையில் இந்த மாதம் எந்த மாற்றமும் இல்லை என்பதாக அந்த அறிவிப்பு நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். அண்மை காலமாக இலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்ற கபில சந்திரசேகரனுடைய மரணம் தொடர்பான விசாரணை தற்போது நீதிமன்றில் துரிதமாக இடம்பெற்று வருகிறது. அதுகுறித்தான இன்னும் ஒரு சாட்சி

ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுல்ரத்னம் சாட்சியை வழங்கியிருக்கின்றால், கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் தொடர்பாக நீதவான் விசாரணையின் மேலதிக சாட்சி விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. எனவே இந்த வழக்கின் சாட்சி விசாரணையை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய உப போலீஸ் பரிசோதகர் ஜெயந்தனால் நடத்தியிருந்தார். ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்னம் 20வது சாட்சியாளராக இதன்போது மன்றில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். அவர் சாட்சியம் அளிக்கும் போது பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். கபில சந்திரசேனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தொடரப்பட்ட ஒரு வழக்கில் நான் அவருக்கு ஆஜரானேன். இந்த வழக்கில் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவுக்கு மே 5 திகதி கொழும்பு நீதவான் நீதிமன்றால் பிணை வழங்கப்பட்டது. பிணை வழங்கப்பட்ட பின்னர் நான் நீதிமன்ற சிறையறைக்கு சென்று கபில சந்திரசேனவுக்கு பிணை நிபந்தனைகளை விளக்கினேன் எனவும், பின்னர் மே 6 திகதி அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக எனக்கு தெரிவித்தார். மே 7 திகதி கபில சந்திரசேனவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. அதன் பிறகு அவர் என்னிடம் பேசியது எனக்கு நினைவில் இருக்கிறது. நான் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று கூறினேன். அன்று மாலை சுமார் 7 மணியளவில் ஏற்பட்டிருந்த சூழலை குறித்து அரவிந்தர் சில்வா தொலைபேசியில் என்னை அழைத்து பேசினார். இதை தொலைபேசியில் விவாதிக்க முடியாது என்றும் நாம் நேரில் சந்திக்க வேண்டும் என்றும் நான் கூறினேன். பின்னர் 1 அல்லது 1.5 மணி நேரத்துக்கு பிறகு அரவிந்தர் சில்வா, அவரது மனைவி மற்றும் பிணை வழங்கிய பலரும் எனது அலுவலகத்தில் ஆஜரானார்கள். கபில சந்திரசேன என் அலுவலகத்துக்கு வரவில்லை. அப்போது அரவிந்தர் சில்வாவின் மனைவியின் தொலைபேசியில் கபிலவிடம் பேசினேன். அவர் உடனடியாக நீதிமன்றத்துக்கு ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தினேன் என அரசகுலரத்னம் இங்கு தெரிவித்திருக்கின்றார். 2026 மே 5 திகதி அன்று முதல் சந்தேக நபரான கபில சந்திரசேனவுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை, 3 சரீரப்பிணை மற்றும் பயணத்தடை விதிக்கப்பட்டதாகவும், அந்த நேரத்தில் பிணைதாரர்களின் கிராம சேவகர் சான்றிதழ்கள் இல்லாததால் பிணை தாமதப்படுத்தப்பட்டதாகவும் அரசகுலரத்ன தெரிவித்தார். இருப்பினும் மே 6 திகதி அன்று கபில சந்திரசேன வீட்டுக்கு வந்துவிட்டதாக தனக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் சாட்சியத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. பின்னர் அவரது பிணை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக கனிஷ்ட வழக்கறிஞர் மற்றும் ஊடகங்கள் மூலம் தெரியவந்தது. மே 7 திகதி மாலை சுமார் 7 மணியளவில் அரவிந்த் அவரது மனைவியும் பிணைத்தொகையை செலுத்தியிருந்த மேலும் சிலரும் வந்திருந்ததாகவும் அவர்களை தான் சந்தித்ததாகவும் அரசகுலரத்னம் ஒப்புக்கொண்டார். அதன்பின் ஜனாதிபதி சட்டத்தரணி அரசகுலரத்னம் அரவிந்த் சில்வாவின் மனைவியின் தொலைபேசி வழியாக கபில சந்திரசேனவை அழைத்து உடனடியாக நீதிமன்றத்தில் சரணடைந்து நடந்ததை விவரிக்குமாறு அறிவுறுத்தியதாகவும் சாட்சியம் அளிக்கப்பட்டது. பின்னர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி கனிஷ்ட சட்டத்தரணி உதர முகந்திரம் 19வது சாட்சியாளராக சாட்சியம் அளித்தார். சம்பந்தப்பட்ட வழக்கின் ஜனாதிபதி சட்டத்தரணியின் அறிவுறுத்தல்களின் பேரிலேயே தாம் செயற்பட்டதாக அந்த சாட்சி நீதிமன்றில் தெரிவித்தார். இந்திக்க என்ற நபர் மூலம் 4 பேர் பிணைத்தொகை செலுத்த வந்த போதிலும் ஒருவரிடம் மட்டுமே சரியான கிராம சேவகர் சான்றிதழ் இருந்ததாக அவர் கூறினார். மற்றவர்களின் சான்றிதழ்களில் சிக்கல்கள் இருந்ததால் முழு பிணைத்தொகையையும் செலுத்த இயலவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் சந்தேக நபருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் மே 7 திகதி மாலை கபில சந்திரசேன அவரை தொலைபேசியில் அழைத்ததாகவும் அவர் சாட்சியம் அளித்தார். ஜனாதிபதி சட்டத்தரணியுடன் கலந்தாலோசித்து மேலதிக அறிவுறுத்தல்களை வழங்குவதாக தான் அப்போது அவருக்கு கூறியதாகவும் சட்டத்தரணி உதர முகந்திரம் தெரிவித்திருக்கின்றார். மே 7 திகதி மாலை ரியன்சி அரசகுலரத்னவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அரவிந்த் டி சில்வாவும் அவரது மனைவியும் கலந்து கொண்ட போதிலும் கபில சந்திரசேன அங்கு இருக்கவில்லை என்றும் அவரோடு நேரடியாக கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளவில்லை என்றும் அந்த சட்டத்தரணி உறுதிப்படுத்தினார். இதனையடுத்து கொல்லப்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லலித் குமாரசேரி பண்டாரம் 23வது சாட்சியாக சாட்சியம் அளித்தார். மரணம் நிகழ்ந்த இடம் மற்றும் இது தொடர்பான நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகள் குறித்த விரிவான அறிக்கை நீதிமன்றில் அவர் சமர்ப்பித்தார். அரவிந்த் சில்வா தனது வீட்டில் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தனது தனிப்பட்ட தொலைபேசி மூலமாக போலீஸ் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காலை சுமார் 8:42 மணியளவில் பொறுப்பதிகாரி போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் அந்த 3 அடுக்கு வீட்டுக்கு சென்றபோது முதல் மாடியில் உள்ள இடதுபுற அறையில் கதவு திறந்திருந்தது. அங்கே ஒருவர் நாற்காலியில் தலையை சாய்த்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் காணப்பட்டார். அரவிந்த் சில்வா, அவரது மனைவி சட்டத்தரணி பிரியந்த, டர்டன்ஸ் மருத்துவமனையில் சேர்ந்த மருத்துவர் லக்ஷணி லியனகே மற்றும் பணியாளர்கள் முதல் மாடியில் இருந்தார்கள். அரவிந்தவின் தாயார் ராணி சில்வாவும் அவரது உதவியாளரும் தரைத்தளத்தில் இருந்தார்கள். அறையில் மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்ததையும் கதவுக்கு 2 சாவிகள்
நடந்ததையும் போலீஸ் பொறுப்பதிகாரி கவனித்ததாக சாட்சி.

0: விழித்தார். இறந்தவரின் கழுத்தில் வெளிர் நீல நிற பட்டி ஒன்றும் கட்டப்பட்டிருந்தது. மேலும் கழுத்தின் பின்புறத்திலிருந்த தையல்கள் அவிழ்ந்திருந்ததாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். குளியலறையில் கதவு மூடப்பட்டிருந்த போதும் அந்த பட்டியின் அதே போன்றதொரு பகுதி வெளியே தொங்கிக் கொண்டிருந்ததாகவும் அவதானிக்கப்பட்டதாக அவர் சாட்சியம் அளித்திருக்கின்றார். அறைக்கும் குளியலறைக்கும் இடையில் நுழைய தலா ஒரு கதவு இருந்தது. மற்றொரு அறையிலிருந்து குளியலறைக்குள் நுழைய ஒரு கதவு இருந்த போதிலும் அது மூடப்பட்டிருந்தது. ஜன்னல்களும் மூடப்பட்டிருந்தன. மேலும் வெளியாட்கள் நுழைந்ததற்கான எந்த ஆதாரமும் காணப்படவில்லை. சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்பதை அந்த நேரத்தில் அங்கிருந்த மருத்துவர் உறுதிப்படுத்தியதாக பொறுப்பு அதிகாரி கூறினார். பின்னர் சம்பவ இடத்துக்கு ஸ்தல விசாரணை அதிகாரிகள், சிறப்பு மருத்துவ அதிகாரிகள் மற்றும் கொழும்பு தெற்கு குற்றப்பிரிவு மோப்பனாய் பிரிவு விசாரணைக்காக வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கான விடயங்கள் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டதாக பொறுப்பு அதிகாரி கூறினார். அதனைத் தொடர்ந்து 25 மற்றும் 26 இலக்க சாட்சிகளிடம் சாட்சிகளை பெறுவது அடுத்த நீதிமன்ற திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கோட்டை நீதவான் பசன் அமரசேன இந்த வழக்கை 9 தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம். ஏற்கனவே இந்த கபில சந்திரசேனனுடைய சட்டத்தரணிகளை வழக்கு விசாரணைகளுக்கு அழைப்பதா இல்லையா என்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்ட நிலையில் அவர்களை வழக்கு விசாரணைக்கு அழைப்பதாக நீதிமன்றம் அழைப்பு விடுக்க, எனவே ரியன்ஸ் அரசகுலத்தினரும் சாட்சியம் அளித்திருந்தார். அதே போல ஏனைய சாட்சியாளர்களும் சாட்சியம் அளிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சாட்சி விடு இடம்பெற்று வருகிறது. அடுத்த வழக்கு தவணை 9 தேதி, அதன் போதும் 25 மற்றும் 26 சாட்சியாளர்களிடம் சாட்சி பதிவு இடம்பெறப்போவதாக நீதிமன்றம் அறிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இலங்கை சீனா கூட்டு நடவடிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை கூறுகிறது. அது தொடர்பான விடயங்களை விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
2: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
3: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
4: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகை வழியாக இருக்கின்ற மேலும் பல செய்திகளை பார்ப்போம். மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இலங்கை சீனா கூட்டு நடவடிக்கை என்பது அந்த செய்தியாக இடம்பிடிக்கிறது. உலகளாவிய ரீதியில் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ள எல்லை கடந்த இணையவழி சூதாட்டங்கள், சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் மற்றும் சர்வதேச தொலைத்தொடர்பு நிதி மோசடி கும்பல்களுக்கு எதிராக இலங்கை மற்றும் சீன அரசாங்கங்கள் இணைந்து கடுமையான சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றன. இலங்கையை பாதுகாப்பான தளமாக பயன்படுத்தி பிராந்திய ரீதியில் மோசடி வலுப்பினர்களை விரைவுபடுத்த முனையும் சர்வதேச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் குழுக்களை முழுமையாக ஒடுக்குவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதற்கும் இணக்கம் வெளியிட்டிருப்பதாக கொழும்பிலுள்ள சீன தூதரகம் தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தூதரகம் விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் சில விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அண்மை காலமாக நெகிழ்ச்சியாக பிராந்தியத்தில் இயங்கி வரும் சர்வதேச மோசடி மையங்கள் தற்போது அங்கிருந்து நகர்ந்து இலங்கை போன்ற தொலைதூர மற்றும் எளிதில் பாதிக்கூடிய நாடுகளை நோக்கி தங்களது முகாம்களை கொண்டு வருவதாக, குற்றவியல் நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் போதைப்பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த பின்னணியில் இலங்கையில் பதுங்கியிருந்த ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் தொலைபேசி வழி நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த பெருமளவிலான வெளிநாட்டு மற்றும் சீன சந்தனவர்களை இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினர் அண்மையில் நடத்திய தொடர் அதிரடி சுற்றிவளைப்புகளின் மூலம் கைது செய்திருக்கிறார்கள். அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலான சீன குடிமக்கள் ஏற்கனவே சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் வெளிவகார அமைச்சு, நிதியமைச்சு, பொது பாதுகாப்பு அமைச்சு, குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் மற்றும் இலங்கை போலீசார் இணைந்து சர்வதேச குற்ற கும்பல்களுக்கு எதிராக எடுத்து வரும் இந்த அதிரடி மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளுக்கு உயரிய பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். இவ்வாறான சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்டங்கள், போலி நிதி இணையதள உள்ளிட்ட மோசடி வங்கி செயற்பாடுகள் இலங்கையில் தடையின்றி பரவ அனுமதித்தால் அது நாட்டின் சர்வதேச நட்பெயருக்கு கடுமையான கலகத்தை ஏற்படுத்தும் என்றும், நாட்டின் பொது பாதுகாப்பு மற்றும் சமூக சிறப்பினையை குலைத்து சிறத்தன்மையை குலைத்து இலங்கை மக்களின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் அபாயம் இருக்கிறது. எல்லை கடந்த சூதாட்டங்கள் மற்றும் ஆன்லைன் மோசடிகள் மனிதர்களை பேரழிவுக்கு இட்டுச் செல்லும். இதனால் பல்லாயிரக்கணக்கான சீன குடிமக்கள் தங்களது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் இழந்து நெருக்கடியாகியுள்ளதோடு ஆட்கடத்தல், கடத்தி கப்பம் கோருதல், சட்டவிரோத தடுத்து வைப்பு போன்ற வன்முறைகளுக்கும் ஆளாகியிருக்கிறார்கள். இதனாலேயே சீன மூலதனத்தை வெளிநாட்டு சூதாட்ட விடுதிகளில் முதலீடு செய்வதோ அல்லது சீன குடிமக்களை இலக்கு வைத்து சூதாட்டங்கள் நடத்துவதோ சீன குற்றவியல் சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்பட்டிருக்கிறது. என ஏற்கனவே ஸ்பெயின், ஐக்கிய அரபு அமீரகம், மியான்மர் மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளோடு இணைந்து இவ்வாறான கூட்டு சட்ட அமலாக்க நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து பல்லாயிரக்கணக்கான குற்றவாளிகளை தண்டித்திருக்கின்ற சீனா தற்போது இலங்கையுடனான இந்த ஒத்துழைப்பு மேலும் ஆழப்படுத்தி இருக்கின்றது. எதிர்காலத்தில் உலகளாவிய ரீதியில் தொலைத்தொடர்பு மோசடி எதிர்ப்பு சர்வதேச கூட்டணியை வலுப்படுத்த உள்ளதாகவும், அதன் மூலம் இலங்கையின் நீதித்துறை மற்றும் பாதுகாப்பு வளங்கள் வீணடிக்கப்படுவதை தடுத்து தூய்மையான, பாதுகாப்பான மற்றும் அழகான இலங்கையை கட்டியெழுப்ப தொடர்ந்தும் ஒத்துழைக்க போகிறது என்பதாகவும் சீன தூதரகம் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலம் இந்த அதிகளவான நிதி மோசடி மற்றும் ஆன்லைன் ஸ்கேம் தொடர்பான விடயத்தில் சீனர்கள் அதிக அளவில் கைது செய்யப்படுகின்ற விடயத்தை நாங்கள் அண்மை காலமாக பார்த்திருந்தோம். எனவே சர்வதேச ஏனைய நாடுகளிலிருந்து அந்த நடவடிக்கை சீனர்களிலிருந்து விலக்கி சட்ட நடவடிக்கை கடுமையாக்கி இருந்தவூடாக அவர்கள் அங்கு இப்போது இல்லை. இப்போது இலங்கை போன்ற எளிதில் பாதிக்கக்கூடிய நாடுகளை நோக்கி அவர்கள் இப்போது தங்களுடைய இந்த மோசடிகளை ஆரம்பித்த நிலையில் அதற்கு எதிராக சீனாவும் இலங்கையும் கைகோர்த்து இப்போது நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, வீரகேசரியிலிருந்து புதிதாக 11 எண்பு கூட்டு தொகுதிகள் அகழ்வு என்பதாக தலைப்பிடப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்று வெள்ளிக்கிழமை 3 சிறுவர்களுடைய எண்பு கூட்டு தொகுதியுடன் 11 எண்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 3 கட்ட அகழ்வு பணியின் 17 நாள் அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றன. அதன்போது 13 எண்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்பு கூட்டு தொகுதிகளில் சிறுவர்களுடைய 3 எண்பு கூட்டு தொகுதி உட்பட 11 எண்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் நடைபெற்ற அகழ்வு பணிகள் போது 296 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 290 எண்பு கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இன்றதினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து நேற்று தினம் அத்துறையிறிய பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை உட்பக்க செய்தி தலைப்பிடுகிறது. அத்துறையிறிய மாலம்பி வீதியில் விபத்து, முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழப்பு, 3 காயம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அத்துறையிறியவில் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு முச்சக்கர வண்டி ஒன்றோடு மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டியின் சாரதி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றால், அத்துறையிறிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அத்துறையிறிய மாலம்பி வீதியில் அத்துறையிறிய நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியின் பின்னால் அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி, அதில் பயணித்த 2 பெண்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டர் ஆகியோர் ஹோமாகம வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டார்கள். எனினும் முச்சக்கர வண்டியின் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு உயிரிழந்த நபர் அத்துறையிறிய பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பில் அத்துறையிறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து, நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழைவீழ்ச்சி அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதுகுறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். மத்திய சப்ரகம வடக்கு வடமத்திய மாகாணங்களில் பலத்த காற்று வீசும் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. நாட்டை சூழவுள்ள பிராந்தியத்தில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்த காரணமாக நாடளாவிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதற்கமைய இன்று சனிக்கிழமை மாலை 3:30 வரை மத்திய, சபரகமுக, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும், மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்கூறப்பட்டிருக்கிறது. மேல் சபரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறிப்பாக மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும், காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏதேனும் அவசர அனர்த்த நிலைமைகள் ஏற்படின் உடனடியாக பிரதேச அனர்த்த முகாமைத்துவ அதிகாரியை தொடர்பு கொள்ளுமாறும், மேலதிக விவரங்களுக்கு 117 என்ற அவசர உதவி எண்ணை அழைக்குமாறும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இன்றதினம் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு பிரதானமான செய்தியும் இன்றதினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெறுகின்றன. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். பழைய முறைக்கு நாம் ஆதரவு, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையின் கீழ் நடத்துவதற்கு அரசாங்கம் ஏதேனும் திருத்த யோசனையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தால் எமது கட்சி முழுமையான ஆதரவு வழங்கும், மாகாண தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற தொகுதி அமைப்பாளர்களான சந்திப்பு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்தி தொடர்கிறது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகள் நிறைவடை நிலையில் தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவதற்கு எவ்வித கருத்திடங்களையும் செயற்படுத்தவில்லை. இவ்வாறான பின்னணியில் தேசிய பொருளாதாரம் எவ்வாறு வளர்ச்சி என்பதாக பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையின் கீழ் நடத்துவதற்கு அரசாங்கம் ஏதேனும் திருத்த யோசனைகளை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தால் எமது கட்சி முழுமையான ஆதரவு வழங்கும், மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். 2024 அரசியல் ரீதியில் எடுத்த தெளிவான தீர்மானத்தை மக்கள் மாகாணம் செய்தவர்களாக திருத்திக் கொள்வார்கள் என்பது நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி இடம்பெறுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் தேர்தல் முறையை தீர்மானிக்கும் அதிகாரம் எமக்கு இல்லை, தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிடும் குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்கிறோம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் பாராளுமன்ற செயற்குழு தாமதிக்காமல் விரைவாக அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் எமக்கு உரித்தாக்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போதே அவர் இந்த விடயங்களை கூறுகிறார். மாகாண சபை தேர்தல் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு தேர்தல் ஆணைக்குழு பொறுப்பு கூற வேண்டும் என்று அரசியல் தரப்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்கின்றோம். மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் பாராளுமன்ற தெரிவுக்குழுக்களுக்கு முன்னிலையாகி எமது தரப்பு யோசனையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். மாகாண சபை தேர்தல் குறித்து தற்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டமை வரவேற்கத்தக்கது. பல ஆண்டு காலமாக நடத்தாமல் பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். மாகாண சபை தேர்தல் குறித்து கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட குழுக்கள் மற்றொரு தெரிவுக்குழுக்களுக்கு முன்னிலையாகி காணப்படும் சட்ட சிக்கல்கள் தீர்வு காணும் யோசனைகள் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு தற்போது நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற விசேட செயற்குழுவுக்கு முன்னிலையாகி பல யோசனைகளை முன்வைத்திருக்கின்றோம். கடந்த வாரம் இடம்பெற்ற கூட்டத்தில் சட்டமாதிபர் திணைக்களம் மாகாண சபை தேர்தல் குறித்து 3 அவதானிப்புகளை முன்வைத்திருக்கின்றது. நடைமுறையில் தோற்றம் பெற்றுள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. பாராளுமன்ற விசேட செயற்குழு 3 மாத காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட நிலையில் ஒரு சில விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என்பதற்காக குழுவின் செயலாற்றுகை காலத்தை நீடிப்பதற்கான சாத்தியமும் காணப்படுகிறது. விசேட செயற்குழு தனது விதப்புரை மற்றும் யோசனைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் சட்டத்திருத்தம் ஊடாக தீர்வு ஒன்று முன்வைக்கப்படும். அதன் பிறகு எந்த தேர்தல் முறைமையின் கீழ் எந்த வடிவத்தில் மாகாண சபையில் நடத்த வேண்டும் என்பது குறித்து சட்ட ரீதியாக தீர்மானிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு வெளியிடும் என்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எதிராக விளக்கம் அளித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தி. ஐதேக அரசாங்கத்தை அமைப்பதற்கு ரணில் சஜித் கூட்டணி அவசியமாகிறது. கண்டியில் நவீன் திசாநாயக் என்பது இன்னும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். ரணிலின் தலையையும் சஜித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் புதிய அரசியல் பயணத்தை தொடங்குவது இலகுவாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் கண்டி மாவட்ட தலைவரும் கட்சியின் சிரேச துணைத் தலைவருமான நவீன் திசாநாயக் தெரிவித்திருக்கின்றார். கண்டி நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சி மாவட்ட தேர்தல் அமைப்பாளர்கள் மற்றும் கட்சியின் செயல்பாளர்கள் கூட்டத்தில் பேசிய போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் உருவாக்கியுள்ள புதிய அரசியல் போக்கை எதிர்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு ரணில் சஜித் கூட்டணி நிச்சயமாக தேவைப்படுகிறது. இதற்கு எம்மிடமிருந்து பிரிந்து சென்ற கட்சி உறுப்பினர்களோடு நாம் கைகோர்க்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் இந்த ஆட்டம் மிகவும் எளிதாகிவிடும். மத்திய மாகாண சபையில் நாம் அதிகாரத்தை பெற விரும்பினால் நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு ஒற்றை வேட்பாளர் பட்டியல் மட்டுமே. அது நடந்தால் எனக்கு மத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி கிடைக்கும். எனவே இந்த வெற்றிக்கு இரு தரப்பினரும் ஒன்றிணைவது கட்டாயமாகும். இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர் ரணில் மட்டுமே. ரணிலின் தலையும் சஜித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் இந்த புதிய அரசியல் பயணத்தை தொடங்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட சபைகளும் அமைப்புகளும் அவசரமாக வலுப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் நம்மால் அதிகாரத்தை பெற முடியும். நாம் ஆட்சிக்கு வந்து கட்சி உறுப்பினர்களை அணுகி அவரோடு ஒன்றிணைய வேண்டும் என்பதாகவும் இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு தான் இப்போது சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே ரணிலின் தலையும் சஜித்தின் உடலும் சேர வேண்டுவதாக அவர் தெரிவித்த அந்த கூற்று இப்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பான விடயமாக பேசப்பட்டு வருகின்ற விடயமாக இருப்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்த இன்றைய தினம் மற்றொரு தகவலும் முக்கியமான செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இனவாத அரசியலுக்கு நான் ஒருபோதும் ஆதரவாளன் அல்ல, கலையரசனுக்கு ஹரீஸ் பதில் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
5: தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.6

0: சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
1: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்இன் சுயாதீன செய்தி பார்வையில் இருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகை அறிகின்ற மற்றொரு செய்தி, இனவாத அரசியலுக்கு நான் ஒருபோதும் ஆதரவாளன் அல்ல, கலையரசனுக்கு ஹரீஸ் பதில் என்பதாக வீரகேசரி பத்திரிகை உட்பக்க செய்தி ஒன்று இருக்கிறது. தான் இனவாத அரசியலுக்கு ஒருபோதும் ஆதரவாளன் அல்ல என்று உள்ளூராட்சி மாகாண சபைகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி எச் எம் எம் ஹரீஸ் தெரிவித்திருக்கின்றார். அம்பாறை நடைபெற்ற ஊடகந்தவின் போது முன்னாள் எம்பி தவராசா கலையரசன் மற்றும் சட்டத்தரணி நிதான்சன் ஆகியோரின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிடுகின்றார். உப பிரதேச செயலக பிரச்சினைக்கு நீதிமன்ற வழக்குக்கு அப்பால் தமிழ் முஸ்லீம் சிவில் பிரதிநிதிகள் மூலம் சமாதானமான தீர்வை எட்ட வேண்டும் என்பது என்றுதான் எம் ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்தேன் என அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தமிழ் மக்கள் மீது தான் ஒருபோதும் புடிச்சாயம் பூசவில்லை என்றும் கலையரசனின் குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய் என்றும் அவர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2017 ஃபைசர் முஸ்தபா தலைமையிலும் ஈஸ்டர் தாக்குதலின் பின் வஜ்ர அபிவிருத இல்லத்திலும் இருதரப்பு தலைவர்களிடையே நீண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றன. அந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த ஒரு இணக்கப்பாடும் எட்டப்பட முடியாமலால் முடிந்ததை தவிர தான் அதற்கு தடையாக இருக்கவில்லை எனவும் ஹரீஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ந்து தன் மீது வீண் பழி சுமத்தப்படுவதால் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இரண்டு தெரிவுகளை அவர் முன்வைத்திருக்கின்றார். தற்போது தான் மக்கள் பிரதிநிதியாக இல்லாத சூழலில் சுமந்திரன் தலைமையிலான தமிழ் தரப்பும் நிசாம் காரியப்ப தலைமையிலான முஸ்லீம் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவது அடுத்த கல்முனை தமிழ் மற்றும் முஸ்லீம் சிவில் பிரதிநிதிகள் பள்ளிவாசல் கோயில்கள் தர்மகத்தாக்கள் புத்திஜீவிகள் நேரடியாக பேச்சுவார்த்தை ஈடுபடுவது தன் மீதான குற்றச்சாட்டுகளால் இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து தான் விலகி இருக்க விரும்புவதாகவும் தமிழ் முஸ்லீம் நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு கல்முனை நகரின் நிர்வாக சிக்கலுக்கு ஆக்கப்பூர்வமான முறையில் நிரந்தர தீர்வை காண முன்வருமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அந்த செய்தியை முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, பிரதி அமைச்சர் சித்தலிங்கம் பிரதீப் அவர்கள் தெரிவித்த ஒரு தகவல் வீரகேசரி பத்திரிகையில், அனைத்து மொழிகளுக்கும் சம உரிமை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளது, பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அனைத்து மொழிகளுக்கும் சம உரிமை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கடைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவிக்கின்றார். வரலாற்றில் முதல் தடவையாக தமிழ் மொழிக்கு முழு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் சபருகமோ மாகாண நூலக சேவைகள் சபையின் ஏற்பாட்டில் கலை இலக்கிய விழா நேற்று முதல் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருதாக கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கு பற்றிய வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் எழுத்தாளர்களுக்கு சான்றிதழ் விருதுகளை பிரதி அமைச்சர் வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் சபருகமோ மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர்கள், நூலக சபையின் தலைவர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். இங்கு உரையாற்றிய பிரதி அமைச்சரான பிரதீப் அவர்கள், வரலாற்றில் ரத்தினபுரி மாவட்டத்தில் முதல் முறையாக தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. மாகாணத்தின் அனைத்து மொழி பேசும் மக்களுக்கும் சம வாய்ப்பை ஏற்படுத்தி வாசிப்பு பழக்கத்தையும் இலக்கிய ஆர்வத்தையும் ஊக்குவிப்பதே இவ்விழாவின் முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. தமிழ் மொழிக்கு வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரம் சபருகமோ மாகாணத்தின் கலாச்சார ஒற்றுமைக்கும் ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. தமிழ் பேசும் மக்களின் இலக்கிய திறனை வெளிக்கொணர இதுபோன்ற நிகழ்வுகள் அவசியம். அந்த வகையில் இலங்கையில் அனைத்து மொழிகளுக்கும் சம உரிமை வழங்க அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் சுந்தர்லிங்கம் பிரதீப் பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த தகவலும் என்றதனும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து பிரித்தானியா ஒரு அதிரடி தீர்மானத்தை அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. சர்வதேச மாணவர்களை உள்ளிருப்பதற்கான நிபந்தனைகளை இறுக்கமாக்கியது பிரித்தானியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது. பிரித்தானிய மாணவர் விசா முறைமைக்கூடாக முறைகேடாக பயன்படுத்துவதை தடுக்க தவறும் பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ள அந்நாட்டு அரசாங்கம், அந்த பல்கலைக்கழகங்கள் சர்வதேச மாணவர் எடுத்துக்கொள்வதற்கான தகமையை இழக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பிரித்தானிய அரசாங்கத்தால் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள பொறுப்பேற்பு அழைப்பு ஸ்பான்சர்ஷிப் விதிகளின் பிரகாரம் குறை விசா மறுப்பு வீதங்கள், மட்டுமீறிய சேர்க்கை மற்றும் பாடநெறியை பூர்த்தி செய்தல் வீதங்கள் என்பன உள்ளடங்கலாக மிக கடுமையான செயற்திறன்சார் தேவைப்பாடுகளை பல்கலைக்கழகங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது. சர்வதேச மாணவர்கள் சிலர் புகலிடம் கோருவதற்காகவும் அல்லது தொழிற்சந்தைக்குள் சட்டவிரோதமாக நுழைவதற்கோ மாணவர் விசாக்களை முறைகேடாக பயன்படுத்துவதாக பல்வேறு கரிசனைகள் நிலவின பின்னணியில் இந்த இறுக்கமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக பிரித்தானியாவின் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை உண்மையிலேயே கல்வி பயிலும் நோக்கத்துடன் வருகை தரும் சர்வதேச மாணவர்களை வரவேற்பதற்கு பிரித்தானியா தயாராக இருப்பதாகவும், ஆனால் புகலிட கோருவதற்கும் சட்டவிரோத தொழில் வாய்ப்புகளுக்குமாக முறைகேடான வழியாக இந்த விசா முறையை பயன்படுத்தக்கூடாது என்றும் பிரித்தானியாவின் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மைக் டாப் வலியுறுத்தியிருக்கின்றார். எனவே அவர் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டி இதனை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த பிரித்தானியாவுக்கான மாணவ விசா முறைமையினை முறைகேடாக பயன்படுத்தி அங்கு புகலிட கோரிக்கை முன்வைப்பது அல்லது சட்டவிரோத தொழில் ஈடுபடுவதற்கான விடயங்களுக்காக இந்த மாணவ விசாவை பயன்படுத்த விடயம் இப்போது தொடர்ச்சியாக பதிவாகும் நிலையில் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இப்போது பிரித்தானிய அமைச்சர் கடுமையான தீர்மானம் எடுத்திருக்கிறது. எனவே அந்த விதிமுறைகளை மீறி செயல்படுகின்ற பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் எடுத்துக்கொள்கின்ற விடயத்தை நிறுத்துவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்பதாக இப்போது பிரித்தானிய கடுமையான நடைமுறைகள் தொடர்பான விடயங்களையும் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து சர்வதேச செய்திகள் பக்கம் கவனம் செலுத்தும் அந்த வகையில் இன்று மற்றொரு முக்கியமான செய்தியும் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் தென் லெபனானில் இஸ்ரேல் கடும் வான் தாக்குதல், 9 கிராம மக்களுக்கு வெளியேறுவதற்கு எச்சரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இஸ்ரேலிய விமானப்படையினர் தென் லெபனானில் பல்வேறு பிராந்தியங்கள் மீதும் நேற்று வெள்ளிக்கிழமை நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 6 பேர் பலியாயிருப்பதாக லெபனானிய அரசாங்க ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேலிய ராணுவமானது தனது அடுத்த கட்ட தாக்குதல் நடவடிக்கை 3 மாத போரின் போது இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு புகலிடமாக விளங்கிய ஒரு கிராமம் உட்பட 9 கிராமங்களில் உள்ள மக்களை வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மேற்படி உத்தரவை அடுத்து தென் துறைமுக நகரான சிடோனுக்கு அருகில் உள்ள பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் வாழும் கிராமமான மாகுடிஹேஜ் எல்லையில் உள்ள அன்கோன் கிராமம் மற்றும் ஆரன்யாய கிராமத்திலிருந்து 100 குடும்பங்கள் வெளியேற இருக்கின்றன. இஸ்ரேலுக்கும் லெபனான் அரசாங்கத்துக்கும் இடையில் அண்மையில் செய்து கொள்ளப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை ஹிஸ்புல்லா ஆயுதக்குழு நிராகரித்தது. லெபனானிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைப்பதற்கு மறுநாளே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலிய படையினர் கடந்த மார்ச் 2 முதல் நடத்திய தாக்குதலை அடுத்து தென் லெபனானில் பெரும்பகுதியை கைப்பற்றிய நிலையில் லெபனானுடனான இந்த போரானது ஈரான் போரை முடிவு கொண்டு வருவதற்கும் ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்குமான முயற்சிகளுக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. எந்த ஒரு நிரந்தர போர் நிறுத்தமும் லெபனானுக்கு விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியிருக்கிறது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹிஸ்புல்லாவின் அச்சுறுத்தல் முழுமையாக நீங்கும் வரை தாக்குதலை தொடர விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார். லெபனான் பிராந்தியங்களிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சுமார் 3 மணித்தியாலத்துக்கு நேரத்துக்கு பின்னர் இஸ்ரேலிய போர் விமானங்கள் அன்கோன் கிராமம் உட்பட லெபனானின் கிராமங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. போரால் இடம்பெயர்ந்த சுமார் 2500 பேர் அன்கோன் கிராமத்தில் தஞ்சமடைந்திருப்பதாக லெபனான் செய்தி நிறுவனமான NNA அறிக்கையிட்டிருக்கிறது. அதே சமயம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு தென் லெபனானிய நகரான டைரியில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் 3 சிறுவர்கள் மற்றும் 2 பெண்கள் உட்படங்களாக 5 பேர் பலியானதோடு 7 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, அமெரிக்க போர் கப்பல்களை நோக்கி எச்சரிக்கை ஏவுகணைகள், ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்டன ஈரான் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியும் தருகிறது. ஓமான் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க போர் கப்பல்கள் மீது தமது கடற்படை எச்சரிக்கை நடவடிக்கை ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரானிய அரசாங்க ஊடகங்கள் நேற்று வெள்ளிக்கிழமை அறிக்கையிட்டிருக்கின்றன. அமெரிக்க கடற்படையினர் கடல்சார் போக்குவரத்து இடையூறுகள் விளைவிப்பதோடு வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் தாங்கி கப்பல்களை கைப்பற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்நிலையில் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல் மீதான எச்சரிக்கை தாக்குதல் தொடர்பான செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இந்து சமுத்திரத்தில் தடை விதிக்கப்பட்ட எந்த ஒரு நாட்டினதும் அங்கீகாரத்தை பெறாத MT டவினா என்ற கப்பலை அமெரிக்க படையினர் இரவு நேரத்தில் இடைமறித்து அதனை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை பிரிவும் தெரிவித்திருக்கின்றது. இதுகுறித்து அந்த பிரிவு எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியும் ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக ஆதரவை வழங்கும் கப்பல்களை தடுத்து நிறுத்தவும் சட்டவிரோதமான வலைப்பின்னல்களை முடக்கவும் தாம் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்த விடயங்களும் பிரதான செய்திகளாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு வெளிநாட்டு செய்தி, போரை முடிவுக்கு கொண்டு வர நேரடி பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் தயார், புட்டினுக்கு செலான்சி திறந்த கடிதம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு புதிய முயற்சியாக நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினோடு உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அழைப்பு விடுத்திருக்கின்றார். அவர் ரஷ்ய ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள திறந்த கடிதத்தில் ஐரோப்பாவில் நடக்கும் இந்த போர் மீண்டும் அமெரிக்காவின் கவனத்துக்கு வரும் வரை வெறுமனவே காத்திருப்பது தவறு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையான நேரடி தொடர்பாடல் மூலம் மட்டுமே சமாதானத்துக்கு திரும்ப முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பிரேரிக்கப்படும் பேச்சுவார்த்தை நடக்கும் காலம் முழுவதும் முழுமையான போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இரு தலைவர்களும் சந்தித்து உரையாடினால் அது மிகச்சிறந்ததாக இருக்கும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டொனால்டு டிரம்ப் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை தெரிவித்திருக்கின்றார். இந்த கடிதம் தங்களுக்கு கிடைத்ததையும் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ரஷ்யாவின் மீதான உக்ரைனின் அண்மைக்கால தாக்குதல் குறித்தும் செலான்ஸ்கி குறிப்பிடுகையில், 26 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததால் புட்டினை அவரது வயது, அதாவது வயோதிபர், பாதிக்க ஆரம்பித்திருப்பதாகவும் அவரை கேலி செய்யும் வகையில் விமர்சித்திருக்கின்றார். உங்கள் போர் எங்கள் நாட்டுக்கு இழைத்த கொடுமைகளுக்கு பின்னர் ரஷ்ய வீரர்களின் விதியை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் என் நாட்டு மக்கள் மீது எனக்கு அக்கறை உள்ளது. நாங்கள் எங்கள் மக்களை இழந்து வருகிறோம். ஒவ்வொரு இழப்பும் எங்களுக்கு வேதனையானது என 1800 சொற்களை கொண்ட அந்த கடிதத்தில் செலான்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்றார். உக்ரைனின் ஆளற்ற விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல், எரிபொருள் கட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு மற்றும் போர் ஆகியவற்றால் ரஷ்ய மக்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் என செலான்ஸ்கி தனது கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். இந்த போரிலிருந்து வெளியேறும் பாதையை தேர்ந்தெடுக்க அஞ்சாதீர்கள். இப்போது உங்களுக்கு அதுவே முக்கியமான தேவையாக இருக்கிறதாகவும் அந்த கடிதத்தில் செலான்ஸ்கி வலியுறுத்தியிருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை இரவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி உள்ளத்தர் சபையின் சீட்டிலிப்பு முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக அத கோட்டிபதி 3009வது சீட்டிலிப்பு வாரத்திற்கான சீட்டிலிப்பு முடிவுகள். ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 6, 9, 38, 70. மீண்டும் ஒருவரி, ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 6, 9, 38, 70. நேற்றைய தினம் 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 83,19,840 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,66,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து 4,895வது ராசி அதிர்ஷ்டம் சீட்டிலிப்பு முடிவுகளை பார்க்கலாம். ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 7, 27, 28, 34. மீண்டும் ஒரு முறை, ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 7, 27, 28, 34. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 1,74,73,240 ரூபாயும், அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 43,00,000 ரூபாயும் வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் போல் 3,183வது வெற்றி வாரத்திற்கான சூப்பர் போல் வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 25, 28, 52, 72. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 25, 28, 52, 72. அடுத்ததாக 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 3, 2, 4, 4, 3. மீண்டும் ஒரு முறை, 25,000 ரூபாய்க்கான விசேட பரிசுக்கான விசேட இலக்கங்களாக 3, 2, 4, 4, 3. 20,00,000 ரூபாய் பரிசல்கள் 1 மற்றும் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 7 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 96,57,320 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த சூப்பர் பரிசாக 13,15,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சனிதாலத்திற்கான 5,344வது சனிதா சீட்டிலிப்புக்கான சீட்டிலிப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 12, 20, 45, 73. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 12, 20, 45, 73. 50,000 பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 8, 0, 3, 2, 0. மீண்டும் ஒரு முறை, 50,000 பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 8, 0, 3, 2, 0. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 76,02,880 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த சூப்பர் பரிசாக 5,35,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத்த 9,017வது சீட்டிலிப்பு வாரமான சுப்பிரி தன சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 8, 0, 1, 4, 9, 4. நேற்றைய தினம் மொத்தமாக 42,64,720 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த பரிசாக 2,06,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட ஜய சம்பத்த 391வது சீட்டில் வாரம் ஜய சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 1, 4, 9, 4. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 1, 50,000 பரிசு 26 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 62,37,520 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சசிரி லொத்தருக்கான 1013வது சீட்டிலிப்பு வாரத்தமான சசிரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்கள் 5, 23, 35. மீண்டும் அந்த முடிவுகள் 5, 23, 35. மொத்தமாக 37,31,960 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட கப்புருக்கலொத்தர் 2,359வது சீட்டிலிப்பு வாரம் கப்புருக்கலொத்தருக்கான முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்கள் 39, 56, 63, 70. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்கள் 39, 56, 63, 70. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்கள் 39, 56, 63, 70. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 1,34,19,560 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த சூப்பர் பரிசாக 28,49,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கின்றன. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக சுப தவசாக் 325வது சீட்டு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கடக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 5, 59, 66. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 5, 59, 66. விசேட இலக்கங்களாக 8, 5, 4, 1. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசல்கள் 1 வெல்லப்பட்டிருக்கின்றன. 50,000 ரூபாய் பரிசல்கள் 8 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 85,72,120 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்த லொத்தருக்கான சீட்டிப்பு முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,451வது கோவிசத்த சீட்டிப்பின் வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 12, 30, 59, 63. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 59, 63. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசல்கள் 1, 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 1,40,70,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த சூப்பர் பரிசாக 6,57,64,059 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மாஜன சம்பத்த. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 6,209வது சீட்டிலப்பு வாரத்தின் முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 1, 5, 0, 5, 7, 5. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 1, 5, 0, 5, 7, 5. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு 1, 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 2,12,360 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த சூப்பர் பரிசாக 2,28,57,136 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தன நிதானய. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,239வது சீட்டிலப்பு வாரத்திற்கான முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 5, 16, 58, 66. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 5, 16, 58, 66. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 57,89,960 ரூபாயும். அடுத்த சூப்பர் பரிசாக 8,14,90,446 ரூபாயும் வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,557வது மெகா பவர் சீட்டிலிப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 2 வெற்றி இலக்கங்கள் 1, 55, 62, 80. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 2 வெற்றி இலக்கங்கள் 1, 55, 62, 80. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசல்கள் 1, 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 97,13,160 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா பரிசாக 28,19,514 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கின்றது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தஹான. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,518வது சீட்டிலப்பு வாரமான ஹந்தான லொத்தருக்கு முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக துலா ராசி தெரிவாகி உள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6, 9, 11, 43. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி துலாம் வெற்றி இலக்கங்கள் 6, 9, 11, 43. 95,72,940 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த சூப்பர் பரிசாக 38,65,443 ரூபாய் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 784வது அத சம்பத சீட்டிலப்பு வாரத்தின் முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 0, 5, 7, 5. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 0, 5, 7, 5. நேற்றைய தினம் 50,000 பரிசல்கள் 46, 2,50,000 பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 44,26,000 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜயலொத்தருக்கான சீட்டு முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 477 சீட்டு வாரமான ஜயலொத்தருக்கான சீட்டு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 6, 9, 6, 3. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 6, 9, 6, 3. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசல்கள் 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 36 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 69,99,760 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
2: இது பொல்லாத உலகம், நீ ரொம்ப ஷார்ப்பாயிரே.
1: 102.6, 102.8. இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அன்னலவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாவை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. குட் மார்னிங் என்று சொல்லி பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி வழிச்சேனையிலிருந்து அஜய் மற்றும் அகிலன், அர்ச்சனா, திருமாலன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி புவனேஸ்வரி மங்கையரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. காலை நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி முருகேசன் தென்காசியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்கருக்கும் பாடலோடு நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் சிவா மற்றும் அவரோடு இணைந்து ஸ்ரீ ஸ்ரூபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: Music streaming in Sri Lanka. Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8.
1: நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
2: நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை பொழுது வணக்கம். நன்றி ஆனந்தி, நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. 10 மணி வரைக்கும் இன்றைய தினமும் ஒரு சூப்பரான ஒரு தலைப்போடு நான் ஓடோடி வந்தாச்சு. ஸோ 10 மணி வரைக்கும் சந்தோஷமாக அந்த தலைப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கருத்துக்களையும் சேர்த்து இன்னும் என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் அப்படி யோசிச்சிட்டே இருங்க, என்ன தலைப்பு அப்படின்னு சொல்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லுங்க நிகழ்ச்சியோடு 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். வித் மீ ஆர்ஜே சிவா. நேரம் காலை 8 மணி 1 நிமிடமாகிறது.

0: நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது இளமை காலத்தில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்தவர்கள் 90s கிட்ஸா அப்படி இல்லாட்டி ஜென்சியா அப்படின்றதுதான் இன்றைய தலைப்பு. இதுக்கு வந்து நிறைய இளைஞர்கள், அப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ வந்து இதற்கான பதிலை சொல்றதுக்காக ஓடோடி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 90s கிட்ஸை ஏன் இதில் இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து அனுபவித்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற ஜென்சி வந்து அனுபவிக்கவில்லை அப்படின்ற ஒரு தோட் வந்து எனக்கு இருக்குது. அதால் தான் இந்த கேள்வியை எடுத்தேன். ஆரம்பத்திலேயே விடிய சொல்கிறானே அப்படின்னு யோசிக்காதீங்க, ட்விஸ்ட் இருக்குது எண்டில். சரி ஓகே, எங்களை பக்கம் மோட் ஓடிவாங்க, கால் பண்ணுங்கள் 0112-2775-0001 அப்படி இல்லாட்டி 0112-2775-1111 கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்கள்கிட்ட சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கேயும் ஒரு போஸ்ட் போடப்பட்டிருக்கு, அதே கீழே வந்து கமெண்ட் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து அங்கே நீங்கள் பதிவிடலாம். அதையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வேன். இப்போ எங்களோட முதலாவதாக பேசுறதுக்காக சொன்ன வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: ஹரல் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
1: ஒரே போல மகிழ்வாக, நலமாக.
0: சூப்பரா இருக்கு.
1: காவல் கடமை.
0: ஓகே சரி, உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல கேள்விதான். அதுக்கு முதல்ல வந்து இந்த கேள்விக்கு முதல்ல உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்க வந்து 90s கிட்டா 80s கிட்டா?
1: இல்ல, நான் அங்க 90s முதல்.
0: சரி, அப்ப ஏர்லி 90s என்று வச்சுக்கொள்வோம். சரி ஓகே, அப்ப நீங்க வந்து இந்த கேள்விக்கு வந்து கட்டாயம் பதில் சொல்லலாம். ஏன்னா நீங்க அந்த ஜென்ரேஷனையும் பாத்துருப்பீங்க, இந்த ஜென்ரேஷனையும் பாத்து கொண்டிருக்கீங்க. சோ அப்ப நீங்க சொல்லுங்க, இளமை காலத்துல வந்து உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்தவர்கள் வந்து 90s கிட்ஸா இல்ல அடிக்கு ஜென்சியா?
1: ஆமா, முதல்ல 90s உள்ளவர்கள் தான் நல்ல வேலை அனுபவிச்சிருக்காங்க.
0: அதாவது நீங்க வந்து 90s முன்னுக்கு போயிட்டீங்க.
1: இப்பொழுதெல்லாம் இந்த கையடக்க தொலைபேசி எல்லாம் வந்து வேற வேற விடயங்கள் அது இதுகள் எல்லாமே வருகின்றது.
0: சுவாரஸ்யமாக இந்த தலைப்போடு நாங்க வந்து பயணிக்க போகின்றோம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான நல்ல நல்ல பாடல்கள் இன்றைய தினமும் உங்களுக்கு, அதாவது நான் வந்த பாட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டெக்லைனோட தான் வந்திருக்கேன். சோ அடுத்ததாகவும் சூப்பரான ஒரு பாடல் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 10 மணி வரைக்கும் நீங்க சொல்லுங்க வித் மீ ஆர்ஜி சிவா.

0: ஜெயிலர் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் அனிருத் இசையில் கேட்டோம். நீங்கள் சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் காலை 8:17. எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
1: சனிக்கிழமை காலை 10 முதல் 12 வரை இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
2: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமர்

0: அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் டிஎஸ்பியின் இசையில் கேட்டோம். வசந்தம் எஃப்எம் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. 102.6 102.8 சந்தோஷமாக கேட்டுருக்கீங்க. இன்றைய தினமும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் நல்லது ஒரு தலைப்பு. அதுக்கு முதலாவதாக இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தணும். அதாவது ITN ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பயணத்தின் போதான பாதுகாப்பு பற்றி பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாக தற்போது டேக்கே எனும் செயல் திட்டத்தை தற்போது செயல்படுத்தி வருகிறது. பாடசாலைகளுக்கே சென்று இந்த பாடசாலை மாணவர்களுக்கு நாடகம் மூலமாகவோ அல்லது செமினார் மூலமாகவோ அவர்களுக்கு இந்த வீதி விபத்துகளினுடைய ஆபத்தை எடுத்துரைக்கும் முகமாகவும் எதிர்காலத்தில் ஒரு நல்லதொரு பிரஜையாக வீதி விபத்துகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்றதுக்காகவும் இந்த செயல் திட்டத்தை தற்போது செயல்படுத்தி வருகிறது. தற்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வீதி விபத்துகள் அதிகமாக வந்து உயிரை விடுறது வந்து இந்த சிறு வயது மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஸ்கூல் வயதிலேயே இந்த பைக் எடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகி இறக்கிற நிறைய செய்திகளை வந்து நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாமே கொஞ்சம் வயசு குறைந்த இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்களை வந்து பாதுகாப்பு மூலமாக இந்த ITN ஊடக வலையமைப்பு இந்த செயல் திட்டத்தை டேக் எனும் செயல் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். சரி, இந்த நீங்கள் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் வந்து அதாவது நான் உங்களுக்கு வந்து என்ன தலைப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் டக்குனு தலைப்பு மறந்துட்டு கொஞ்ச நேரம் வரேன். இளமை காலத்தில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்தவர்கள் 90s கிட்ஸா ஜென்சியா அப்படின்றது தான் இன்றைய தினத்தில் நான் உங்களிடம் கேட்டிருந்தேன். சரி, ஓகே, இப்போ ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு? விலங்குல என்ன பேர்? ஓகே, அப்புறம் நீங்க சொல்லுங்க, இளமை காலத்தில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்தவர்கள் வந்து 90s இல்ல ஜென்சியா, நீங்க என்ன
1: நினைக்கிறீங்க? நிச்சயமாக 90s. இந்த அவர்களுக்கான அந்த அனுபவங்கள், சந்தோஷமான பகிர்வுகள் எதுவுமே இந்த காலத்தில் அவர்கள் இது கடந்து வரும் காலங்களுக்குரிய அனுபவமாக சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு, தற்காலத்தில் சமூக மாற்றம், கல்வியல் மாற்றம், உறவு முறை மாற்றம், தாய் தகப்பனிடம் தமக்கிருந்த மரியாதை மாற்றம், உச்ச நண்பனின் உண்மைத்தன்மையில் மாற்றம், குடும்பங்களிலிருந்து அந்யோன்ய பாச பரிமாற்றத்தில் மாற்றம், குடுக்கல் வாங்கலில் மாற்றம், உண்மையான உறவுகளை பகிர்ந்து கொள்வதில் தாம் எடுக்கும் நேரத்தில் மாற்றம், குறிப்பிட்ட நேரத்துக்கு அழைப்பை விடுத்தால் அடுத்த நேரத்தில் இன்னொரு நண்பனுடன் தொடர்பு கொள்ளிருக்கும் ஒரு மாற்றம். இந்த சமூக வலைதளங்களில் கூட ஆரம்பகால வாழ்க்கை முறையைத்தான் மிக அருமையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் ஆரம்பகாலம் என்னென்று கேட்டால், ஒரு நண்பனை சந்திக்கும் போது பொதுவாக ஒரு இடத்தை அவன் சொல்வான், இந்த இடத்துக்கு வா என்றாள். அவன் எந்த இடத்தையும் தன் மனதில் கொள்ளாமல் அதே இடத்தில் வந்து அந்த நண்பனுக்காக காத்திருப்பான். ஒரு மன நிழலாக இருக்கும், சந்தி போஸ்டாக இருக்கும், பொது இடங்களாக இருக்கும், அது பொது நூலகமாக இருக்கும், பீச்சாக இருக்கும், இப்படியான எவ்வளவு இடங்களில் அந்த அன்பை பகிர்ந்து அந்யோன்யமாக பேசி முகம் பார்த்து பரஸ்பரம் தன் கவலைகளை கஷ்டங்களை சொல்லி பகிர்ந்த காலம் தான் 90s ஒரு அனுபவம். இந்த காலத்தில் அவன் போனில் புகேசும் போது கூட இன்னொருத்தருடன் அவர் தொடர்பு இருக்கும் போது அவுட் ஸ்பீக்கர்கள் போட்டு கூட நமது சந்தோஷ சுசுக துக்கங்களை பகிரக்கூடிய காலகட்டம் தான் இது. ஆனால் உண்மையான அன்பை, உண்மையான உணர்வை, உண்மையான தெளிவை, அழகான ஒரு உறவை எவ்வளவு அன்பாகவும் அந்யோன்யமாகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உறவு முறையை பகிர்ந்தெடுத்த காலம் தான் அந்த 90s. இந்த காலகட்டத்தில் உண்மையாக சொல்ல போனால், ஒரு காலத்தில் நாம் ஏதோ ஒரு சமையலை, உதாரணத்துக்கு ஒரு சமையலை எடுத்தால் கூட, அந்த சமையலில் தாம் உண்ணும் உணவை பிறரும் உண்டு மகிழ வேண்டும் என்ற ஒரு மனோநிலையில் தான் இந்த காலத்தாக அந்த காலத்தாக இருந்தார்கள். இந்த காலத்தில் உள்ளவர்கள் எப்படி என்றால், அந்த சமையலின் மனத்தை கூட அடுத்தவர்கள் நுகரக்கூடாது என்பதற்கு ஒரு மிக குறிக்கோளாகவும் திட்டவட்டமாக இருப்பார்கள்.
0: நிறைய இடங்களில் சமைக்கிறதே இல்லையே.
1: ஆமா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்லயே அவர்கள் காலத்தை கொண்டு போவார்கள். ஏன்னா கேட்டால், ஒரு நிறைய விடயங்கள் 90s நாங்கள் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருக்கலாம். என்னென்று கேட்டால், இந்த 90s ஒரு அனுபவமும் ஒரு உறவு பரிமாற்றம் நான் சொன்னது போன்ற அத்தனை விடயங்களும் இப்போது இந்த 2K கிட்ஸ் கேட்டால் ஒரு அணு அளவு கூட அவர்கள் அனுபவித்து சொல்ல முடியாத அளவுக்கு நான் அடித்து சொல்வேன். என்னென்று கேட்டால், இவர்கள் பரிமாறிக்கொண்டதெல்லாம் வேகமான பயணமும் வேகமான வார்த்தைகளும் ஒரு அளவுக்கு மீறிய போக்கும் சைடகப்பனுக்குரிய மரியாதை இல்லாத தன்மையும் எடுத்து பேசும் ஒரு அறிவுரையை கூட நின்று கேட்க கூட அவர்களுக்கு அவகாசம் இல்லாத ஒரு காலகட்டமாகத்தான் இந்த 2K கிட்ஸ் என்று சொல்வேன். ஏனென்றால் இந்த 2K கிட்ஸில் தான் மரணங்களும் அதிகம், இந்த இளம் மரணங்கள் இது எங்கே கொண்டு போய் முடிய போகிறதுன்றதை கூட சிந்திக்க கூட அவர்களுக்கு முடியாத அளவுக்கு தான் அடுத்த பயணத்தை விழ ஆரம்பிக்கிறார்கள். நேற்று ஒரு மரணம் என்றால் நாளை ஒரு மரணத்தை அவர்கள் எதிர்பார்த்த பயணத்தை செய்கிறார்கள். வயசுக்கு ரேஸ் என்னும் பேரு எவ்வளவு விபத்துக்களை சந்திக்கிறார். அந்த காலத்தில் முதியோர்களை அந்த காலத்தில் இந்த முதியோர்கள் இந்த காலத்தில் இடைபட்டு செல்லலாம். இனிவரும் காலத்தில் முதியோர்கள் என்ற அந்த ஆண்டுக்குரிய மாணவர்களோ பெரியவர்களோ இருக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டூ கே ஹெச் இருக்கிறாரு. நிறைய பேசலாம், அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறேன்.
0: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. அழகா பேசியிருந்தீங்க, நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இது மாதிரி நீங்களும் தொடர்ச்சியாக அழைப்பினை ஏற்படுத்துங்க, கால் பண்ணுங்க 011-2-7-5-0-1, 011-2-7-5-0-1-1-1 கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படின்றத எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். ஒரு சூப்பரான தலைப்பு. நான் முதலே சொன்னது போல நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆதங்களை வந்து கொட்ட முடியும் இந்த தலைப்புல. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கடுப்புல இருக்கிறாங்க இந்த என்சி மேல, அது ஏன் அப்படின்றது தெரியல. அதை தெரிந்து கொள்ளணும்ன்றதுக்காகவே இந்த தலைப்பு நான் வந்து தினம் எடுத்துட்டு வந்தேன். நிலைமை காலத்தில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்தவர்கள் 90s கிட்ஸா ஜென்சியா அப்படின்ற தலைப்பின்கள் தான் இன்றைய தினம் நாங்கள் வந்து எங்களுடைய நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். 10 மணி வரைக்கும் சந்தோஷமாக எழுந்திருக்கலாம். தொடர்ச்சியாக எங்களை பக்கம் மோடோடி வந்துட்டே இருங்க. நேரம் 8:28.

0: ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் காக்கா திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல். நீங்க சொல்லுங்க, நீங்கள் ஷூட் இருந்திருக்கீங்க. நேரம் 8:33.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, the FM 102.6, 102.8.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: நூற்றி இரண்டு தசம் எட்டில் வசந்தத்தில் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலீம் சொல்லுங்க. இளமை காலத்துல வந்து உண்மையான மகிழ்ச்சி அனுபவித்தது 90s கிட்ஸா ஜென்சிஸா?
1: காரணம் பல்வேறு நெருக்கடிகளும் பல்வேறு பிரச்சனைகளும் ரெண்டு காலகட்டத்திலே, குறிப்பாக அந்த காலத்திலே அப்படியான நெருக்கடிகள் இருக்கவில்லை. உதாரணமாக அதாவது பாடசாலையை போறது, வருவது, இளமை காலம் வந்தால் விளையாட்டுகளில் ஈடுபடுவது, சாய்தாப்பனுடைய சொல்லுகளை கேட்டு நடப்பது, ஏதாவது ஒரு தகப்ப கூட வயலில் இறங்கி வேலை செஞ்சால் கூட அவருக்கு உணவை கொண்டு செல்வது, கூட இருந்து உதவி செய்கிறத, அந்த பக்குவம் எல்லாம் அந்த காலத்து இளைஞர்களிடத்தில் இருந்தது. வேற பராக்கள் கூட இருக்கவில்லை. பெரும்பாலும் பெற்றோருடைய சொல்லிகளையும் கேட்டு நடந்தார்கள், முதியவர்கள் சொன்னாலும் என்ன அனுசரித்தார்கள். இப்பொழுது இப்போ கைத்தொலைபேசி வந்து பெற்றோர் கதைக்கிறது, எல்லாரும் அல்ல, ஒரு சிலவர் பிள்ளைகள் பெற்றோர்கள் கதைப்பதற்கு காது கொடுக்கக்கூட நேரம் இல்லாமல் தெரிவார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சேர்ந்திருந்த கூட்டாளிமார் நண்பர்களுக்குள்ளேயும் பல பிரச்சனைகள், பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்கள், அதாவது கூடாத பழக்கம் உள்ள நண்பர்களை சிலர் சேர்ந்து செய்வதால கெட்ட கெட்ட பழக்கங்கள், உதாரணம் மாபோதை வஸ்து போன்ற கெட்ட பழக்கங்களில் ஈடுபடுவதற்கு கூட இப்ப தற்போது வாய்ப்பு இருந்து பல்வேறு நிகழ்வுகளை அகசுகளிப்படுகிறது. அந்த காலத்தில் அவை எல்லாமே முறை வந்தால் செல்ல வேண்டும்.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: அந்த காலத்தில் இப்படியான நெருக்கடிகள் எல்லாம் கலிம காணப்படுகிறபடியால் உண்மையான இன்பத்தை அந்த நேரத்தில் அனுபவித்தார்கள். பெற்றோருக்கு வந்து கவலையாக இருக்கவில்லை. சந்தர்ப்பம் கொடுத்து சுருக்கமாக முடிஞ்சிருக்கிறேன்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. அழகா சொல்லியிருந்தீங்க. அழகா சொல்லிட்டு போயிருந்தாரு நிறைய விஷயங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பயந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணிட்டே இருங்க. இப்ப அடுத்ததாக இன்றைய தினம் ஸ்டார் ஆஃப் த டே பாடல வந்து கேட்போம். இன்றைய தினம் ஸ்டார் ஆஃப் த டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை பாவனா.

0: உலகின் நட்சத்திரம்
1: நேரம் 8:48
0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.8 உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய 9 79 76 38

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக்கு. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கழனிவலி மார்க்கத்தில் பேஸ்லைன் மற்றும் நாரகன்பிட்ட ரயில் நிலையங்களுக்கு இடையில் அமைந்துள்ள கோட்டா வீதி ரயில் கடவையில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய புனரமைப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளதுடன் கோட்டா வீதி ரயில் கடவையும் மூடப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த வீதி இன்று காலை 9:30 முதல் நாளை காலை 7:30 வரை அமலில் இருக்கும் என அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இக்கால பகுதியில் கோட்டா வீதி ரயில் கடவை வாகன போக்குவரத்துக்காக முழுமையாக மூடப்பட உள்ளதுடன் கொழும்பு, கோட்டை மற்றும் நாரகன்பிட்ட ரயில் நிலையங்களுக்கு இடையேயான ரயில் சேவைகள் இயக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று பிற்பகல் 3 சாதாரண ரயில் சேவைகள் நாரகன்பிட்ட ரயில் நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து அவிசாவளை ரயில் நிலையம் வரை பயணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.

0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஏற்பட்டுள்ள காற்று கசிவு காரணமாக அங்குள்ள விண்வெளி வீரர்களே அவர்களின் விண்கலங்களிலேயே தங்கியிருக்குமாறு நாசா நிறுவனம் அறிவித்துள்ளது. அத்துடன் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுவதற்கு தயாராக இருக்குமாறு விண்வெளி வீரர்களுக்கு நாசா அறிவுறுத்தியுள்ளது. விண்வெளி நிலையத்தில் ரஷ்ய பிரிவின் ஒரு பகுதியான ஸ்வேதா சேவை மெடூல்ஸ் சுரங்கப்பாதைக்குள் சில காலமாகவே விரிசல்களும் காற்று கசிவுகளும் காணப்பட்டதாக நாசாவின் ஊடக பேச்சாளர் அவரது எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக விண்வெளி வீரர்களை இவ்வாறு விண்கலங்களுக்குள் தங்கியிருக்குமாறு நாசா உத்தரவிட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM நேயர்களின் கருத்து மேடை நீங்க சொல்லுங்க
1: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது மனத்தியாளத்தையும் சூப்பரான பாடலோடு ஆரம்பித்தாச்சு. இந்த மனத்தியாளத்திலையும் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் சூப்பரான ஒரு கேள்வியோடு தான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியை ஆரம்பித்திருந்தேன். அதாவது இளமை காலத்தில் உண்மையான மகிழ்ச்சியை அனுப்பித்தவர்கள் 90s கிட்ஸ் இல்லாட்டி ஜென்சியா அப்படின்றதான் இன்றைய நாளுக்கான நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சிக்கான கேள்வி. ரைட், ஓகே, ஓடி வாங்க, கால் பண்ணுங்க. 0112-1315-0001 இல்லாட்டி 0112-1315-0111 கால் பண்ணாலும் உங்களோட பேச முடியும். வணக்கம். ரைட், ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாம ஓடிச்சாரு. சரி, பரவாயில்ல. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: ஆதமல். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கின்றேன்.
1: சூப்பர். மருதமனை எல்லாம் எப்படி இருக்கு?
2: மருதமனை தற்போது வெயில் விழுகின்றது.
1: வெயில், அங்க வெயில் இங்க மழை. சரி, பரவாயில்ல. வடக்கு கிழக்கு இல்ல இல்ல, மேற்கு கிழக்கு. இளமை காலத்தில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்தவர்கள் வந்து 90s கிட்ஸ் அப்படி இல்லடி ஜென்சியா?
2: 96 தான். அன்று உணவு பழக்கங்கள், ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் இல்லை. அன்று இருந்த இளைஞர்கள் நல்லா அனுபவித்தார்கள். தாய்மார்கள் நன்றாக காட்சிகள் தருவார்கள், செலவழிப்போம், நல்லா அனுபவிப்போம், எங்களிடம் ஊராட்சி திரிகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காலம். இந்த கால இளைஞர்கள் சமூகத்துக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட
1: சமூக எப்படி சொல்லிட்டீங்க?
2: இல்ல, உண்மை. இப்ப தற்போது போகின்ற காலம் மிக மோசமான காலம். இந்த இளைஞர்கள் தேவையில்லை சமூகத்துக்கு. எதை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். ஒரு மரியாதை இல்லை, ஒரு பண்பாடு இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை. அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் தற்போது இந்த சமூகத்தில் வாழ்கின்றார்கள்.
1: அதாவது நாட்டுக்கு வந்து இளைஞர்கள் கட்டாயம் தேவையான, அவர்களை வந்து சரியான முறையில வந்து நாங்க தானே வழிநடத்தணும்.
2: வழிநடத்துவதற்கு சமூகம், சமூக தலைவர்கள், பெற்றார், தாய்மார்கள் வழிநடத்த வேண்டும்.
1: ஆமா,
2: தற்போது அது இல்லை. தாயு சொல்லுவதும் கேட்பதில்லை, தகப்பன சொல்லுவதும் கேட்பதில்லை. அப்படித்தான் தற்போது இளைஞர்கள் இருக்கின்ற. அந்த இளைஞர்கள் பண்பாடு, ஒழுக்கம், மரியாதை, மானம், காதல் எல்லாம் அழகாக வழிநடத்தினார்கள். தற்போது அது இல்லை.
1: அது இல்லை. சட்டத்திட்டங்கள் மாறும்போது அடித்து வளர்க்கறதும் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு.
2: அன்று சார், ஒவ்வொரு வீட்டு வரையும் சுவரம் கேட்டி ஒன்று பெரம்பு இருந்து, அந்த பெரம்பால் அடிப்பார்கள். இப்போது தற்போது இந்த சமூகத்தில் இல்லை. அந்த பெரம்புகள் இல்லை, துவரம் கேட்டிகள் இல்லை, அடித்து வளர்ப்பார்கள் பிள்ளைகளை. இப்போது இல்லை. இப்போது இளைஞர்கள் கல்யாணம் கட்டியின் சார், இன்னும் ஒரு கல்யாணம் நாங்கள் கட்ட வேண்டும் என்ற உணர்வுடனும் சிந்தனையுடனும் வாழ்கின்றார்கள்.
1: அது ஒரு பிள்ளையான மைண்ட் செட் தானே.
2: பிள்ளையான மைண்ட்.
1: சரி, ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.
1: ரொம்ப நன்றி. ரொம்ப ஆதங்கத்தோடு பேசியிருந்தார். சரி, ஓகே. அதாவது ஜென்சிஸ் இளைஞர்களும் கூட அவங்களும் என்ன சொல்றது, இப்படி பேசுறதுக்கு இடம் கொடுக்கறதும் அவங்க தானே. என்ன சொன்னா அவங்க வந்து அந்த சொல்வழி கேட்கறது இல்ல. நிறைய இப்ப அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக தொழில்நுட்பத்துல வந்து மூழ்கி போய் இருக்கிறதுன்னு ஒரு காரணத்தால அவர்களுக்கு வந்து அந்த வெளி உலகம் தெரியவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது வந்து முந்தைய ஒரு காலத்துல வந்து புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வந்து புத்தக பூச்சி, கிணத்து தவளை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து போனுக்குல வந்து மூழ்கி இருக்கிறவர்களை இப்படி சொல்றாங்க. ஆனா போனுக்குல வந்து நிறைய விஷயங்கள், அதாவது சரியான பாதையில போகக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நிறைய ஜென்சிஸ் வந்து இந்த தப்பான வழிக்கு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த போனை சொல்ல முடியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். சரி, தொடர்ச்சியாக நீங்களும் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு சொல்லிட்டே இருங்க. நல்ல நல்ல பாடல்களை நான் தந்துட்டே இருக்கிறேன். இப்ப எனக்கு என்ன தீர்ப்பு சொல்றேன்னு தெரியல. நாட்டாம தீர்ப்பை மாத்தேன்னு நீங்க கத்திடுவீங்களோன்னு ஒரு பயத்துல இருக்கிறேன். என்ன சொன்னா, நான் யோசிச்சு வச்சிருந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நேர்களாகிய நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. சரி, ஓகே, ஒரு நல்ல பாடலை தந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் யோசிச்சுட்டு உங்களுக்கு வர்ற கருத்துக்களை எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க.

வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் கிட்ட பயணம்.

0: சூப்பராக போய்கொண்டிருந்த பிளேலிஸ்ட்ல இந்த சேவல் கொடி பாடலை கேட்கும் போது ஏதோ நடந்து அப்படியே பேக் டு பேக்கா இந்த பாடலையும் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. என்னதான் அந்த மனசு வேணாம்னாலும் மைண்டு அடி அப்படின்னு சொல்லும், அதுக்கேற்ற மாதிரி பேக் டு பேக் முருகன் பாடலை கேட்டு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம். சரி ஓகே, நேரம் 9:30 ஆகி கொண்டிருக்கிறது. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கீங்க உங்க வசந்தம் எஃப்எம்ல. ரைட், இன்றைய தினமும் சூப்பரான ஒரு தலைப்பு தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். நிலைமை காலத்தில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்தவர்கள் 90s கிட்ஸ் அப்படி இல்லாட்டி ஜென்சி, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத எங்களோட பயந்துட்டே இருங்க. ரைட் ஓகே, கால் பண்ணலாம் 0121-7175-0001 அப்படி இல்லாட்டி 0121-7175-0001 க்கு. வணக்கம். வணக்கம் ஐயாக்கன், எப்படி இருக்கீங்க? நாங்களும் நலமாக இருக்கிறோம். அப்புறம் சொல்லுங்க,
1: அருமையான
0: தலையங்கம் நல்லா இருக்கா?
1: நீங்க
0: சொல்லுங்க, உங்களுக்கு வந்து 90s கிட்ஸ் வந்து மகிழ்ச்சியா இருந்தாங்க நினைக்கிறீங்களா, அப்படி ஜென்சி மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: அப்பா படிச்சு கொண்டிருப்பான் அப்பா நம்ம வீட்டுல பால் கறந்து எல்லாம் முடிக்க அஞ்சு மணி ஆயிரும். அதுக்கு அதுவரைக்கும் நான் படிக்கணும். அதுக்கு பிறகு வந்து பாலெல்லாம் கொடுத்து அம்மா கிட்ட கொடுத்து பாலெல்லாம் சுட வச்சு எனக்கும் தம்பிக்கும் ஒரு மக்கள கொடுப்பாரு. அந்த பாலை குடிச்சிட்டு அப்பாவோட சேர்ந்து பிளட் மாதிரி பார்த்து போட்ட பால் டைட்ல போட்டுட்டு போகணும் டவுனுக்கு. போயிட்டு அந்த பாலெல்லாம் குடிச்சிட்டு 7 முன்னுக்கு அப்பாவோட வந்து வீட்டுல குடிச்சிட்டு குடிச்சு இருக்கிட்டு வீட்டுல சாப்பாடு எடுத்துட்டு கூப்பிடுவோம்.
0: அந்த கால ஞாபகங்கள் வரும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்ப இப்ப வந்து அவங்க வந்து அதை ஒன்றையுமே அனுபவிக்காம இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்க.
1: அனுபவிக்காம இருக்கிறாங்க, மக்கள் ஒன்று சேர மாட்டேங்க. இளைஞர்களும் யுவதிகளுமே சரி, அம்மா அப்பா பக்கத்து வீட்டுல மூடிக்கொண்டு இருப்பார்கள். பக்கத்துல என்ன நடந்தாலும் தெரியாது.
0: ஆமா, என்ன காதுக்குள்ள ஹெட்செட்
1: இருக்கு, நாங்க அன்பு போல இன்றும் இருக்கும். அப்பதான் சந்தோஷம் அதிகம்.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப நன்றி ஐயா கண்ணு.
1: நன்றி.
0: தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டு இருங்க. அப்படியே இன்னொரு சொந்தம் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாரு? அருள்மொழி. முதலே சிரிச்சிருந்தா நான் பேரை சொல்லிருப்பேன். நீங்க டக்குனு காய்ச்சோட கன்ஃபியூஸ் ஆயிருங்க யாரு. சரி அருள்மொழி, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து 1990s 1800s
2: சந்தோஷமா இருந்தவியல்.
0: ஆமா,
2: அப்பாண்ட காலத்துல எல்லாம் நாங்கள் பார்த்தோம், இவ்வளவு சந்தோஷம். அந்த நாங்கள் 5 சவரங்கள் அந்த ஐலாம் சேர்த்து அப்படி ஒரு சந்தோஷம் ஆகிடுச்சு. ஆனா இப்ப இந்த என்னென்ன சொல்லாத அளவுக்கு இப்ப இந்த இப்பத்தி நிலைமையே இருக்கு. என்ன ஒரே கவலை, இப்ப ஒரு வெடிக்கிற பயம், ஒரு பயம், பயங்கரமான சூழ்நிலை. ஒவ்வொரு பிள்ளையை சாயமான வளர்ந்து விட்டுட்டு அந்த பிள்ளை வீடு திரும்ப மட்டும் ஒரு பயம் இல்ல, சேர்ந்துகளும் அப்படி ஒரு இதான நிலைமையாவே. இப்ப ஒரு பயங்கர சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். தெரியாத ஒரு காலகட்டமா தான் கிடக்குது. அப்ப முன்னே பெற்றோர்கள் பிள்ளைகளோட கதைப்பினா கூடுதலா அதுங்கிற அப்பா தான் மீடியால வந்துட்டு எங்களை படிச்சு முடிய முத்தத்துல வாங்கி கொண்டுட்டு இருந்து எல்லோரோடையும் அன்றைக்கு நடக்கிற பல்லடத்துல நடந்த பிரச்சனை எல்லாரையும் கேட்பார் கொள்வார் கதை கதைப்பின. இப்ப தான் பெற்றோர்கள் கதைக்கிறே இல்ல, பிள்ளைகளிட்ட மனம் விட்டு கதை தவிர்க்க நேரம் இல்ல. பிசி எல்லாம்
0: நடக்கிற சம்பவத்தை இந்த காலத்துல இருக்க ஜென்சிஸ் வந்து அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ பார்த்தா முந்தி இருக்கிறவங்க கலைக்கிற மாதிரியும் கலைக்க மாட்டாங்க. ஹாய் டேட் வாட்ஸ்அப் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க.
2: ஓ அப்படித்தான். இப்ப அந்த புள்ளிகளோட சந்தோஷமா இது அந்த புள்ளியோட மனம் விட்டு கலை போகணும். பீச்சலாதுகளுக்கு லீவான நேரத்தில் இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், மனம் விட்டு கலை போகணும். இப்ப அதுதான் அந்த புள்ளிகள் தங்களை ஃப்ரெண்ட்ஷிப்போட போன்லயும் கூடுதலா எல்லாரும் இப்ப இந்த ஒழிக்கிறது அதுதான் காரணம். அதான்
0: உறவுகள்
2: எல்லாம்
0: சூப்பராக அருள்மொழியும் வந்து அவங்க வந்து மனக்கசப்பதான் அப்படியே வழியில விட்டுட்டு போயிருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல, தொடர்ந்து நீங்க வந்து உங்களை ஆதங்கங்களை இங்க கொட்ட முடியும் அப்படி ஆயிட்டேன். சரி பரவாயில்ல, இங்கேயாவது மனசு விட்டு பேசுறதுக்கு யாராவது இருந்தா ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு தானே. சரி ஓகே வாங்க, இங்கே நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லிட்டே இருங்க. அடுத்தாக சூப்பரான ஒரு பாடல் வருது. நேரம் 9:35 ஆகி கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க வித் மீ ஆர்ச்சி சிவா.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. நேரம் 9:40 ஆகிறது.
1: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு நீங்கள் எங்கிருந்தாலும்

0: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
1: பெட்ரோல் வாசனைக்கும் ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும்

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே டும் டும் டும் இன்றைய தினம் ஸ்டார் ஆஃப் த டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் 90s களின் கனவு கண்ணி நடிகை பாவனா.

உற்பி திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டீங்க. நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சி இருந்திருக்கீங்க, நிகழ்ச்சியினுடைய இறுதி தருணத்துக்கு நாங்க வந்தாச்சு. ரைட், இன்றைய தினம் நிகழ்ச்சியில கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, இளமை காலத்தில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்தவர்கள் 90s கிட்ஸா ஜென்சியா அப்படின்றதான் இன்றைய தினம் கேட்டிருந்தோம். நிச்சயமாக சொல்ல போனா இந்த 90s கிட்ஸ் தான் அதிகமாக உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற ஜென்சி வந்து நிறைய சிற்றின்பங்களுக்கு உள்ள அந்த மாயையில் வந்து சிக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. அது எந்த வகையில் உண்மை போய் அப்படின்றது தெரியாது, ஆனால் நான் நினைக்கிற வகையில் அவங்க வந்து அப்படியான ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. இப்போயே வந்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், 90s kids முந்தையெல்லாம் நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாட போகும்போது 90s kids, இப்போ நாளைய தினம் நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொன்னோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு அந்த டைமில் எல்லாருமே வந்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்சி வந்து கிரிக்கெட் விளையாடணும்னா கூட அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் திறந்து வாட்ஸ்அப்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க, கிரவுண்டில் கடைசி மட்டும் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 90s kids சொன்னால் அந்த நேரத்துக்கு நாங்கள் வந்து நிற்போம். அது மட்டும் இல்லாமல் 90s kids காலகட்டத்தில் வந்து இந்த சமூக ஊடக அழுத்தம் வந்து சரியான குறைவாக இருந்தது. நண்பர்களுடன் நேரடி தொடர்பை வந்து நாங்கள் அதிகமாக வைத்திருந்தோம் இந்த 90s kids சொல்ல போனால். அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து அதிகமாக விளையாடினிருப்பாங்க, நிறைய விளையாட்டுகளை வந்து ஃபோன்லேயே விளையாடாமல் வெளியில் விளையாடிருப்பாங்க. அதாவது வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறதாக இருக்கட்டும், கிரிக்கெட் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து களத்தில் இறங்கி விளையாடிய நாட்கள் வந்து 90s kids வந்து கூடவாக இருக்கும். இப்போ இருக்கிறவங்க வந்து வெளியில் இறங்கி விளையாடுறது கண்டதே இல்லை, சரியான குறைவு. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பம் குறைவாக இருந்தாலும் கூட ஒரு எளிமையான வாழ்க்கையை 90s kids வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் ஜென்சிஸ் அப்படி இல்லை, தகவல் மற்றும் கற்றல் வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட உலகளாவிய தொடர்புகள் அதிகமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல தளங்கள் வந்து அவர்களுக்கு வந்து திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இருந்தாலும் இந்த ஃபோனுக்குள்ள வந்து மூழ்கி இருக்கிறது தான் ரொம்பவும் அதிகமாகவே இருக்குது. அதை அவங்க குறைச்சிக்கிட்டு மனிதர்களோடு பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் 90s kids மாதிரி உண்மையான மகிழ்ச்சியை வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் அப்படியே முடிவு செய்ய போகின்றேன். ஒழிக்க வரும் அடுத்த பாடலோடு தொடர்ச்சியாக நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு கலையத்தில் சங்கர் வந்தாச்சு விடைபெறும். நான் என்று உங்கள் அன்பின் சிவலட்சுமி நோங்கர் மூர்த்தி. வணக்கம் நேர்களை, தொடர்ந்தும் வசந்தமிப்போடு இணைந்தீர்கள். ஹாப்பி வீக்கெண்ட், பை.

0: ஒவ்வொடு.
1: நன்றி சிவா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேர்கள் இப்போது முதல் நம்ம இன்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது சரியாக 10 மணி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாக்கு. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைவது ஒரு பொருளாதார நெருக்கடி அல்ல என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாகவே இலங்கை பொருளாதாரத்தில் மோசமான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் இந்த நிலைமை படிப்படியாக வழமைக்கு திரும்பும் என்றும் இதுகுறித்து எந்த வகையிலும் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான 4 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் ஜனாதிபதியுடன் இப்போதைக்கு சந்திப்பு நடக்க வாய்ப்பு இல்லை என தெரிவித்துள்ளார். அத்துடன் சாத்தியமான அமைதி ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை

0: ஜெலன்ஸ்கியை சந்திப்பதில் எந்த பயனும் இல்லை என அவர் கூறியுள்ளார். தனது போர் இலக்குகள் முழுமையாக அடைக்கப்படும் வரை ரஷ்யாவின் ராணுவ தாக்குதல் தொடரப்போவதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தேள செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகி. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

0: ஹலோ வணக்கம் மக்காஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். அதுவும் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் கேட்கணும், அதுவும் ஸ்ரீலங்கா ஆர்டிஸ்ட் அண்ட் வேர்ல்டில் இருக்கிற தமிழ் இண்டிபெண்டன்ட் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் எல்லாரோட பாடலும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போவே டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. 102.6 இல்லாட்டி 102.8 வசந்தம் எஃப்எம். நான் உங்கள் ஃபேவரட் ஆர்ஜே சங்கர் புஷ்பராஜ் இப்போயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து 12 மணி வரைக்கும் உங்களை ஒரு ஹிப்ஹாப் வைப்லே வச்சுருக்கிறதுக்கு நான் வரப்போகிறேன். ஏராளமான நம்மளோட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு தரதுக்கு ரெடியாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு மாறுதல் அழைப்பு ஏற்படுத்தியும் கூட பேசுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் என்னோட பகிர்ந்துக்கலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு பார்க்கலாம் நிகழ்ச்சியில் முதலாவத யார் வந்திருக்காங்கன்னு. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் நீர்கொழும்புலேருந்து நிஜாம் பேசுகிறேன்.
0: நிஜாம், எப்படி இருக்கீங்க? நம்ம பாட்டுன்னு சொன்னா நீங்க ஏதாவது நம் நாட்டு பாட்டு கேட்டீங்கன்னா தருவேன். நீங்க சினிமா பாட்டு கேட்டீங்கன்னா தர்றது கொஞ்சம் கஷ்டம் நம்ம நிகழ்ச்சியில. நான் ஒரு சூப்பரான பாட்டு ஒண்ணு தரேன், கேளுங்க. சரியா? சரி, நன்றி. நன்றி அழைப்பு ஏற்படுத்தியதற்கு. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே ஆல்ரெடி எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? நீங்களும் தட தட தட தடன்னு பண்ணுங்க. வசந்தம் எஃப்எம் ரேடியோ வந்து ஸ்பீட் மூட்ல இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸ்பீட் மூட்ல தான் இருக்கும் இனிமே 12 மணி வரைக்கும். டக்குன்னு போங்க. உங்களுக்கு பிடிச்ச இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யாருன்னா நம் நாட்டு கலைஞர் இல்லை வெளிநாட்டில் இருக்க சுயாதீன இசை கலைஞர். திரைப்படங்கள் தவிர்த்த சுயாதீனமாக பாடல்கள் போடுறவங்களை வந்து தான் நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சொல்லுவோம். ரியல் இண்டிபெண்டன்ட் வைப்புக்குள்ள உங்களுக்கு போகிறதுக்காக நான் நிறைய பாடல்கள் வச்சிருக்கிறேன். அடுத்தடுத்த வாரங்களையும் கூட வரும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இப்படி பண்ணியிருக்கார் ஒரு பாட்டில், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி பாடல் பண்ணியிருக்கார் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதையும் எடுத்து தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அடுத்து உங்களுக்காக வரப்போகிறது சக்கரசோனிக் விவேக் ஜி அவர்கள் பண்ண ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடல் வந்த காலங்களில் பட்டி தொட்டி எல்லாமே கலக்கட்டுன ஒரு பாடல். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து பொண்ணை பற்றின பாடல். இப்போ இந்த மாதிரி பாடல்கள்லாம் பண்ணுனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிட்டிசிசம் பண்ணியே காலி பண்ணிடுவாங்க. பட் அப்போ இந்த பாடல்களை ரசித்தாங்க. ஸோ உங்களுக்காக வருது கிராமத்து பொண்ணு.

0: கண்டாங்கி சேலப்புள்ள அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருந்தோம். நிறைய இலசுகள் மனசில் கொள்ளை கொண்ட ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் அப்படின்னு சொன்னால் இந்த பாடலை தான் சொல்லும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 மில்லியனை தாண்டி இந்த பாடல் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஒரு பீட் இந்த பீட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட அமோஸ் பவுலவங்க தான் இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து யார் மியூசிக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கிச்சன் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, வேறு மாதிரியான ஒரு சமையல் நடந்திருக்கு. அதனால தான் அவர் பேர் மியூசிக் கிச்சன். ஸோ ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் சேர்ந்து பண்ண ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் இந்த கண்டாங்கி சேலப்பில்ல. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைந்து கொள்ளுங்க, அளவு ஏற்படுத்துங்க 0112-775 001 அப்படி இல்லைன்னு சொன்னால் 0112-775 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக்கு போனீங்கன்னா நம்ம ஹிட்ஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பாடல் வேணும், என்ன பாடல் பிடிக்கும், முக்கியமாக அந்த பாடல் இண்டிபெண்டன்ட் பாடலாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் இருக்குது, நம்ம இந்த ரூல்ஸ் வந்து நான் பண்ணுற இந்த ஷோக்கு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்சமான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நம்ம நாட்டு கலைஞர்கள் யாரும் இருந்தாலும் அவங்கள பற்றின பதிவையும் போட்டுட்டு என்ன பாடல் வேணும் அப்படிங்கிறதே சொல்லுங்கள். இப்போ யார் வந்திருக்கா நம்மளோட பேசுகிறதுக்கு? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் தம்பினே கூப்பிடுங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: என்னங்க
0: சிஎம்ஏ அண்ணன் கூப்பிட்டு தமிழ்நாட்டுல நீங்க தமிழ்நாட்டுல சிஎம்ஏ அண்ணன் தான் கூப்பிடுறாங்க. அண்ணாங்கிறதுமே மரியாதையான வார்த்தை தான்.
1: நீங்க தான் கேக்கல
0: சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப வளமையா நம்ம எல்லா நிகழ்ச்சியிலயும் வந்து பாத்தீங்கன்னா திரைப்பட பாடல்கள் தானே தருவோம், சரியா? இந்த நிகழ்ச்சி பிரத்யேகமா வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், நம் நாட்டு கலைஞர்கள் வெளிநாட்டுல இருக்கிற சுயாதீன இசை கலைஞர்களின் படைப்புகளை தரம். எப்படி இருக்கு இந்த முயற்சி, நீங்க சொல்லுங்க.
1: நம்ம நாட்டு விருப்பம்
0: காந்தல் பூக்கும் தீவிலே சொல்லி ஒரு அழகான காதல் பாடல் இருக்கு,
1: கேக்குறீங்களா?
0: முதல் பாடலாவே ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் நான் தரேன், சரியா?
1: சரி,
0: இந்த பாடலுக்காக யாரெல்லாம் இணைத்துக்கொள்ள போறீங்க நீங்க?
1: அனைவரும் அருண்மொழி, கம்பா, சசிமா, அப்துல் மஜீத் மற்றும் அனைவருக்கும் போட்டுங்க சார். சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி அம்மா,
1: நன்றி.
0: பாத்தீங்களா, இப்படிதான் நீங்களும் நம் நாட்டு கலைஞர்கள் நம் நாட்டு கவிஞர்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட பாடல்கள் தாங்க அப்படின்னு சொன்னா நான் லிஸ்ட் போட்டு என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு பாடு தந்துறேன். இப்ப அவங்க வந்து பொத்துவில் அஸ்மின் அவர்களோட பாடல் கேட்டாங்க இல்லையா, அதனால காந்தல் பூக்கும் தீவிலே அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கு. கந்தப்பூ ஜெகந்தன் அவர்களோட அஸ்மின் அவர்கள் பண்ணின ஒரு பாடல். பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாடல் பண்ணாலும் இன்னைக்கு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபீல் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இப்போ வர்றது குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ட்ரெண்டுக்குள்ள எல்லாரும் போயிட்டதுனால சில வரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றதில்ல. பட் இருந்தாலும் இதுல நம்மளோட கவிஞர் இருக்கிறாரு அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் இருக்கிற இடத்துல வரிகளுக்கு ஏதுங்க பஞ்சம். அதனால அழகான வரிகளை வந்து தொகுத்து தந்திருப்பாரு இந்த பாடலினுடாக. சோ உங்களுக்காக வருது இந்த பாடல், பாடல் கேளுங்க, எங்களோட அழைப்பினை ஏற்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்லயும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போது காந்தல் பூக்கும் தீவிலே.

0: காந்தல் பூக்கும் தீயிலே பாடல் கேட்டுட்டு அப்படியே அதுக்கு மேட்சிங்கா ஒரு பாடல் தந்திருந்தேன். அது வந்து உசி சேனாதிர அப்படிங்கிற சிங்கள ஆர்டிஸ்ட், நம்மளோட என்எஸ்டி அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சேர்ந்து பண்ண ஒரு பாடல் தான். இந்த பாடலுக்கான வரிகள் எல்லாமே எழுதியிருக்கிறது வந்து என்எஸ்டி அவர்கள், மாத்தலையை சேர்ந்த ஒரு பையன். அண்ட் உசி சேனாதிர வந்து மாத்தலையை சேர்ந்த ஒரு சிங்கள சகோதர மொழியை சேர்ந்த சகோதரர் ஒருவர். அவர் தான் இந்த பாடலை வந்து பாடியிருந்தார். அவரோட சிங்கள பாடல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மே ஆதக்கம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு சிங்கள மொழியில். அதுக்கப்புறம் அதை தமிழுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் எடுத்த முயற்சி தான் என்எஸ்டி அவரோட சேர்ந்து இந்த வரிகள் அண்ட் ராப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டியோட லிரிக்ஸில் இவரும் பண்ணியிருந்தார். கேட்கும்போது ஒரு அழகான பாடல். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா போய் பாருங்கள் இந்த பாடலை வந்து யூடியூப்பில். இதனோட வீடியோ அண்ட் விசுவலைசேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இந்த படத்தை அந்த பாடலை வந்து பதிவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டாரவளியில் தான் அந்த ஷூட் பண்ணியிருக்காங்க. பண்டாரவளி எல்லாம் இந்த ஏரியாக்கள்ல. ஸோ அவ்வளோ அழகான காமான ஒரு இடம் நம் நாட்டில் இருக்குது அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களும் போய் பாருங்க இவ்வளோ அழகான ஒரு சூழலில் அதை வந்து படமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்தி நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். 0312 775 00 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு இப்போவே அழைப்பு ஏற்படுதுங்க. அப்படியும் இல்லைனா டக்குன்னு போங்க ஃபேஸ்புக் பக்கம். எல்லாருமே காலையிலேருந்து ஃபேஸ்புக் பக்கம் தானே சுற்றிட்டு இருப்பீங்க. அப்படியே வசந்தம் பேஜுக்கு வாங்க. வந்தீங்கன்னு சொன்னால் வசந்தம் எஃப்எம்ல நம்ம ஹிட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உங்களோட பாடல் விருப்பங்களையும் தெரிவுகளையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு பாட்டு ரிக்வஸ்ட் வந்துருச்சு, ரெண்டு பாட்டு ரிக்வஸ்ட் இந்த வீக் வந்திருக்கு. எனக்கு என்னென்ன ரிக்வஸ்ட் வருது அப்படிங்கிறத லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சு அடுத்த வீக் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கு. இப்போ நம்மளோட வந்திருக்கிறது யார் பேசுவதற்காக? வணக்கம். வணக்கம் மோஹிதீன், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த இலங்கையில இருந்து வந்த பாடல்கள் இப்ப எல்லாம் முதலா இருக்கட்டும், ஏதாவது பிடித்தமான பாடல்கள் இருந்துச்சா? சரி, உங்களுக்காக அந்த பாடல வந்து வருகின்ற வாரம் கண்டிப்பாக தருகிறேன். சரியா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? அடுத்த ஒரு பாடல் வச்சிருக்கேன் அதுக்காக. சரி, அனைவரையும் இணைத்துக் கொண்டு கேட்கலாம். நன்றி அழைப்பினை ஏற்படுத்தினதுக்கு. சரி, பாத்தீங்களா, அந்த மாதிரியான ரிக்வஸ்ட் நீங்கள் வைங்க. இப்போ இன்னும் ஒருவர் வந்திருக்காரு, அவரையும் சேர்த்து இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவில் நான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட இலக்கங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 0112 775 001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிறது தான் எங்களோட தொலைபேசி இலக்கங்கள். வணக்கம், யார் இது?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: புலாத்
0: சிங்கலிருந்து. யாரு? இப்ப புலாத்னா சிங்கள தான், அப்ப வெற்றில என்ன தமிழ் நோக்கலாமா உங்க ஏரியாவுக்கு பேர? சரி, நீ புலாத்னா சிங்களத்துல புலாத், அப்ப தமிழ்ல வெற்றிலை தானே? அப்ப நம்ம வெற்றிலை தமிழ்ல இருந்து பேசுறோம்னு இனிமே சொல்லுங்க எனக்கு. அப்ப எனக்கு டக்குன்னு தெரியுமா, பாலகுமார் தான்
1: பேசுறீங்க.
0: நான் கண்டுபிடிச்சிருவேன் இல்லையா? சரி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சாமி.
0: என்ன செய்றீங்க நீங்க?
1: இப்போ சாப்பிட்டு ரேடியோ கேட்டு லைன் கழிச்சு எடுத்தேன்.
0: இப்ப இது என்ன சாப்பாடு? காலை சாப்பாடா இல்லன்னா மதியம்
1: சாப்பிட்டேன்.
0: பான் சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. சரிம்மா, உங்களுக்காக வந்து அடுத்த ஒரு பாட்டு வச்சிருக்கேன். யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க நீங்க? யாரெல்லாம் இருக்காங்க?
1: மகள் சுகர்ணிக்காகவும், மருமகன் சுரேஷ்குமாருக்காகவும், மகன் சுதர்சனுக்காக, மருமக திரிஷ் கப்பியதர்சிக்கா, மருமக சுஜிமாவுக்காகவும், மகன் அனுஷானுக்காகவும், அருள்மொழி அம்மாவுக்காகவும், விஜய ரவிக்காகவும், பேரப்பிள்ளைங்க அத்தனை பேருக்காக, என் ஹஸ்பண்டுக்காகவும், அசனப்பமாரி பல அனைவர்களுக்காக
0: எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளலாம். நன்றி மலைப்பு ஏற்படுத்தினதுக்கு.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. சரி, நீங்களும் மலைப்பு ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது, பாடல் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு போன் எடுத்து என்னோட நம்பரை டயல் பண்ணுங்க.

0: இல்ல நானா
1: என்ன
0: வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
1: ஏன்
0: என்ன செய்யணும்
1: உண்டியல்ல சேர்த்து சரியே வராது. இதுக்கு என்ன செய்ய வேணும் சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா,
0: எங்க
1: அங்க வந்தேன்னாதான் உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 கிலோவாட் மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 கிலோவாட் மோட்டார், 35 லிட்டர் ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபைலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.
6: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
7: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
8: இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும். அந்த படம்

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 மக்கள் சூடிய நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்த

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருந்தோம். இந்த பாடலோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலகாரம் அப்படின்னு வச்சிருக்காங்க. வைரியன்ஸோட சேர்ந்து ரத்தீஷ் அவங்க பண்ண பாடல் தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. சூப்பரான ஒரு பாடல். நம்மளோட பிரேம் ராஜ் அவங்க தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதோட சேர்த்து நம்மளோட பிரசாவியும் ரேப் பண்ணியிருந்தாரு. அண்ட் ரத்தீஷன் வந்து மெலடி பாடியிருந்தாங்க. ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம் நம் நாட்டு கலைஞர்களோட. அடுத்து நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம். 0112 2 7 5 0 0 1 அப்படி இல்லைன்னா 0112 2 7 5 1 1 அப்படிங்கிற எங்களோட தொலைவி சிலகங்களுக்கு இப்ப நம்மளோட கதைக்கு வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: ரசிகா பேசுறேன்.
0: ரசிகா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன செய்றீங்க ரசிகா? ஓ நான் நல்லா இருக்கேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: நாவலவல் முடிச்சிட்டு வீட்ல இருக்கேன்.
0: அடுத்து என்ன பண்ணலாம்னு ஐடியா உங்களுக்கு?
1: ஏலவல் செய்யணும்.
0: ஏலவல் செய்யணும். ரைட். ஏலவல் என்ன செய்ய போறீங்க?
1: ஆர்ட்ஸ். என்ன
0: ஆர்ட்ஸ் செய்ய போறீங்க? ஆர்ட்ஸ் செஞ்சா டீச்சர் அப்படியா?
1: மியூசிக் டீச்சர் ஆகணும்.
0: ஆஹா, மியூசிக் டீச்சர். சரியான புரோகிராமுக்கு தான் கால் பண்ணி இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான மியூசிக் பிடிக்கும்? கிளாசிக்கல் பிடிக்குமா, இந்துஸ்தானி பிடிக்குமா, எது பிடிக்கும்? பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல, கண்ணு அடிச்சா கங்கன கனகன, அந்த பாட்டா?
1: சூப்பரா பாடுவீங்க.
0: அம்மா அண்ணா ஒரு ராப் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு தெரியாதா? நானும் ஒரு சொல்லிசை கலைஞர் தான், நானே சொல்லிக்க வேண்டியதா இருக்கே. சரி, இப்ப நீங்க கேட்ட கனகா பாடல தாரேன், அதுக்கப்புறம் அண்ணா பாடின ஒரு பாட்டு இருக்கு, அதையும் தரேன், கேளுங்க. சரியா? சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அந்த பாடலுக்காக?
1: அம்மா ரோஹிணி, அப்பா மோகன்ராஜ்,
0: நன்றி அழைப்பினதுக்காக. சரி, அவங்கள தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இன்னும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, யாருன்னு பாப்போம். வணக்கம். வந்தவங்களை காணல, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்கு நம்பரை டயல் பண்ணீங்கன்னா ஹலோ சொல்லி பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: அனு.
0: அனு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: தமிழ் படிப்பதற்கான காரணம் இல்லையா?
0: சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் இல்ல ஸ்ரீலங்கன் சாங்ஸ் பிடிக்குமா? கேட்டிருக்கீங்களா? யாரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும்? ஆஹா, தமிழ் தமிழ் தமிழ். ஓ,
2: தமிழ்
0: இல்ல. அடுத்து வந்து வாகிசன் சாங் தான் இருக்குமா? யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க? இலங்கை பாடல் இண்டிபெண்டன்ட் நன்றி. சரி, இப்போ உங்களுக்காக வந்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடலை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுங்க. கால் பண்ணும்போது நம் நாட்டு கலைஞர்கள், நம்ம இசைக்கலைஞர்கள், இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் தந்தீங்க அப்படின்னு சொன்னா பாட்டு இருந்தா டக்குன்னு தந்துருவேன், இல்லைன்னா அடுத்த வாரம் எடுத்துக்கொண்டாந்து தந்துருவேன்.

சென்னைக்கு விசில சிஎஸ்கே அந்தம்னு சொல்லி நம் நாட்டு கலைஞர்கள் செய்த ஒரு பாடல் தான் கேட்டு வந்திருக்கோம். கேட்டு வந்த நேரம் இப்போது சரியாக 10 மணி, மன்னிக்கவும் 11 மணி 1 நிமிடம்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கை ஊடக உயர் தொழிலாளர்களின் பட்டயம் பெற்ற நிர்வாகம் எனும் புதிய அமைப்பை தயாரிப்பதற்கான சட்டமூலம் அரசாங்க விசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரின் படிப்புரைக்கு அமைவாக நேற்று இந்த விசேட வர்த்தமானி குறைநிறைப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த சட்டமூலத்தின்படி புதிய நிர்வாகமானது சுயாதீனமாக இயங்கும் ஒரு கூட்டுத்தாபனமாக அமையவுள்ளதுடன் முக்கிய குறிக்கோள்களை கொண்டு செயற்பட உள்ளது. மேலும் இந்த நிர்வாகத்திற்கு 15 உறுப்பினர்களை கொண்டு ஆளும் பேரவையொன்றும் நியமிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: தென்கொரியாவில்
4: நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது சில மாவட்டங்களில் ஏற்பட்ட கடும்

0: கடுமையான வாக்குச்சீட்டு பற்றாக்குறையை பொறுப்பேற்று அந்நாட்டு தேசிய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ரோடெக் பதவி விலகியுள்ளார். மேலும் இவை குறித்து விசாரிக்க வெள்ளி நிபுணர்களை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள சுமார் 14,300 வாக்குச்சாவடிகளில் 50 மையங்களில் வாக்குச்சீட்டுகள் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் 22 மையங்களில் விநியோக தாமதத்தால் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தலுக்காக தகுதியுள்ள வாக்காளர்களில் 50% மாத்திரம் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டதே இந்த பற்றாக்குறைக்கு காரணம் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 63% வாக்குகள் பதிவாகியுள்ளதுடன் வாக்கு எண்ணிக்கையை மீண்டும் நடத்த கோரியும் நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டு வருகின்றன. எமது அடுத்த மனதையால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

0: அவ கண்ணடிச்சா கண்ணடிச்சான்னு சொல்லி ஒரு சூப்பரான வைபிங்கான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். கேட்டுட்டு வந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் மழை ஏற்படுத்தி பேசலாம். நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். அழைக்க வேண்டிய தொலைபேசலுக்குங்கள் 0112 7501 அப்படியும் இல்லனா 0112 7501 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள் கலைப்பினேடுங்க. அப்படியும் இல்லை தொலைபேசி அழைப்பு தான் கிடைக்கல, ஒரே பிஸியாக இருக்கண்ணா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, டக் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. போனீங்கன்னு சொன்னால் அங்கே நம்ம இட்ஸ்க்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களையும் சுயாதன இசை கலைஞர்கள் அல்லது நம் நாட்டு கலைஞர்களின் உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பதிவு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த வாரங்களில் பாடல்களோடு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு அவளாக இருக்கிறேன். இப்போ யார் வந்திருக்கா நம்ம கூட பேசுறதுக்கு? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
1: அப்புறம்
0: சொல்லுங்க, இன்னைக்கு லீவ் தானா உங்களுக்கு?
1: ஆமா சார், இன்னைக்கு
0: வெளியில போக வழியில மழை அப்படிங்கிறது
1: போகல.
0: கடை செய்றீங்களா நீங்க?
1: நீங்க
0: வந்து நீங்க தனியாவே விளம்பரம் பண்ணிக்கிறீங்க இல்லையா உங்கள?
1: ஆமா சார், தமிழ்கந்தர் வீதி ராஜேந்திரன் எல்லாருக்குமே தெரியும், வசதத்தோட இருக்கிறவர்
0: தான். சூப்பர் சூப்பர் ராஜேந்தர், அடுத்த ஒரு பாட்டுக்கு யாரெல்லாம் இணைத்துக்கொள்ள போறீங்க?
1: அவன் சார், எனக்காகவும் என்னுடைய மகன் இருக்கார் சுதாகர் கண்டிதா, மருமகன் பவானி இருக்கு, மற்ற கழுதாவளியில மாத்திர கழுதாவளியில பொன்னுசாமி குடும்பத்தினர், எட்டியாந்தோட்டையில சிவா குடும்பத்தினர், அது நீர்க்குழும சென்குமார் மற்றும் பெரிய மஸ்கியாவில கோபால் காளிமுத்துன்னு மற்றும் ஏழ்ச்சி நாடகம் மன்றம் இருக்கு. நாங்க வந்து செஞ்சோம் ஒரு நாள் வசந்தத்துல வாங்க பழங்கள நாடகத்துல செஞ்ச ஏழ்ச்சி நாடகம் மன்றம் வச்சிருக்கோம். அதுல செல்வா இருக்காரு, மோகன் இருக்காரு. உங்களோட செஞ்ச நாடகம் வந்து அதுல வாங்க பழம் துபாய் முழுப்புல செஞ்சோம்.
0: சரி சரி சரி, சூப்பர் சூப்பர்,
1: வாங்கிட்டு வந்திருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர் ராஜேந்தர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பக்கத்தில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் பக்கமாக யாரெல்லாம் வந்திருக்காங்க. காலை வணக்கம் சொல்லியிருக்காரு வசீகரன் அவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்லயே சொல்லியிருந்தாலும் ஆரம்பத்திலேயே ரஞ்சன் சொல்லியிருக்காரு, டிஜி ரஞ்சன் சொல்லியிருக்காரு, வசந்தம் எஃப்எம் ரேடியோ ஸ்பீட் மூட் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி காலை வணக்கம் சகோதரா, நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன். ஆரம்பதியிலேருந்து இதே ரத்னம் வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. அது மட்டும் இல்லாமல் அன்பான காலை வணக்கம் பட்டித்திடலிருந்து வந்து கமல்ஹாசன் மற்றும் யசோதா வந்திருக்காங்க, இல்லாட்டி கமல்ஹாசன் யசோதா வந்திருக்காங்க. அடுத்த வணக்கம் சங்கர், நலமாக இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி. பொத்துவில் அஸ்மின் அவருடைய பாடல் மிகவும் நன்றாக இருந்தது. என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களை எப்பவுமே நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்றோம். அன்பான காலை வணக்கம். கென்யாலிருந்து மௌரூஃப் நகர் நசூர் வந்திருக்காரு. வணக்கம் நசூர். அது மட்டும் அன்பான வணக்கம். நானும் வசந்தத்தோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்து இனிமையான பாடல் தாருங்கள் அப்படின்னு தொண்டமன்னார் செல்வசந்நிதியிலிருந்து சுதன் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாய் அண்ணா இனிய காலை வணக்கம், ரஞ்சித் அபுதலையிலிருந்து வந்திருக்காங்க. வணக்கம் ரஞ்சித். அதுக்கப்புறம் இனிய காலை வணக்கம், பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு சொல்லி மாலா வந்திருக்காங்க ஹட்டன்ல இருந்து. அன்பான காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். செங்கலடியிலிருந்து சசிகலா சந்திரசேகரன் வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சங்கர், அஸ்மின் பாடல் சூப்பர் வாழ்த்துக்கள். கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் அன்பான வணக்கம், நிகழ்ச்சி சூப்பரா போகுது. சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து வந்து யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தினேஷ் அவங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பாடல் ஒன்று தாரன், வணக்கம் சங்கர், காலை நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லி. குருஜாங்கேணியிலிருந்து அஷூர்தீன் வந்திருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நிஷா வந்திருக்காங்க. அப்புறம் பாலசுந்தரன், பாலா, கார்த்திகா வந்திருக்காங்க. இவங்க தான் நம்ம கூட ஃபேஸ்புக்கில் இருந்து இணைந்தவங்க. நீங்களும் டக்குன்னு ஃபேஸ்புக் பக்கம் போங்க. வசந்தம் பேஜில் நம்ம இதுக்காக ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம், அதில் போயிட்டு உங்களோட பாடல்களை பதிவு பண்ணுங்கள். இந்தந்த பாட்டு வேணும் அப்படின்னு கமெண்ட்களையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போ நம்ம கூட பேச வந்திருக்கிறது யாரு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: யார் இது? சரி, அவரோட அழைப்பு தெளிவில்லை. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, வந்த அழைப்பு ரெண்டுமே தெளிவில்லாத காரணத்தினால் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் ஒன்று தரலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த பாடல் என்னோட பாடல், என்னோட பாடல் அப்படின்னா, ஆமா இது என்னோட பாடல், என்னோட சொந்த பாடல் வா தாகமே அப்படின்னு சொல்ற பாடல். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் பண்ணிருக்காரு மெரூன் பிரதாப் அண்ட் அவர் தான் இதுக்கான மெலடி பாடியிருக்காரு. பாடல ரேப் போர்ஷன்ஸ் அண்ட் பாடலுக்கான வரிகள் அண்ட் மெலடி எல்லாமே எழுதியிருக்கிறது அடியேன் சங்கர் புஷ்பராஜ் தான். ஸோ சூப்பரான ஒரு பாடல் ஒன்று வருது. இது சூப்பரான பாடலா இல்லையா அப்படிங்கறது நீங்களும் கேட்டுட்டு வந்து டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக வா தாகமே.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: என்ன வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
2: ஏன்
1: என்ன செய்யணும்?
2: உண்டியல்ல சேர்த்து சரியே வராது. இதுக்கு என்ன செய்ய வேணும் சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா,
1: எங்க
2: அங்க வந்தேன்னாதான் உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 கிலோவாட் மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 கிலோவாட் மோட்டார், 35 லிட்டர் ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டி இடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 011-4700-550.
6: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
7: அவளோட சிரிப்பு,
6: அவனோட பார்வை,
7: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
0: காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
8: சல்லா கடே சாத், சப்ப கட்டுக்கு சப்ப குட்டுற மட்டன் தட்டுற கடே சாத், குடுத்த காசுக்கு மேல குபுற வேலை பக்கற படேல் பார்ட்டி, அரைச்ச மாவை அரைச்ச டிக்கல அணைச்ச அடிச்ச காத்த நிக்கிது, சேர்த்து கரன்சி நோட்டு நிக்குது.

0: கியா வைபே கியா வைபே கடைய சாத் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருந்தோம். இந்த ஆர்டிஸ்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வாசி, அண்ட் மியூசிக் பண்ணிருக்காரு ஆஃப்ரோ அவரோட சேர்ந்து. அட்டிகல்ச்சர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, நம்மளோட ஜொரதால பாட்டுலாம் வந்துருந்துச்சு இல்லையா, அசல் கோலர் அவரெல்லாம் இந்த அட்டிகல்ச்சர்ல இருந்து வந்தவர் தான். ஸோ அவங்களுக்கும் மியூசிக் பண்ணிருந்தது நம்மளோட ஆஃப்ரோ பிரதர் தான். ஸோ இப்போ இந்த ஆர்டிஸ்ட லான்ச் பண்ணியிருக்காங்க, சூப்பரான பாடல் எல்லாம் தந்துகிட்டே இருக்காரு. தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியிலையும் அவரோட பாடல்கள் வரும்போது தருவதற்காக இருக்கிறோம். நீங்களும் பல பேர் ஏற்படுத்துங்க. 0312 75 00 1 அல்லது 0312 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள். ஊடாக வந்திருப்பது யாரு? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? இத சொல்ல திரும்ப கால் எடுத்தியாமா நீனு? சரி, நன்றி நன்றி நன்றி அனு, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. சரியா? நன்றி நன்றி நன்றி. சரி, அனுவே திரும்ப கால் பண்ணி நம்மளை வாழ்த்துறதுக்காக வந்திருந்தாங்க. ஆஹா, இந்த மாதிரியான உங்களோட வாழ்த்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எங்கேயோ போயிடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க எங்களோட நம்பரை. அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடித்த மாதிரியான பாடல்கள் ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லிடுங்க. அப்போ நான் தேடி கொண்டாந்து உங்களுக்காக அந்த பாடல்களையும் தருவேன். இப்போ அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, இங்கே காலை நேர வணக்கம்.
0: காலை நேர வணக்கம், யார் இது?
2: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம், யார் இது? வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். ஆன்லைன்ல எல்லாம் போடல, ஆஃப்லைன்ல தான் போட்டிருக்கேன். யார் இது?
2: நான் மதுரையில இருந்து ஜெய் பேசுறேன். வசந்தம் எஃப்எம் தானே?
0: வசந்தம் எஃப்எம் தான். ஜெய், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நலமா, சௌபாகியமா, சிறப்பா இருக்கேன். கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்துருக்கேன்.
0: ஆஹா, ஏன் ஓரமா உட்கார்ந்து இருக்கீங்க?
2: ரேடியோக்கு கால் பண்ணணுமே.
0: அடடா, அதுதான். சரி ஜெய், என்ன செய்றீங்க நீங்க?
2: நான் வேலை தான் செய்யறேன்.
0: வேலை? இப்ப இன்னைக்கு லீவா உங்களுக்கு? நன்றி. சரி ஜெய், தொடர்ந்து நம்ம கூட பேச வந்திருக்கு, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ.
3: ஹாய், வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
3: கிளிநொச்சி ராணி.
0: கிளிநொச்சி கே ராணி, வாங்க, எப்படி இருக்கீங்க?
3: சுகமா இருக்கறேன், நீங்க?
0: நல்லா இருக்கேன் ராணி. எப்படி அப்புறம் ஊர்கோ எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டீங்களா? எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்?
3: நான் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். கடுமையான வெயில் அடிச்சுது.
0: கடுமையான வெயிலா? என்ன தியா சொல்றீங்க?
3: பயங்கர வெயிலும் காத்தும்.
0: ஓ, வெயிலும் காத்துமோ? அப்போ சின்ன பசங்க எல்லாம் பட்டத்தை கட்டிட்டு கிளம்பிடுவாங்களே. அப்படியா? ஆஹா, நன்றி நன்றி நன்றி நன்றி. ராணி சொன்னா சரியாதான் இருக்கும் இல்லையா? சரி ராணி, அடுத்த ஒரு பாட்டு யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ள போறீங்க ராணிமா?
3: அந்த பாடலை கேட்பதற்கு இந்த பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மருமகளை இணைத்துக் கொண்டு, நல்லூர் பூவந்தன் ஐயா, பருத்தூர் அருள்மொழி, வட்டக்கட்சி நந்தகுமார் அம்மா, ரொசல்ல திருக்கேடீஸ்வரி, கிரிகல ராஜலட்சுமி அம்மா, மனராகல தனலட்சுமி, பாதுக சின்னத்தம்பி பூமிக்கா குடும்பத்தினர்,
0: சரி,
3: சுந்தரம் ஐயா, பல்லக்கட காமராஜ் குடும்பத்தினர்,
0: சரி,
3: அத்தனகல ஜசிந்தா,
0: சரி,
3: இந்த ஊர் ரிஸ்கா, பூநகரி சர்மி குடும்பம், முழங்காவில் விஜிதா, உங்களுக்காக எனக்காகவும்.
0: சரி, நன்றி ராணி அம்மா கால் பண்ணதுக்கு. சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அலைபேசி எடுங்க, எங்களோட இலக்கங்களை டயல் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக்குக்கு போயிட்டு எங்களோட போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: சக்தி நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150, இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாவை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: நம்ம சூப்பரானியை இணைந்திருக்கிறீங்க நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு. நான் உங்க சங்கர் புஷ்பரா. சூப்பரான சுயாதன இசைக்கலைஞர்களின் பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் நம் நாட்டு பாடல்களும் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ரியல் வைப் அப்படின்னு வரணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹிட்ஸ் கேட்கணும். ஒவ்வொரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிஸ்டோட பாடல்களையும் அப்படியே அள்ளி எடுத்து கொண்டாந்து தந்துட்டு இருக்கேன். சரி, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட கதைக்கணும் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களோட அலைபேசி எடுத்து டயல் பண்ணுங்க. 0312 2 001 அப்படி இல்லைனா 0312 2 111 அப்படிங்கிற எங்களோட தொலைவிசலுக்கு எங்களுக்கு இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே எங்களோட நம்ம இட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட வந்திருக்கிறது யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? கலைச்செல்வன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன் பிரதர். எப்படி என்ன செய்யறீங்க நீங்க?
1: உங்களுக்கு
0: வேலை முடியும்? முடியும் இல்லையா? சரி, கலைச்செல்வன் சொல்லுங்க பாக்கலாம். அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் சேர்த்துக்க
1: போறீங்க?
0: சரி, நன்றி கலைச்செல்வன் அழைப்பு ஏற்படுத்தினதுக்காக. கலைச்செல்வனை தொடர்ந்து நம்ம கூட வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? கபூர். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: கபூர், என்ன செய்யறீங்க நீங்க?
2: இப்ப சைக்கிள் எல்லாம் ஏறி கொண்டிருக்கிறேன்.
0: ஆஹா, சரி சொல்லுங்க பாக்கலாம். எப்படி இருக்கு உங்க ஏரியாலாம் இப்போ? காத்தா இருக்கு. இப்ப காத்தா இருந்தா சின்ன வயசா இருந்தா பட்டங்களை தூக்கிட்டு போயிருவீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? அது சரி. கபூர், உங்களுக்காக அடுத்த ஒரு பாடல் ஒன்று இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? பாடல் வருது, பாடல் கேளுங்க. அதோட சேர்த்து எங்களோட பேசுறதுக்கும் மறவாதீங்க, டக்குன்னு போனும் பண்ணுங்க.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பொதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடா.
1: Yo, you are listening Namma Hits with me, Shankar Pusparaj. ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு வந்திருந்தேன். மடை திறந்த ரீமிக்ஸ் தான் வந்துருச்சு. யோகி பி நட்சத்திரா அண்ட் டாக்டர் பர்ன் எம்சி ஜாஸோட மிஸ்டர் ஜி இணைந்து பண்ண பாடல் தான். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ராப்ல வந்து முன்னோடியாக நம்ம யோகி பியை சொல்லும். அவருக்கு முன்னாடியும் ஒருத்தர் இருந்தாரு, பட் இருந்தாலும் அதை வந்து கமர்ஷியலா வெளியில கொண்டது வந்து யோகி பி அவர்கள் தான். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிப்ஹாப் தமிழை கொண்டு வந்தாரு. எனிவேஸ் எத்தனை பாடல்கள் வந்து போனாலும் யோகி பியோட இந்த மடை திறந்து பாடல கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பரா இருக்கும். சரி, நம்மளோட நீங்களும் மலைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம். இருக்க போற இந்த கொஞ்ச நேரத்தினால எங்கள் 0112 275 0012 அல்லது 0112 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்ப வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம். சரி, அவரோட அழைப்பு சரியா இல்லை, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் என்ன என்னென்ன பாடல்கள் வேணும் அப்படிங்கறதை வந்து கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா வருகிற நாட்களில் இணைத்துக் கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன். வந்திருக்கிறது யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: அதை சொல்ல ஏன் இவ்வளவு சுணக்கம்? யார் இது?
2: மாத்தலையிலிருந்து
1: பேசும். உங்களோட பேர் என்னது?
2: ஃபரீதா.
1: ஃபரீதா, எப்படி இருக்கீங்க? சரி ஃபரீதா, என்ன செய்றீங்க நீங்க? சனிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை நம்ம ஹிட்ஸ் வருது, கேட்டு பாருங்க, அப்பதான் தெரியும் நம்ம பசங்களும் எப்படி எல்லாம் பாட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரியா? சரி, ஓகே. அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
3: நானும்
1: நலமாக சமஜோரா இருக்கேன். ரேணுகா, என்ன செய்றீங்க நீங்க? சரிம்மா, சொல்லுங்க பாக்கலாம். அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
3: ஹஸ்பண்ட் மகன் இருக்காங்க, அப்பா திருஞானம்,
1: அவங்களை தொடர்ந்து வரப்போகிறது. மகிழுங்கள்.

ஓகே, நானும் கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தவங்க என்னெல்லாம் பாடல் வேணும்னு சொல்லி கேட்டீங்களோ அதெல்லாம் அடுத்த வாரம் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தரதுக்காக நான் ரெடியா இருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த ஒரு வாரம் அதுக்காக காத்துக்கிட்டு இருங்க. ஸோ விடைபெறும் நான் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று ஞாபகப்படுத்தணும். எங்க ஏரியாவுக்காக நம்மளோட ஆனந்தி வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அவங்க ஏரியாவில் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டே இருங்க. வசந்த என்னோட விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ் ஒரு நிகழ்ச்சி உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன் சொந்தங்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். தொடர்ந்து 3 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்ததின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. எந்த ஏரியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வசந்ததின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 3 மணித்தியாலம் தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். என்னோடு பேசவும் முடியும், பாடல்களை கேட்டு மகிழவும் முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஆரம்பத்திலேயே ஒரு நேர் வந்திருக்காங்க, யான்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: வணக்கம் அன்பான மதியநேர வணக்கம். யாரது?
1: அன்பான வணக்கம் உங்களுக்கும். நான் நிசாம்
0: பேசுறேன். நிசாம், எங்க இருந்து பேசுறீங்க நிசாம்?
1: நீர்கொழும்புல இருந்து அக்கா.
0: நீர்கொழும்புல இருந்து நிசாம் பேசுறீங்க. நிசாம் அப்புறம் சொல்லுங்க, ஊர் சைடு எப்படி, மலையா?
1: என்ன
0: நிசாம் நீங்க இப்படி வெளியில போட்டு குடுக்கறீங்களே எல்லாத்தையும், வெளியில போட்டு குடுக்கறீங்களே அக்கா, லேட்டா வர்றீங்களே அப்படின்ட்டு. அவரும் நிசாம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா நிசாம்?
1: இன்னும்
0: இல்லையா?
1: இல்ல, வேலை இருக்கு, வேலையெல்லாம் முடிச்சிருக்கான், சாப்பிடுவோம்.
0: அப்படியா, சரி சரி நிசாம். அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. உங்களோட வீட்டுல நல்லா இருக்கிறாங்க?
0: எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. சரி, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும், சிவானந்த், சிவானி அக்காக்கு, வசந்தம் கேக்கு அனைவருக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசலாம். 3 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. 102.6, 102.8 அலைவரிசையினூடாக அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, வெயில் திரைப்படத்திற்காக.

0: கிளியே கிளியே, உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டபடியே சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தை நெங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யானு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: அன்பான மதிய நேர வணக்கம்.
0: அன்பான மதிய நேர வணக்கம். மும்தாஜ் பீகம் எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கமா. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்.
1: நிச்சயமாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்.
0: அது தானே வேணும். என்ன? அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சமையல்லாம் முடிச்சா? ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சா?
1: இப்பதான் சமைக்க போறேன்.
0: என்ன சமையல் இன்னைக்கும்? மீன் குழம்பு இல்லாட்டி சிக்கன்?
1: இல்ல, நீங்க எல்லாம் கேப்பேசு, நான் மாறிட்டேன்.
0: அடேடா, அப்ப இன்னைக்கு என்னமோ விசேஷம். என்ன விசேஷம்?
1: இன்னைக்கு கோழிக்கறி.
0: அடேடா, பாத்தீங்களா, கோழிக்கறியா? சரி சரி சரி சரி, அப்படியா? சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? மும்தாஜ்
1: நல்லா இருக்காங்க? உங்க வீட்ல?
0: எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
1: சந்தோஷமா இருக்கணும்.
0: சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: எனக்கு ஒரு பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்? என்ன பாடல்?
1: உழைப்பாளி படத்துல உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்ல.
0: அப்படியா?
1: நிச்சயமாக.
0: அதுனா உண்மைதான். என்ன? சரி சரி, இந்த பாடல் பிடிக்க காரணம் என்ன?
1: உங்களுக்காகவும் போனேஸ் நந்தகுமார் சாருக்காவும் சித்தேஷ்மா இத்ரிஷ்மா ஜெமிலா அருமா பரதா பத்மா ரவி ரஹ்மா மருஜு குவேதி சின்னையா மகாதன் ஆட்டோ விஷ்ணு உமா சந்த் வசந்தகுமார் ஃபாரூக் அப்துல் மஜி குடும்பத்துக்காகவும் வசந்த கேக்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0312-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்தும் கூட உழைப்பாளி திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல்.

0: ஐயா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் மதியம் 12:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிங்.
5: என்ன
6: வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
5: ஏன்
6: என்ன செய்ய வேணும்
5: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா,
6: எங்க
5: அங்க வந்தேன்னா உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

0: வானத்தை போல திரைப்படத்தில் இருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. எந்த ஏரியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு நேர் வந்திருக்காங்க, யானு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. நாம
0: நிக்கலஸ், எப்படி இருக்கீங்க நிக்கலஸ்?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன். விடுமுறை நாள் என்ன? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: இனிதான்
0: வீட்டுல இருந்து சாப்பாடு வருமா உங்களுக்கு? அப்ப கண்டிப்பா வீட்டுல கேட்டுட்டு இருந்தா இப்ப சாப்பாடோட வருவாங்க. சரி சரி, இப்ப அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மனைவி ரஜினா இருக்காங்க, கமல் வேண்டியும்.
0: ஹலோ ஹலோ. சரி, அவர் அப்படியே பேசிட்டு இருந்தாரு, அப்படியே கட் பண்ணி ஓடிட்டாரு. சரி, அவர் யாருக்கெல்லாம் பாடல் கேட்கணும்னு நினைச்சாரோ அவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. போஸ் திரைப்படத்திற்காக கார்த்திக் அவரோடு இணைந்து சித்ரா பாடும் பாடல்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்திருந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மட்டுவில் பகுதியிலிருந்து புத்தூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் வீதியின் குறுக்கே திடீரென நுழைந்த முச்சக்கர வண்டி மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பயணித்த 3 பேர் படுகாயமடைந்துள்ளதுடன் அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
3: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
4: சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அடுத்த வாரம் வடகொரியாவுக்கு அரசு முறை பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக இருநாட்டு அரசாங்கங்களும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. அதற்கமைய ஷி ஜின்பிங் வடகொரியாவில் தங்கியிருந்து அந்நாட்டு தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார். 2019 ஆண்டுக்கு பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதல் வடகொரிய பயணம் இதுவாகும். அத்துடன் ரஷ்யாவுடனான உறவை வடகொரியா வலுப்படுத்தி வரும் சூழலில் பிராந்தியத்தில் தனது செல்வாக்கை மீண்டும் உறுதிப்படுத்தவும் வடகொரியாவுடனான தனது வரலாற்று ரீதியான மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்தவும் சீனா இந்த விஜயத்தை பயன்படுத்துவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அண்மையில் வடகொரியா புதிய அணு ஆயு எரிபொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் இந்த சந்திப்பு உலகளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனத்தியாளர் செய்தியினை மதியம் 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.
2: நிமிர்ந்து

0: மூக்குத்தி முத்தழகு கண்ணுபட போகுத யாத்திரை படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கோம். அப்படியே வசந்தத்தை நேங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுபைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இந்த ஏரியாவாக இருந்தாலும் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. 0112-2775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-2775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சந்தம் வந்திருக்காங்க, யாரும் சொல்லி பார்க்கலாமே. வணக்கம்.
1: அன்பான மதிய வணக்கம் மேடம்.
0: அன்பான மதியினர் வணக்கம். யாரது?
1: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா மேடம்?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நீங்க கவலைப்படாதீங்க மேடம், எங்கட ஏரியாவிலேயே உங்களோட பாட்டு ஒலிபரப்பு கொண்டிருக்கீங்க.
0: அப்படியா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க.
1: ஏரியா மட்டும் இல்ல, எங்கட ஏரியாவில பாட்டு ஓத்தி கொண்டாங்க.
0: அப்படியா? எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, வசந்தம் தான் ஒழிக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, வசந்தம் ஒழிச்சு கொண்டே இருக்கணும்.
0: அருமையான
1: பாடத்தொகுப்புகள் மேடம், உங்களுக்கு அருமையான பாடல்கள், உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா நீங்க?
1: இன்னும் சாப்பிடல மேடம், 2 மணி ஆகும் மேடம்.
0: அப்படியா, சரி. அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் அன்பு சகோதரி மாவனல்ல நிஷா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும், கொழும்பு பயனாளர் வைக்கும் சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது சயீத் செல்ல மாலுக்காவும், தோப்பூர் ஹனிபா சார் அவர்களுக்கும், சிறுப்புக்கு சொந்தக்காரி பருத்துதுறை அருள்மொழிக்காவும், நீர்கொழும்பு கொச்சிக்கடை ஈழநய்யா அவர்களுக்கும், நீர்கொழும்பு நிஜாம் தம்பி அவர்களையும் சேர்த்துக்கொண்டு இந்த பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க. 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு.
2: பழப்பழங்க,
3: குடும்பம்

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. இப்போது கூட அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். முஹைதீன், எப்படி இருக்கீங்க
1: முஹைதீன்?
0: அப்படியா, சரி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா நீங்க?
1: நன்றி.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, நான் பிரியா என்று சொல்லி பிரியா நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் என்று சொல்லி சேலம் சிவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மீன்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதிய நேர வணக்கம் சகோதரி, எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தியக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ் மற்றும் மகள் துஷ்யந்தினி, லிதுஷான் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வட்டுகோட விமலேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான மதிய நேர வணக்கம் அக்கா, நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். ஊருகோட வத்த தமிழ்நாடு தோட்டத்தில் இருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டி க்ரோசிவ்.
4: பில்லனானா
5: என்ன
4: வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
5: ஏன் ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா, அங்க வந்தேன்னாதான் உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
6: How do I tell you?
7: Yo, one that you wanna listen to.

0: விஐபி திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தை நெங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம் கல்மலை நம்பிக்கை கிராமம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: உங்களை சொல்ல மகிழ்வாக நிகழ்ச்சியை கற்றுக்கொண்டிருக்கேன்.
0: சாப்பிட்டீங்களா நீங்க?
1: இப்பதான்
0: சாப்பிடுறேன். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்கறதா இருக்கீங்க?
1: பாடலை கேட்பதற்கு யாழ்ப்பாணம் பரிசுத்துறையில் இருக்கின்ற சியாமலா, முரக்கட்டாஞ்சேனை தேவபுரத்தில் இருக்கின்ற தீபா, மட்டக்களப்பு கல்லடியில் இருக்கின்ற ஜெசின், நிலோனி மற்றும் பெரிய நிலாவணி கிருஷ்ணா, தங்கத்துறை, எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர் மற்றும் கமலன் சவராஜா, முகமது ரவி சார் அனைவரையும் இணைத்துக் கொண்டார்கள்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஆப்டர்நூன்ல என்று சொல்லி மாநில நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மதிய நேரம் வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குமுது ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு லண்டன்ல இருந்து. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொழும்பு 15 ரமேஷ்காந்த் ஜெயசீல நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான மதிய நேரம் வணக்கம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி மஸ்ரூப் நகர் நசூர் கின்யாவில் இருந்த நிகழ்ச்சியோடு சூப்பராக போகுது சொல்லி சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்து ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் மதுகம அம்பேத்தனியிலிருந்து விஜயராஜா, பனிமலர், அம்சி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைத்துள்ளேன், இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். எட்டியாந்தோட்ட விஓயாவிலிருந்து மேகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. கணவர் சுதா மற்றும் மகன் ருமினிஷ் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அம்மா அப்பா ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். திரை உலகின்

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை பாவனா. ஒலிக்கும் பாடல் இது தீபாவளி திரைப்படத்திற்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் நெங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? லோஷா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க லோஷா? பாடல் கேட்டு இருக்கீங்களா? அப்புறம் சாப்பிட்டீங்களா நீங்க? இப்பதான் சாப்பிட்டீங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் கூட இருக்கிறது. டிகேஆர் வேலை திட்டமானது வீதி விபத்துகள் தொடர்பில் மாணவர்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டமாக அனைத்து பாடசாலைகளிலும் இடம்பெற்று வருகிறது. இது ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இடம்பெற்று வருகிறது. வீதி விபத்துகளை எவ்வாறு கடைபிடித்து எதிர்காலத்தை விபத்துகள் இல்லாத ஒரு எதிர்காலமாக உருவாக்க வேண்டும் என்று மாணவர்களை தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமாக இது 2வது முறையாகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 20 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 35,228 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு 14 மாவட்டங்களில் உள்ள 72 சுகாதார வைத்திய அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கி எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட 100,000 அதிகமான வெளிநாட்டு கரப்பான் பூச்சிகளை அந்நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட குறித்த பூச்சிகளின் மதிப்பு சுமார் 200,000 ஆஸ்திரேலிய டாலர்கள் என தெரிய வந்துள்ளது. அத்துடன் ஆஸ்திரேலிய விண்வெளி மற்றும் சுற்றுச்சூழல் வரலாற்றில் முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் இவ்வாறு பாரிய அளவில் பறிமுதல் செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். மேலும் மடகஸ்கர் இஸ்கிங் கரப்பான் பூச்சிகள் மற்றும் ருபியா கரப்பான் பூச்சிகள் ஆகிய இரு இனங்களும் ஆஸ்திரேலிய சட்டத்தின்படி நாட்டிற்குள் இறக்குமதி செய்யவோ வளர்க்கவோ அல்லது விற்கவோ முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனுத்தியாளர் செய்தியை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணையை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை

0: அன்புள்ள மன்னவனே மேட்டுக்குடி திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா சுவையிட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்க இருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2-775-001 அப்படியும் இல்லை என்றால் 011-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரும் சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் கோபூர். அனீஃபா.
0: அனீஃபா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா நீங்க?
1: இன்னும் இல்லை, இதுக்கு பிறகுதான்.
0: இதுக்கு பிறகு தான் சாப்பிடணும். அப்படியா? சரி சரி. அப்புறம் ஊர் சைடு எல்லாம் எப்படி?
1: ஊர்ல கடும் பயிலா தான் இருக்குது. எனக்கு ஒரு விருப்பமா பாடலையே எடுத்து முடிஞ்சா தாங்க.
0: என்ன பாடல்?
1: காட்டு மல்லி, கனக மல்லி, அப்படி இல்லாட்டி பம்பரா கண்ணால பச்சை கொத்த வந்தாடு.
0: அப்படியா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
1: பாடல கேட்பதுக்கு மத்தல ஐயா கண்டேன், கம்பகா அப்துல் மஜீத், தோப்பூர் நூடின்ஸ் ராஜ், செல்வனர் மொஹைதீன், எனக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அனைத்து நேரங்களுக்கு வேண்டியும் அந்த பாடல எடுத்தாங்க.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கண்டமைக்கு
1: நன்றி. நன்றி வாய்ப்புக்கு
0: நன்றி. நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தா இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் நீங்க ஏரியா நிகழ்ச்சியோடு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது ராஜா திரைப்படத்திற்காக.

0: ஆண்களோடு போட்டி போடும் ஆண்கள் இங்கே யாரு ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் நீங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே? வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் இது? புண்ணியராஜா. அடடா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அப்படியா, வசந்தத்தோடு வசந்தமா இருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க மாதிரி இருக்கே. அப்படியா? அப்புறம் சொல்லுங்க புண்ணியராஜா, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சாப்பிட்டீங்களா நீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க. அதுதான் அதுதான், உங்களோட பேசினது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி ஓடிராம அப்படியே வாங்க, சரியா? அடடா, அப்படியா? அப்ப என்னமோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு.
1: சரி
0: அதுதான் உண்மைதான். பாருங்க, இப்ப இறுதி மனத்தி அழத்துக்குள்ளையும் வந்திருக்கீங்க தானே நீங்க. சரி சரி, ரொம்ப நன்றி புண்ணியராஜா. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யாருக்காக எல்லாம் அந்த பாடலை கேட்க விரும்புறீங்க?
1: மகளான அத்னியா, மனைவியான தேவி, அம்மாவான ருக்மணி தேவி மற்றும் வசந்த சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம்க்கா.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி. இதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் சகோதரி, மதிய நேரம் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று மீனகை இணைந்திருக்காங்க. பண்டார வெள்ள எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேரம் வணக்கம் அக்கா, நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, மதிய நேரம் வணக்கம். ஹட்டன் அந்தோணி மலையிலிருந்து நவீன், இன்றைய தினம் எனது அப்பா 66வது பிறந்த தினத்தை கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. மகன் நவீன் மற்றும் மருமகள் சசி மற்றும் பேரப்பிள்ளைகள் தர்சிகா, தனுசி ஆகியோர் இணைந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்த மேப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய் அக்கா, நான் கொழும்பில் இருந்து மாதவன் டிலக்ஷன். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் எனக்காகவும். மற்றும் மாமா, மாமி, தம்பி ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லிருக்காரு பண்டார வழியிலிருந்து. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு என்று நவீன் இணைந்திருக்காங்க. ஹட்டன்ல இருந்து இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தத்தை நீங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மதியம் 2:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: வாரம் மகஜன சம்பத்தை, இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ். யா

0: நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாவை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.
2: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8. திரை உலகில்

0: சென்னையின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக சந்தோஷமா இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
2: ஐயோ
1: அச்சோ, யார் அது? யார் பேசுறீங்க? ஐயோ சத்தியமா ஞாபகம், யார் பேசுறீங்க? ஆஷாவா?
2: கடைசி நேரம் வந்திருக்கேன்.
1: அதுனா உண்மைதான். எப்படி பாத்தீங்களா, இறுதி நேரா இருந்தாலும் நான் உங்க பேரை கண்டுபிடிச்சிட்டேன் ஆஷான். பாத்தீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்திகா அப்படின்னு அழுகும் போது நான் ஐயோ ஐயோ யாரப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் என்னையே பயம் காட்டிட்டீங்களே நீங்க.
2: அப்புறம்
1: சொல்லுங்க ஆஷா, என்ன பண்றீங்க?
2: இருக்கேன், வசனத்தை கேட்டுக்கிட்டு காத்தோட்டமா இருக்கேன்.
1: வெளியில இருக்கீங்க பல.
2: ஆமாக்கா.
1: சரி சரி, அப்புறம் சாப்பிட்டீங்களா நீங்க? பாடல் இருக்கு, இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
2: என்ன
1: பாடல்?
2: என்ன
1: பாடல்?
2: மீனம்மா.
1: அடடா மீனம்மா, மீனம்மா நான் இன்னொரு நாளைக்கு தரவா? அடுத்த எங்க ஏரியாவில கண்டிப்பா நான் மீனம்மா பாடல கொண்டுகிட்டே வருவேன் ஆஷாவுக்காக. சரியா? சரி ஆஷா, இப்ப அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கலாமா? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைத்துக் கொண்ட மிக்க நன்றி. நன்றி.
0: This is

பாடலுடன் அனுமிஜை தினம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் அஸ்வின். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுது வணக்கம் அணிந்திருக்கிறோம். வசந்தம் வானொலியின் இன்னைக்கு இசை நிகழ்ச்சியோடு தொடர்ந்து 5 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறோம். நேரம் சரியாக 3 மணி.

0: அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மீகொடை சந்திக்கு அருகில் தானசாலையின் மீது கெப்ரக வாகனம் மோதி 6 பேர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து சம்பவத்தின் பின்னர் தப்பியோடி தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர்கள் இருவரும் இன்று சட்டத்தரணி ஒருவர் ஊடாக மீகொடை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்தே சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்துடன் தொடர்புடைய வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளரும் மற்றொருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மீகொடை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.
3: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பின்னர் ஈரானின் ஏவுகணை ஆயுத கிழங்கு அதன் முந்தைய இருப்பில் இருந்து தற்போது 22% குறைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஓர்முஸ் நீரிணையில் நிலவும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்றும் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இருப்பினும் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான இடைக்கால ஒப்பந்தம் எட்டப்படுவதில் இன்னும் காலதாமதம் ஆகும் என தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மழுத்தியான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை,

எங்கிருந்தோ என்னை அழைத்தது என்ன அப்படின்னு சொல்லி ஐ லவ் இந்தியா திரைப்படத்துல இளையராஜாவோட குரல்ல வாலியினுடைய வரிகள் அப்படி அழகாக கோழி தோய்ந்திருக்கிறது பாடல். சரி, மீண்டும் ஒரு முறை சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுது வணக்கங்கள். இணைந்திருக்கிறோம் வசந்தம் வானொலியின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு. சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கும் இன்றைய நாளிலும் ஏராளமான பாடல்கள் மற்றும் நினைவுகளோடு நிகழ்ச்சி நகர இருக்கிறது. நீங்கள் அழைத்து கூட பேசலாம், உங்களுடைய 80களிலே நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். 0312-77-5001 அது மட்டுமல்லாமல் 0312-77-5111 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் அழைப்பினை எடுத்து பேசலாம். அது மட்டுமல்லாமல் முகநூல் பக்கமாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிக்கும் இசை நிகழ்ச்சிக்கான பதிவு ஒன்று பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு கீழாக உங்களுடைய கருத்துக்கள் வாழ்த்துக்கள் நினைவுகளோடு இணைந்திருக்கலாம். கண்ணம் முடுங்க 1980களுக்கு போகலாம். காலையில 6 மணி, ரேடியோல தேவாரம். அதை கேட்டு தான் ஊரே முழுக்கும். அப்பா காதை ஒட்டி வச்சு செய்தி கேட்பாரு. அம்மா அடுப்படியில இருந்து பாட்டு போட சொல்லுன்னு கத்துவா. அப்போ ரேடியோ ஒரு பெட்டி கிடையாது, குடும்பத்தில் ஒருத்தன். 3 பற்றி ஆண்டனாவை நீட்டி ஜன்னல் உரமா வச்சா தான் தெளிவா கேட்கும். தரகரன்னு சத்தம் வந்தாலும் அதுல ஒரு சுகம் இருக்கும். பாட்டு கேட்கறதுக்காக போஸ்ட் கார்டு எழுதி அனுப்புவோம். 1 வாரம் காத்திருப்போம். நம்ம பேரை சொல்லும் போது வீடே கைதட்டும். அட, நம்ம பிள்ளை பேர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அம்மாவோட கண்ணெல்லாம் சில நேரம் கலங்கும். அந்த சந்தோஷம் இப்ப 1 மில்லியன் லைக்ல கூட கிடைக்காது. ஜாழ்ப்பாண நகரம், காங்கேசந்துறை ரோட், சைக்கிள் மணி சத்தம், கோவில் மணி சத்தம், ஈவினிங் ஆனா நல்லூர் கந்தன் கோவில்ல திருவிழா, தேர் இழுக்கிறப்போ அரோக்கர சத்தம் வானத்தொடும், திரண்டு நிற்கிற சனம் மண் வாசனை இப்ப நினைச்சாலுமே நெஞ்சு விம்பும், பள்ளிக்கூடம், பனை உலைப்பட்டி, ஸ்லேட் குச்சி, மணி அடிச்சது மூடி போய் பெஞ்ச் பிடிக்கிறது, டீச்சர் பிரம்பால் அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா அப்பா இன்னும் 2 அடி சேர்த்து போடுவார். இடைவெளியில கடலை மிட்டாய், பால்மைரா ஸ்வீட், அதுதான் நமக்கு சாக்லேட். சினிமான திருவிழா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், தியேட்டர் வாசல்ல 100 அடி கட் அவுட், பால் அபிஷேகம், பட்டாசு, டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னா இன்டர்வியூக்கு அப்புறமா உள்ள போவோம். படம் பாக்குறதுக்கு முன்னாடி செய்தி படம் போடுவாங்க, அதுலயே பாதி கதை முடிஞ்சிடும். ஆனா எல்லாமே சிரிப்பு கிடையாது. 83 அந்த வருஷம் ரேடியோல செய்தி கேட்கும் போது நெஞ்சு பதறும். ஊரை விட்டு ஓட்டுநர் சின்ன உறவுகளை பற்றி சொல்லுவாங்க. ஆனா அந்த எல்லாத்துலயுமே அந்த கண்ணீரை துடைச்சது வந்து பாட்டு தான். ஒரு இசைஞானியோட இசை உனக்கு இந்த மேலே நன்றாய் கேட்கும் போது அழுகை தானாக வரும். பூங்கதவை தாழ் திறவாய் கேட்கும் போது மனசுக்குள்ள பூ பூக்கும். பாட்டு நம்மள சாக விடல, வாழ வச்சது. இன்னைக்கு எல்லாம் விரல் நுனியில இருந்தாலும் கூட, ஒரு கிளிக்ல 1000 பாட்டு கேட்டாலும் கூட, ஒரு பாட்டுக்காக, ஒரு குரலுக்காக, ஒரு வரிக்காக ஏங்கி காத்திருந்த அந்த இதயம் இப்போ அங்க. அதனாலதான் சொல்றேன், 2 நிமிஷம் போன கொஞ்சம் தூரம் வச்சுட்டு கண்ணை மூடுங்க. அந்த ரேடியோ கரகர சத்தம், ஜால்மன் வாசம், அம்மா அப்பாவோட சிரிப்பு எல்லாமே நான் கூட்டிட்டு வரேன். இப்போ 1987 வந்து நம்ம எல்லோரு வீட்டு கண்ணீரையும் கனவையும் பேசின ஒரு பாட்டு அந்த இசையில அந்த குரல்ல, கண்ணே கலைமானே. கேளுங்க, அழுக வந்தா அழுங்க, சிரிப்பு வந்தா சிரிங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நினைவுகள் தான் நம்மளோட சொத்து.

0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.

0: நெஞ்சிலூர் நிம்மதி அப்படி 80களில் வெளிவந்த பாடல்களை கேட்கும்போது பல பேருக்கு நெஞ்சில் இப்படித்தான் நிம்மதியா இருக்கும். சரி, அந்த மாதிரி இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்க நேரத்தில் முக்கியமான ஒரு விடயம், இலங்கை அரசாங்கத்தினுடைய கிளீன் சிறை கங்கா வேலை திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக சுயாதீன ஊடக வலையமைப்பும் தன்னுடைய வேலை திட்டத்தினை முன்னெடுத்து வருகிறது. அதாவது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வினை ஊட்டல் செய்ய திட்டம் தற்பொழுது முன்னெடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் நீங்களுமே வந்து சரியான முறையில் வீதி ஒழுங்குகளை கடைபிடித்து நாட்டுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் சரியானவர்களாக நடந்து கொள்ளுங்க அப்படின்றத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்றோம். இன்றைக்கு காலையில வீட்டிலிருந்து வெளியே போனவங்க எல்லாரும் ராத்திரி வீட்டு திரும்பிடுவாங்களா அப்படின்னு சொன்னா கிடையாது. நேத்து மட்டுமே இந்த நாட்டில் 7 உயிர் போயிருக்கு வீதி விபத்துல. ஒரு 7 குடும்பம் 7 வீட்டில் இன்னைக்கு அடுப்பு எரியாது. ஒரு போன் கால் பைக்ல போகும்போது வந்த கோல அட்டன் பண்ண 2 நொடி திரும்பினாங்க. அந்த 2 நொடியில் அவனோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வீட்டில் அவனுக்காக சாப்பாடு வச்சுட்டு காத்திருந்த அம்மாவுக்கு இனி அவன் வரமாட்டான். ஒரு ஸ்பீட் 10 நிமிஷம் முன்னாடி போய் என்ன ஆக போகுதுன்னு 100 போனான். சிக்னல் அண்ட் ஆட்டோக்காரனோட குடும்பம் இன்னைக்கு அனாதையா இருக்கு. அவன் 10 நிமிஷம் மிச்சம் பண்ண நினைச்சான், ஆனா 40 வருஷ வாழ்க்கைய இன்னைக்கு இழந்துட்டான். மதுபோதை நான் தெளிவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பைக் எடுத்தான். ரோட்ல டிவைடர் மோதி இழந்துட்டான். இப்போ ஐசியூல கால் 2 போச்சு. வீட்டுல 2 பிள்ளைங்க அப்பா எப்ப வருவார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வீதி விதி கிடையாது, அது உயிரோட விளையாட்டு. ஹெல்மெட் போடாம கிட்ட தானே அப்படின்னு சொல்லி போறீங்க. சீட் பெல்ட் போடாம தொந்தரவுன்னு நினைக்கிறீங்க. மஞ்சள் கோட்டில் நிற்காம போறீங்க. ஆனால் யோசிங்க, உங்கள் வீட்டில் உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய உங்களோட அம்மாவோட முகம், மனைவியோட முகம், பிள்ளைங்களோட முகம், நீங்கள் இல்லைன்னா அந்த முகத்தில் சிரிப்பு வருமா? நீங்கள் டிரைவர் கிடையாது, ஒரு குடும்பத்தோட நம்பிக்கை, நீங்கள் ஓட்டுறது வண்டிகள் பல உயிரோட பொறுப்பு அப்படின்றத மீண்டும் மீண்டுமா உங்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி கொள்ள விரும்புகிறோம். இப்போ பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். கொஞ்சம் வானொலியில இருந்து தள்ளி வந்து பேசுவோமா?
1: சரி சரி
0: சரி, இப்ப சொல்லுங்க, யார் அங்க இருந்து
1: பேசுறீங்க?
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் டீச் பண்றேன்.
0: டீச் பண்றீங்க?
1: ஆமா.
0: என்ன பாடம் படிப்பீங்க சார்?
1: ஏஎல்
0: பொலிட்டிக்கல் படிப்பீங்க? அரசியல் நிறைய பேசுவீங்க, ஆனா நம்ம வந்து இங்க அரசியல் பேசுவோம். சரி சொல்லுங்க. சரி, 80களில் இல்லைன்னு சொன்னா உங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல நீங்க மிஸ் பண்ற ஒரு நினைவு அப்படின்னு சொன்னா, மிஸ் பண்ற ஒரு இந்த விஷயத்த நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்த மிஸ் பண்றீங்க?
1: அது எப்படி சொல்றீங்க?
0: எப்படி சொல்றதுன்னு விளங்கலையா? இல்ல, இந்த ஒரு விஷயம் இப்ப நான் இப்ப உங்களுக்கு அந்த டைமிங் மிஷின் கிடைச்ச மாதிரி அந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்த நான் அனுபவிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயம்
1: வெளிவந்த
0: பாடல்கள் உங்களுக்கு மிக பிடித்த பாடல் என்ன?
1: கஸ்தூரி மானே கல்யாண பேனே இப்படியான பாடல்கள்.
0: சரி சொல்லுங்க, அடுத்து வரக்கூடிய பாடல யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு கேப்போம்?
1: கம்பா அப்துல் மஜீத், வத்தல் ஐயா கண்ணு, நூடீஸ்வராஜ் மற்றும் செல்வந்தர் முகைடி. எனக்காண்டி உங்களுக்கு அனுப்பினர்களுக்கு அணி கேப்போம்.
0: சரி, எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு பாடல் வரும். நன்றி
1: நன்றி நன்றி.

0: என்ன
1: வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
0: ஏன்
1: முன்னுக்கு வரணுமே நானா?
0: சரி,
1: அதுக்காக 100 ரூபா 50 ரூபா உண்டியல போட்டு போட்டு போட்டு போட்டு வரக்கல கடைசி நேரத்துல ஏதாவது கரண்ட் பில் தண்ணி பில் பிரச்சனை வந்து உண்டியலோட சல்லி காலி.
0: சரி பரவாயில்ல, அந்த பிரச்சனை இருந்து சோல் ஆயிட்டு தானே?
1: இல்லையே நானா, அதுக்குதான் இல்லையே நானா, ஒண்ணுமே இல்ல. அதுக்கு என்ன செய்யணும் நானா?
0: அபிலாஷன், உண்டியல்ல சேர்த்து சரியே வராது. இதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா.
1: எங்க
0: அங்க வந்தேன்னா உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
5: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம், பாடல்களோடு. நீங்கள் எங்கிருந்தாலும்

சின்ன கண்ணம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான பாடல் அப்படி சந்தோஷமாக ஒளி தோய்ந்திருக்கிறது. அழைப்பில் ஒரு நேயர் இன்னைக்கு மிசையில பேசுறதுக்காக வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ தவறு அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நேயர் வணக்கம். வணக்கம். தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 0112 7175 0112 7175 1111 என்ற எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கும் அழைப்பினை அடுத்து நீங்களும் உங்களுடைய நினைவுகளை எல்லாம் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். பம்பலப்பட்டி ஜங்ஷன் பஸ்கோன் கார் சத்தம் மனுசங்க இறைச்சல், ஆனா அதுக்கு நடுவுலையும் ஒரு அமைதி இருந்துச்சு. காலையில கோல்ஃபீஸ்ல கடற்காத்து, வல்லவத்து கடற்கரையில தூளிகளோட கதை, பாடசாலை முடிஞ்ச லிபர்டி தியேட்டர், ரஜினி படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னா பிளாக்ல 10 ரூபாய் ஆனாலும் படம் பார்ப்போம். கொழும்பு வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் பிடிக்க ஓடுற சனம், பெட்டிக்கடையில பிளேண்டி குடிக்கிற ஆஃபீஸ் ஆக்கள், சண்டே ஆனா குடும்பத்தோட விகாரமா தைப்பாக்கு, அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி தர்ற அப்பா தான் நம்மளோட ஹீரோ. சரி, மலையகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதிகாலை 4 மணி, பனி மூட்டம், தேயில காட்டுக்குள்ள பெண்கள் பாட்டு பாடிட்டே கொழுந்து எடுக்கிறாங்க, எலியிலோ சத்தம் மலை முழுக்க எதிரொலிக்கும், லைன் ரூம்ல இருந்து வரக்கூடிய அந்த புகவாசம், சுட சுட தேத்தண்ணி, அம்மா வேலைக்கு போகும்போது தலையில முக்காடு இடுப்புல கூட, நுவர்லியா குளிர், ஹட்டன் டவுன்ல சந்தை, பாடசாலை போற பிள்ளைங்க எல்லாரும் குளிருக்கு கை கட்டிட்டு நடக்கிறாங்க. தீபாவளி அப்படின்னு சொன்னா லைன் ரூம்ல ஒரே பந்தல், எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறது, பாடுறது, ஆடுறது, கஷ்டம் இருந்தாலும் கூட சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கிட்டாங்க. என்னதான் கஷ்டம் இருந்தாலும், சாப்பாட்டுக்கு கூட குறை இருந்தாலும் கூட அங்க எப்பவுமே ரேடியோ வந்து ஒழிச்சிட்டு இருக்கும். ஆனா இந்த யாழ்ப்பாணம், மலையகம், கொழும்பு அப்படின்னு சொல்லி எந்த இடத்த பார்த்தாலுமே 3 இடத்துலயும் ஒன்னே ஒண்ணு கொமனா இருக்கும் ரேடியோ, அது ஒரே பெட்டி தான். ஆனா அதுதான் ஜாலம்மாவையும் கொழும்பு அப்பாவையும் மலையக தங்கச்சியையும் சேர்த்து வச்சது. இளையராஜா பாட்டு ஜால் வீட்டுல கேட்டா அதே நேரம் கொழும்பு பஸ்லயும் மலையக தேயிலை தோட்டத்திலயுமே கேட்கும். பூங்காட்டு திரும்புமா ஜாலம்மா அழுதுட்டே கேட்டா. கொழும்பு காதலன் பஸ்ல கண்ணை மூடினான், மலையக பொண்ணு கொழுந்து பறிச்சுட்டே முணுமுணுத்தா. பாட்டுக்கு ஊர் மொழி ஜாதி எல்லாம் தெரியாது, அது நேரா இதயத்துக்கு போகும். இன்னைக்கு நாம எங்க இருந்தாலும் கூட போன்ல பாட்டு கேட்கிறோம், ஆனா அன்னைக்கு ஒரு ரேடியோக்கு முன்னாடி யாழ்ப்பாணம், கொழும்பு, மலையகம் எல்லாமே ஒன்னா உட்காந்து அழுதுருக்கோம், சிரிச்சோம். அந்த காலம் திரும்ப வராது, ஆனா அந்த ஃபீல், அதை மட்டுமே நம்ம கூட்டிட்டு வரலாம் இந்த பாட்டுகளை கேட்கறது மூலமா.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானே சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடும்

0: உள்நாட்டு செய்திகள்.
1: போலி ஆவணங்களை தயாரித்து பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் மூவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொரளையில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் போலி நில ஆவணங்கள், 4 போலி தேசிய அடையாள அட்டைகள், சுமார் 600 போலி உத்தியோகபூர்வ முத்திரைகள், மின்னணு உபகரணங்கள் மற்றும் ரூபாய் 15 லட்சம் பணம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொரளை, திக்வெல்ல மற்றும் ஹொரணி பகுதிகளைச் சேர்ந்த 54, 55 மற்றும் 59 வயதுடைய சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
0: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
1: சஹாரா பாலைவனத்தின் ஊடாக பயணித்துக் கொண்டிருந்த லொரி ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டதில் அதில் பயணித்த 49 பேர் கடும் தாகம் காரணமாக உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த அனைவரும் நைஜீரியா நாட்டவர்கள் என்பதுடன் அவர்கள் மாலி நாட்டில் நடைபெற்ற மத வழிபாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு மீண்டும் தமது நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த லொரியில் பயணித்த இருவர் தண்ணீரை தேடி சுமார் 31 மைல் தூரம் கால்நடையாகவே பயணித்து பின்னர் அசமஹா பகுதியை சென்றடைந்துள்ளதுடன் அவர்கள் மாத்திரம் உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அதிகாரிகளுக்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் உடனடியாக செயற்பட்ட நைஜீரிய நிவாரணக் குழுவினர் குறித்த இடத்தை வந்தடைந்துள்ளனர். பாலைவனத்தில் லோரிக்கு அடியிலும் அதனை சுற்றியும் சிதறி கிடந்த 49 சடலங்களை மீட்டுள்ளதுடன் பின்னர் அந்த சடலங்கள் அனைத்தையும் அதே இடத்திலேயே கூட்டு புதைக்குழியில் அடக்கம் செய்ய அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: அனுசரணையை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-012.

0: நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி அழகா பாடல் ஒளி துவைந்திருக்கிறது உடன்பிறப்பு திரைப்படத்துக்காக. சரி, சந்தோஷமாக இன்னைக்கு இசை நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் என்பதுகளிலே வளர்ந்திருக்கக்கூடிய இனிப்பான இசையான பாடல்களோடு சந்தோஷமாக நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அழைப்பில் பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் அங்கிருந்து?
1: நான் மதவாச்சிலிருந்து இஸ்மியா கதைக்கிறேன்.
0: மதவாச்சிலிருந்து இஸ்மியா? அப்படியா?
1: ஓ,
0: இஸ்மியா எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டாக்களுக்கு சமைச்சு குடுத்துட்டு?
1: இல்ல,
0: சிங்கிள். அம்மா இருக்காங்க, அம்மா வேலையெல்லாம் செய்வாங்க.
1: வசந்தத்துல ராகம் சுகமண்ண நிகழ்ச்சி அந்த பாட்டு, அந்த பாட்டு கேக்குற, அதெல்லாம் எனக்கு இடைக்கால பாட்டே பிடிக்கும்.
0: உங்களுக்கு மிக பிடிச்ச இடைக்கால பாடல் என்ன?
1: எனக்கு நிறைய பாட்டு இருக்கு. ஒரு பாட்டு தருவீங்களோ சரியா?
0: நீங்க சொல்லுங்க. அந்த பாடல் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அடுத்த பாடல்கள் எதிர்பார்க்கலாம்.
1: கிளிப்பேச்சு கேக்கவா படத்துல இருந்து அன்பேவா அருகிலே, அந்த பாட்டு
0: அன்பேவா அருகிலே.
1: ஓ,
0: எதனால அந்த பாட்டு பிடிக்கும்?
1: கருத்து நல்ல ஒண்ணா, இந்த இசை எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்கும் தானே?
0: அப்ப பொருந்துற மாதிரி ஏதோ ஒரு கதை இருக்கு இல்லையா? சரி, அந்த கதையோட சேர்த்து பாடலையும் கேளுங்க. பாடல் வரும். நன்றி,
1: நன்றி, பாய்.

0: மற்றும் டீலர் வலையப்பில் இருந்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: என்ன வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
3: ஏன்
2: என்ன
3: செய்ய வேணும்? ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா,
2: எங்க
3: அங்க வந்தேன்னா உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர். விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். எங்கிருந்தா

0: மயக்கம், இவர் குரல் ஓர் மருந்து.
1: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

0: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்குதோ இல்லையோ, நமக்கு வந்து 80s இடைக்கால பாடல்கள் எல்லாமே வந்து பிடிக்கும். சரி, அந்த மாதிரி பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு நேர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சகோதரன்.
0: வணக்கம் சகோதரி, யார் அங்க இருந்து?
1: புத்தளத்துல இருந்து சஃபானா.
0: சஃபானா, எப்படி இருக்கிறீங்க?
1: பிள்ளைகளோட
0: போகுது இப்ப, ரேடியோட கொஞ்சம் பேசிட்டு
1: வந்துருக்கீங்க. இடைக்கால
0: பாடல்கள் இடைக்கால பாடல் என்ன
1: ரொம்ப
0: பிடிச்சதுன்னு ஒரு காதல் என்பது
1: நண்பர்களை வச்சிருக்கீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் பேரையும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் சேர்த்து கேட்போமே.
0: சரி, எல்லாரையும் சேர்த்து கொண்டு பாடல் வரும். நன்றி,
1: நன்றி.
0: சரி, நீங்களும் இப்படி அழைக்கலாம், அழைத்து உங்களுடைய நினைவுகள், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்ன அப்படின்றத பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்கும் வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01132775001, அது மட்டுமல்லாமல் 01132775101.

102.6 மற்றும் 102.8 கலைவரிசைகளில் வசந்துடைய போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, நீங்களும் அப்படியே உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, அந்த பாடல் பிடித்தமைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி முகநூல் பக்கத்துல வந்து பதிவிடலாம். அது மட்டும் இல்லாமல் அழைத்து கூட என்னோடு பேசலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு முக்கியமான விடயம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் உண்டு கூடிய கிளீன் சிறங்க வேலை திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக சுயாதீன ஊடக வலையமைப்பும் வந்து தன்னுடைய வேலை திட்டத்தினையும் முன்னெடுத்து வருகிறது. அதாவது பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே வீதி விபத்துகள் தொடர்பாக விழிப்புணர்வு ஊட்டல் செய்ய திட்டத்தை தற்போது முன்னெடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் நீங்களும் வந்து வீதிகளில் பயணிக்கும் போது வீதியினுடைய ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டியது கட்டாயமானதாக இருக்கிறது. அதாவது வாகனத்தில் பயணிக்கும் போது ஹெல்மெட் அணிதல், அது மட்டும் இல்லாமல் சீட் பெல்ட் அணிகிறது போன்ற பேசிக்கான ஒரு சில விடயங்களை நீங்க கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவர்கள் மஞ்சள் கோட்டில் அருகில் செல்லும் போது அவதானமாக பாதையிலே கடப்பவர்களை பார்த்து அவர்களுக்கு வழிவிட்டு வாகனத்தை செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வீதியிலே உபயோகத்தை குறைக்க வேண்டும், மதுபோதையிலே வாகனம் ஓட்டக்கூடாது போன்ற விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். அதே நேரம் பாதசாரிகள் நடக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாதசாரிகளும் வந்து பாதையை கடக்கும் போது நீங்கள் சரியான அந்த சீப்ரா கோடு என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் கோட்டின் வழியாக மட்டுமே நீங்கள் வாகனத்தை அந்த பாதையை கடப்பதற்கு நீங்கள் அந்த மஞ்சள் கோட்டை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது போன்ற ஒரு சில விதிமுறைகளை கடைபிடித்தால் எங்களுடைய உயிரை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம்.

2.6 ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய 9 79 76 38.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தோடு இணைக்கும் இசை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளும் 80களிலே வெளிவந்திருக்கக்கூடிய இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அழைப்பில் பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வணக்கம்.
1: அன்பான மாலினியர் வணக்கம்.
0: அன்பான மாலினியர் வணக்கம். யார் அங்கே இருந்து?
1: தப்புமால் கண்ணு பெரியகுடி அணையிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் உங்களை போலவே நலமா சுகமா அப்படியே சந்தோஷமா இருக்கிறேன். சரி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றதா இருக்கீங்க?
1: இப்ப நான் ஒரு சின்ன பயணம் ஒன்று போயிட்டு இப்பதான் வந்தேன். வந்து ரேடியோ போட்ட நிகழ்ச்சியில லைனும் கிடைச்சிட்டு
0: அதிர்ஷ்டமான. சரி, பிளேண்டி எல்லாம் குடிச்சாச்சா? வந்துட்டா எடுக்கு.
1: இன்னும்
0: இல்ல சரி. அப்ப அந்த
1: பிளேண்டி
0: பாட்டு ஒண்ணு கேட்டு குடிப்போமே. இவ்வளவு நேரம் போனது பாட்டு கிடையாதா? இளம காலத்துக்கு இந்த வயசுக்கு போக யோசிக்கிறீங்க, எதனால போவீங்க? அதுல போயிட்டு
1: வந்து காலத்துல வந்து அந்த காலகட்டத்துக்கு போக கிடைச்சா ரொம்ப ஒரு விருப்பம். ஏன்னு கேட்டா அந்த காலகட்டம் வந்து ரொம்ப இனிமையான ஒரு காலகட்டம். 80-90களில் உள்ள காலகட்டத்துல வந்து பாடல்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட சினிமாவை எடுத்துக்கொண்டாலும் கூட எதுவுமே அந்த அந்த நாட்கள்ல வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அது.
0: சரி, அந்த வாழ்க்கையில போயிட்டு ஸ்பெஷலா இந்த ஒரு விஷயத்த நான் அனுபவிக்கணும், இந்த ஒரு விஷயத்த பாக்கணும், இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த சொல்லுங்க.
1: எனக்கு அந்த அந்த காலகட்டத்துல போயிட்டு பாடசாலை வாழ்க்கையை, அதாவது பாடசாலைக்கு போயிட்டு
0: எல்லாருமே
1: திரும்பவும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது.
0: ஆனா இந்த கால பிள்ளைகள் எல்லாம் வந்து ஸ்கூல் போறதுக்கு ரொம்ப எனக்கும் கூட பிடிக்காது பாஸ், ஸ்கூல் போறதுக்கு உண்மையை சொல்ல.
1: இல்ல இப்ப அந்த அந்த நாள்ல பிடிக்காதுதான், ஆனா இப்பதான் அது அருமை விளங்கு.
0: ரொம்ப வந்து இப்பதான் விளங்கு, இன்னும் கொஞ்ச நாள் போக விளங்கு
1: மேன. ஆமா.
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடைக்கால பாடல் என்ன?
1: எனக்கு வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல தேன் பூவே பூவே வா.
0: தேன் பூவே பூவே வா, எதனால அந்த பாட்டு பிடிக்கும்?
1: அந்த பாடல் ரொம்ப நல்ல பாடல். காரணம் ஒன்றும் இல்ல, நல்ல ஒரு அழகான
0: பாடல்கள் கேட்பேன் அப்படின்னு சொன்னா அடுத்த பாடல்களை நீங்க எதிர்பார்க்கலாம். சரியா?
1: ஓகே.
0: சரி, நன்றி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் 8 பில்லியனுக்கும் அதிகமான கடன் பொறுப்பை வெற்றிகரமாக செலுத்தியுள்ளதாக அரச கடன் முகாமைத்துவ அலுவலகத்தின் புதிய தரவுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உரிய நிதி முகாமைத்துவத்தின் ஊடாக தேசிய உற்பத்தியின் 105% காணப்பட்ட கடன் சுமை 95% குறைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கடன் ஸ்திரத்தன்மை தொடர்பில் சர்வதேசத்தில் சுட்டிக்காட்டத்தக்களவு நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட்டுள்ளமையினால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்த கூடிய இயலுமை இலங்கையிடம் காணப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் மத்திய அரசாங்கத்தின் மொத்த கடன் தொகை மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு பொறுப்புகளை முறையாக நிர்வகிப்பதற்கு அரச கடன் முகாமைத்துவ அலுவலகம் செயல்பட்டுள்ளமையே அதற்கு பிரதான காரணமாகும். இலங்கை பெற்றுக் கொண்டுள்ள IMF-ன் நீடிக்கப்பட்ட கடன் வசதி அடுத்த வருடத்தில் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: உலகம் முழுவதும் மிக பிரபலியமான நடிகர் ஆண்டனி ஹெட்ஜ் காலமானார். பிரித்தானியாவின் மெர்லின் தொலைக்காட்சி நாடகத்தின் ஆர்தர் இளவரசியின் தந்தை கதாபாத்திரத்தில் நடித்த அவர் தனது 72வது வயதில் இன்று காலமானார். மேலதிகமாக உலகம் முழுவதும் பிரபலமான பல தொலைக்காட்சி தொடர்களிலும் தனது நடிப்பு திறனை இவர் வெளிப்படுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டிப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112 864 0012.
2: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் எஃப்எம் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் இன்னைக்கு மிசை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அழைப்புல பேசுறதுக்காக ஒரு நேர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் டீ குடிக்கல
0: குடுக்கலையா?
1: இல்ல இல்ல, நான் உங்களோட பேசுவதற்கு ட்ரை பண்ணிக்கிறேன், அப்புறம் டீயை குடிப்போம். செகண்ட் லைன் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கு.
0: நெஞ்ச நக்கிட்டீங்க.
1: சத்தீஷ் ஸ்டோஸ்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சத்தீஷ் ஸ்டோஸ்ல எல்லாம் சத்தமா வானல் இங்க ஒழிச்சு கொண்டிருக்கு.
0: சரி, எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான வணக்கம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்?
1: அண்ணா, இசைஞானி இளையராஜாவுக்கு பாட்டு ஒண்ணு தருவீங்களா? மனைவி விமலா தேவி, மகன் நீரோசன், புஷ்பவல்லி, தனுஷன், வசுமதி, யோகா பிரசன்த் மற்றும் சத்தீஸ்டோஸில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், நாகஸ்தனையில் இருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும், தலவாக்கொலை கிருஷ்ணபக்தன், வசந்தகுமார் மற்றும் பாதுகை சின்னத்தம்பி மற்றும் வசந்தங்கைக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அண்ணா. அழைப்பிய வழங்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா.
0: சரி, எல்லாரையும் சேர்த்து கொண்டு பாடுங்க.
1: நன்றி அண்ணா.

0: மக்களிடையிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: என்ன
1: வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
0: ஏன்
1: என்ன செய்யும்
0: உண்டியல்ல சேர்த்து சரியே வராது. இதுக்கு என்ன செய்ய வேணும் சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா,
1: இங்க
0: அங்க வந்தேன்னாதான் உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
2: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். நீங்கள் எங்கிருந்தாலும்

0: உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமம் சேர்ந்து பாடணும் அந்த படம்.

சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. Yo, one that you wanna listen to.

0: தங்க மனசுக்காரன் பேரு. அத போலவே நானும் ஒரு தங்க மனசுக்காரன் அப்படின்னு சொல்லிக்க எனக்கு ஆசை. நான் இன்னும் நானும் சொல்லிக்க முடியாது தானே? சரி, அதனால நீங்க தான் சொல்லணும். இப்ப அழைப்பு பேசுறதுக்காக ஒரு நேர் வணக்கம். சரி, அவருடைய அழைப்புல ஏதோ தவறு அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நேயர் பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம். அழைப்புல யாருங்க இருந்து? கலகால இருந்து ரசிகா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேனா.
0: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரசிகா? படிக்கிறீங்களா, வேலை பாக்குறீங்களா?
1: ஓலவல் முடிச்சிட்டு வீட்ல இருக்கேனா.
0: ஓலவல் முடிச்சிட்டு வீட்ல இருக்கீங்க, அடுத்து என்ன
1: பிளான்? ஏலவல் செய்யணும்னா.
0: ஏலவல் செய்யணும்னா, சிம்பிள். சரி, அப்ப அம்மாக்கெல்லாம் வேலை பார்த்து கொடுத்துட்டு எடுபடி வேலை எல்லாம் பார்த்துட்டு வீட்ல இருக்கீங்க அப்படியா?
1: ஆமாண்ணா.
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் பிடிக்குமா? நீங்க சொன்னா புதுசா வந்த
1: என்ன
0: பாடல் பிடிக்கும்?
1: எனக்கு ஒரு பாட்டு தெரியுமா?
0: முயற்சிக்கிறேன் சொல்லுங்களே.
1: அந்த பூவை எடுத்து மாலை தொடுத்து அந்த பாடல் எனக்கு தர முடியுமா?
0: யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு கேட்க போறீங்க?
1: அம்மா, அப்பா, அண்ணா,
0: குடும்பத்துல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
1: சரி, எல்லாரையும்
0: சேர்த்துக்கொண்டு பாடல் வரும். நன்றி.

0: ஆசை மச்சான் திரைப்படத்தில் இடம்பெற்ற அழகான ஒரு பாடல் அப்படியே சந்தோஷமாக ஒளித்தோய்ந்திருக்கிறது. வசந்தம் எஃப்எம் உடைய இன்னைக்கு இசை நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. சந்தோஷமாக இன்றைய நாளிலும் ஏராளமான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அழைப்புல பேசுறதுக்காக ஒரு நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: இந்த சிறி பங்கு கேட்டு மாதிரி இருக்கே. நான் நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கேன். உங்க சிரிப்பு கேட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் எதாச்சும் கூடின மாதிரி இருக்கு. அப்படியா? சரி சொல்லுங்க, யாரெல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க வீட்டுல?
1: உங்களுக்காகவும் நந்தோமர் அம்மா, தேவமலர் ரெண்டி, ராஜலட்சுமி அம்மா, இளைஞ்சி ராணி அக்கா, சாந்தி கோவிந்தரா, ராஜ பாலகிருஷ்ண மாமா, முந்தாஜ் புல்தம், கட்டுவன் சவுந்தரா அக்கா, விவராதி அக்கா, மாமதன நீசா, விஜிதா குமுதினி, ஸ்ரீபுரண்ணா, வடிவேரண்ணா, ஆட்ட விசநாதன், நீதரண்ணா, சயம்குமார், அலசுந்தரவண்ணா, இந்திரியா ரவி, அப்துல் மஜீத், அப்துல் ரசாத், வசந்தகுமார், ஜெயாலண்ணா, உடபு கணவதி, இமானுவேல், பாடவ சின்ன தம்பி, தொப்பூரு சனிபா, வசீர் அண்ணா, இல்ல எல்லோருக்காகவும் இடங்கிட்ட பாடுதாங்க.
0: நன்றி. பூஜ்ஜியம் 1 1 2 7 7 5 1 1 1 1 திரை உலகின்

2.6 மற்றும் 2.8 அலைவரிசைகளில் வசந்துடைய இணைய விசை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இதுவரையும் பயணித்துக் கொண்டிருந்தோம். இதுவரை நேரமும் என்னோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகிறார் ஆர்ஜேஜிஆர். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபட்டுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே அஸ்வின்.

0: நேசம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் குதூகலமாக சூப்பரான ஆட வைக்கும் அட்டகாசமான பாடல்கள் 9 மணி வரைக்கும் உங்க ஜிஆருடன் இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சோ கால் பானுங்க மறந்துடாதீங்க. அதே தொலைபேசி இலக்கங்கள் 0112-7175 கதை போல 0112-7175 கால் பானெல்லாம் நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். இப்ப முதல் பாட்டு கேட்டுட்டு வந்துருங்க, அடுத்த பாட்டு என்ன அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருப்பீங்க. சோ எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்போ கிடைந்திருக்கலாம் பேஸ்புக் ஊடாக இணைந்து நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. பிடிச்ச பாடல் வேணும்னா கால் பண்ணுங்க, பேசலாம். நான் உங்க கூட இருக்கிறேன். ஜி 9 மணி வரைக்கும் உங்க கூட இணைந்திருப்பேன். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இது? உமாச்சந்திரன், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சூப்பரா இருக்கிறேன். அப்ப உமாச்சந்திரன் ஊர்லாம் எப்படி இருக்கு? விடுமுறைக்கு எங்கேயும் போக மாட்டீங்களா?
1: ஒரு
0: மாதிரி அனுப்பி வச்சிட்டீங்க. அடுத்த தரம் வரும், பாத்து பத்திரமா இருந்து.

0: இருக்கங்க.
1: சரியா கதா சார்.
0: சரி ஓகே, நல்ல பாடல் ஒன்று இருக்கு, கேட்கலாமா? யாரெல்லாம் இருக்கிறாங்க? வருகிறது பாடல் இது வேதாளம் திரைப்படத்துக்காக நிறுத்தினிசைகள் சுப்ரான பாடல் கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 வசனத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நான் உங்க G R 9 மணி வரைக்கும் இருக்கின்றேன். இப்ப பாடல் வருது கேட்கலாம்.

இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். 102.6, 102.8.

0: பாருங்களேன், நீங்களே மூணு பிள்ளைகளுக்கு அப்பா, நீங்களும் அப்பாவும் மறக்காம அப்படியோ பேரோட வரீங்க.
1: எப்படியும் அப்பா நமக்கு தலை அப்பா தானக்கா.
0: அது என்ன உண்மைதான், அது என்ன உண்மைதான், அது யாராலையுமே மாற்றம்
1: இறந்து போனாலும் நம்மட பேர் தான் நம்மட பிள்ளைகளுக்கு வரும். அந்த மாதிரி அப்பாட பேரு எனக்கு கட்டாயம் வரத்தானக்கா, வேணும் சேர்த்துக்கிறதா வேணும்.
0: நல்ல விஷயம், நல்ல விஷயம். இன்னுமே நீங்க வந்துட்டு என்ன ஒரு குறிப்பிட்ட டைமோடய அப்பாட பேர் எல்லாருமே மறந்துடுவாங்க, அப்பாவே மறந்துடுவாங்க. ஆனா பாருங்களேன், நீங்க கல்யாணம் முடிச்சு உங்களோட பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு இன்னும் அப்பாப்பா. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓகே, ஊர்ல எப்படி இருக்கு?
1: ஊர்ல எல்லாம் நீ கொஞ்சம் மழை குறைவாக இருந்துச்சாக்கா. இந்த ரெண்டு நாளைக்கு முறைனா சரியான செம்ம மழையா இருந்துச்சு. இன்னைக்கு ஓரளவு மழை குறைவாகத்தான் இருந்துச்சு.
0: கவலைப்படுறீங்களா சந்தோஷப்படுறீங்களா? சரி, ஓகே. மலையில கொஞ்சம் நலஞ்சு விளையாடினா சரி, சந்தோஷம் தான். இப்ப பாட்டு கேக்கலாம், யாரெல்லாம் இருக்கிறாங்க
1: அக்கா? நான் கேக்குற பாடல் வந்து தருவீங்களாக்கா?
0: யோசிச்சு முடிச்சிட்டீங்க. அப்ப
1: பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து அந்த பாடலக்கா.
0: சரி, ஓகே, நிகழ்ச்சியோடு இருந்துருங்க, கட்டாயம் அந்த பாட்டு கிடைக்கும். சரியா?
1: சரியக்கா, சொல்லவாக்கா.
0: ஓகே, சொல்லுங்க.
1: மனைவி விமலா தேவி, மகன் நீரோசன், புஷ்பவல்லி, தனுஷன், வசுமதி, யோகா பிரசாந்த், மற்றும் உரக்கொலையில் இருக்கும் எனது அக்காவான செல்லையா குடும்பம், மற்றும் வட்டக்கொடையில் இருக்கும் ராசம்மா, விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம், மற்றும் நாகஸ்தனில் இருக்க என அண்ணாவான முருகையா குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், விஜயகுமார் குடும்பம், மற்றும் நாகஸ்தனில் சத்தீஸ்வசல வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காகவும், பொறக்கலையில் இருக்கும் சுந்தர்லிங்க குடும்பம், மற்றும் பாதுகா சின்ன தம்பி, தலைவக்கலை கிருஷ்ணபக்தன், வசந்தகுமார், உமாச்சந்திரன், மற்றும் வசந்த கேட்க அனைத்து சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அழைப்பினை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: நன்றி, பாய்
1: பாய் அக்கா.
0: ஓகே, வருகிறது பாடல், இது மாரி 2 திரைப்படத்துக்காக, கேட்கலாம். ரவுடி பேபி.

0: சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்து விடுமுறை கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது மாலை 6:24.
1: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: மக்கள் சூடிய மகுடமே
1: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
3: என்ன வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
4: ஏன்
3: முன்னுக்கு வரணுமே நானா?
4: சரி,
3: அதுக்காக 100 ரூபா 50 ரூபா உண்டியல போட்டு போட்டு போட்டு போட்டு வரக்கல கடைசி நேரத்துல ஏதாவது கரண்பில் தண்ணி புள்ளி பிரச்சனை வந்து உண்டியலோட இருந்து சல்லி காலி.
4: சரி பரவாயில்ல, அந்த பிரச்சனை இருந்து சூழ் ஆயிட்டே தானே?
3: இல்லையே நானா, அதுதான் இல்லையே நானா, ஒண்ணுமே இல்ல. அதுக்கு என்ன செய்யணும் நானா?
4: அபிலாஷன், உண்டியல்ல சேர்த்து சரியே வராது. இதுக்கு என்ன செய்ய வேணும் சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா.
3: எங்க?
4: அங்க வந்தேன்னாதான் உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

0: எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பாட்டு நான் டெடிகேட் பண்றேன். மூன்று திரைப்படத்துக்கு 100 இசைகள் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருக்கிற 9 மணி வரைக்கும் சூப்பரான அட்டகாசமான ஆடவுக்கும் பாடல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். சோ கால் பண்ணுங்க, வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் பேஸ்புக் கூட இணைந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். அதே போல இப்ப இங்க கூட பேசுறதுக்கு ராஜேந்திரர் வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: மஸ்கிரியா தமிழ் சகோதரி ராஜேந்திரன் சோமரிக்கலாம்.
0: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஊர்ல எப்படி இருக்கு?
1: என்னமா மனத்தா கொட்டோ கொட்டோ கொட்டுது. ஆனா உங்களை எங்க வசந்தத்தை கேட்கற மாதிரி நீங்க வந்து போய் மின்னல ஓடிடும்.
0: அப்படியா? மழைதான் எல்லா பக்கம் என்ன?
1: எல்லாம்
0: மழைதான். எல்லாரும் கேட்டாலும் வானிலை அறிக்கைதான் சொல்றாங்க. சரி, வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு?
1: வாழ்க்கையில என்னமா, இன்னைக்கு லீவு நாள். லீவு நாள் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போறோம். இந்த மழை தான் எல்லாத்துக்கும் பிளாங்கெட் தான் தேவைப்படுது. பிளாங்கெட் பத்திட்டு வீட்டுல இருக்க வேண்டியதான்.
0: அப்படி இருங்க, எங்க எங்க வெளியில போய் என்ன செய்யறது? வீட்டுல இருந்து ரொம்ப சத்தமா வசந்தத்தோட இணைந்துருங்க.
1: நேரம் போறது கூட எல்லாம் இல்லாம போயிடும்.
0: சரி ஓகே, பாடல் பிடிச்சிருக்கா?
1: நல்ல பாடல் எல்லாம் கொடுத்துருக்கீங்கம்மா.
0: சரி ஓகே, பாட்டு கேப்போமா? அப்ப
1: பேர்ல சொல்லுமா?
0: சரி சொல்லுங்க.
1: பேருமா இப்படிதான் இங்கிலீஷ் நாடகமன்றம் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில. மோகன் இருக்காரு, செல்வா இருக்காரு, மற்றும் கண்டியில மகன் சுதாகர் இருக்காரு, மருமகள் பவானி, என் மைத்ரமா இருக்காங்க, மோகன் இருக்காரு, தியாக இருக்காரு, முருகன் இருக்காங்க, மற்றும் எட்டியாண்டு கிழங்கு வித்தியில சிவா, மற்றும் சேம்குமார் இருக்காரு நீர்கொழும்புல, மற்றும் கலிதா விளையில புதுசாமி குடும்பத்தில், மற்ற அனைவருக்கும் கேட்போம்.
0: நன்றி. பாடல் இது கம்பி மத்தாப்பு. சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விடுமுறை கொண்டாட்டம். எங்குமே போயிடாதீங்க, அங்கே இருங்க.

0: ஓகே, அடிச்சு தூகியாச்சு. விஸ்வாசம் திரைப்படத்துக்காக டி இமானின் செயல் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்து விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜிஆர் உங்களோட நினைந்திருக்கிறேன். ஆட வைக்கும் சூப்பரான அட்டகாசமான பாடலுக்கு எல்லாம் நீங்க இந்த வீக்கெண்டோட என்ஜாய் பண்ணி கொண்டாடக்கூடிய மாதிரி இருக்கும். சோ கால் பானுங்க 0312 2775 0031. அதே போல 0312 2775 0011 கால் பண்ணலாம். பேஸ்புக் கூட அகமடைந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் தருவதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு விஸ்வநாதன் வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம்.
1: மழைக்காலம்
0: சவாரி கூடும், இனி சம்பாதம் அதாவது பணங்கள் கூடும், வருமானம் கூடும். சரி சரி, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நல்லா உழைங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே
1: நன்றி மேடம்.
0: ஓகே, இப்ப பாட்டு கேட்போம்.
1: என்ன சவத்து நீலகாதன் மர்மா சமத்தி கணவன் பாலா பிள்ளைய கதான் சுஷ்மா மாமனமணி அப்பா துர்சாமி மாநம்பர் அருள்மணி முந்தாசுடன் ஒயதை ஈடன் மரசும் சின்ன மகாதேவி கிரிவிஷமா மாமனார் மூட்டி இமனவேல பொங்கி தயாலு உமாச்சந்தர் பாபு கிருஷ்ணன் திருக்கான் பாது கிருஷ்ணன் கேண்டிக் சந்தபுரத்துறை.
0: ஓகே, எல்லாருக்கும் கேட்கலாம். ஓகே, நன்றி
1: நன்றி, வணக்கம் மேடம்,
0: நன்றி. ஓகே, வருகிறது பாடல் இது கத்தி திரைப்படத்துக்காக அனிருத்தின் செயல். ரொம்ப கத்தி சொல்லணும், ஆனாலும் சூப்பரான ஒரு பாடல். செல்ஃபி புல்ல திரைப்பட பாட்டு வருது கத்தி திரைப்படத்துக்காக. ஓகே, நானே கொஞ்சம் கிளம்பிட்டேன். ஓகே, இப்ப பாட்டு கேட்கலாம், நிறைய பேசுவேன்.

0: நேரம் 6:47.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
2: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமம் சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: உலகம் பாடலை தொடர்ந்து வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கலாம்.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: முதலாவது காலாண்டில் 8 பில்லியன் கடனை செலுத்திய அரசாங்கம். மீகொட விபத்தின் வாகன உரிமையாளர் 16 திகதி வரை விளக்கம் அறியும். கொரோனா வங்கிக் கொள்கை தோல்வி தொடர்பில் வங்கிக் கொள்ளை தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்திய முன்னாள் ஊடகச் செயலாளர் கைது. சஹாரா பாலைவனத்தில் பலியான 49 உயிர்கள். டயமண்ட் லீக் மெய்வல்லுநர் போட்டிகளில் புதிய சாதனை படைத்த உமேஷ் தரங்கக்கு பாராட்டு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்த மெஃபம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் 8 பில்லியனுக்கும் அதிகமான கடன் பொறுப்பை வெற்றிகரமாக செலுத்தியுள்ளதாக அரச கடன் முகாமைத்துவ அலுவலகத்தின் புதிய தரவுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உரிய நிதி முகாமைத்துவத்தின் ஊடாக தேசிய உற்பத்தியின் 105% காணப்பட்ட கடன் சுமை 95% குறைவடைந்துள்ளது. நாட்டின் கடன் ஸ்திரத்தன்மை தொடர்பில் சர்வதேசத்தில் சுட்டிக்காட்டத்தக்க அளவு நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட்டுள்ளமையினால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்தக்கூடிய இயலுமை இலங்கையிடம் காணப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் மத்திய அரசாங்கத்தின் மொத்த கடன் தொகை மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு பொறுப்புகளை முறையாக நிர்வகிப்பதற்கு அரச கடன் முகாமைத்துவ அலுவலகம் செயற்பட்டுள்ளமையே அதற்கு பிரதான காரணமாகும். இலங்கை பெற்றுக்கொண்டுள்ள IMF நீடிக்கப்பட்ட கடன் வசதி அடுத்த வருடத்தில் நிறைவடையவுள்ளது. கடன் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதே கடன்களை பெற்றுக்கொள்ளும் உள்நாட்டு வெளிநாட்டு கடன்களை ஊழல் மோசடியின்றி நாட்டின் அபிவிருத்திக்கும்

நிலையாக முன்னோக்கி வேகமாக பயணிப்பதையே வெளிப்படுத்துகின்றது. மேகுட பிரதேசத்தில் தானசாலையில் வரிசையில் நின்று கொண்டிருந்த நபர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான கெப்ரக வாகனத்தின் உரிமையாளரும் மற்றும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 16 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 31 தேதி தானசாலை ஒன்றில் வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கெப்ரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் 6 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 7 பேர் பலத்த காயமடைந்தனர். உரிய கெப்ரக வாகனத்தை செலுத்திய சாரதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 16 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விபத்தின் போது குறித்த வாகனத்தில் மேலும் 3 பேர் பயணித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த மூவரும் விபத்தின் பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய பொதுமக்களின் ஒத்துழைப்பை கோருவதாக போலீசார் நேற்றைய தினம் அறிவித்தனர். கெப்ராக வாகனத்தின் உரிமையாளரும் மற்றும் ஒரு நபரும் மீகோட போலீஸ் நிலையத்தில் இன்று காலை சட்டத்தரணி ஊடாக சரணடைந்தனர். அதன் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஹோமாகம பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 16 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பிரதேசத்தில் வங்கியொன்றிலிருந்து பணத்தை உபகிளைக்கு எடுத்துச் சென்ற சந்தர்ப்பத்தில் 3,50,00,000 ரூபாய் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிதி கொள்ளை தொடர்பில் ஹொரண போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாக மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் அங்குருவா தோட்ட நகர சபை விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் குறித்த குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய குறித்த வங்கியின் பாதுகாப்பு அதிகாரிக்கு கொள்ளையிட்ட பணத்தில் 17,40,000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவரும் மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கொரோனா மற்றும் புலத் சிங்கள பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் ஊடகச் செயலாளர் ஒருவர் நிதி குற்ற விசாரணை பிரிவின் ஊடாக கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அரச நிர்மாண பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் பயன்பாட்டுக்காக வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட வாகனத்தை ஊடக செயல்பாட்டுக்காக பயன்படுத்தியதாக மோசடி இடம்பெற்றுள்ளது. பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளில் குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 52 வயதான குறித்த சந்தேக நபர் கொழும்பு 2 பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சேவைகள் மற்றும் பொது வசதிகள் அமைச்சின் ஊடாக ஊடகச் செயலாளராகவும் இவர் செயல்பட்ட போது குறித்த அரச சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கை பட்டய ஊடக தொழில்துறை நிறுவனத்தை ஸ்தாபிப்பது தொடர்பிலான சட்ட வரைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் ஊடாக இலங்கை ஊடகவியலாளர்களின் தொழில்துறை நிலை மற்றும் கௌரவத்தை மேம்படுத்துவதற்காக உத்தியோகபூர்வ தொழில்துறை நிறுவனம் சட்ட ரீதியாக ஸ்தாபிக்கப்படவுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள சட்ட வரைவின் ஊடாக உரிய நிறுவனம் சபையாக ஸ்தாபிக்கப்படவுள்ளதாக ஊடக தொழில்துறையின் உறுப்பினர்களை ஒழுங்குபடுத்துதல், பயிற்சி வேலை திட்டங்களை முன்னெடுத்தல், பரீட்சைகளை நடாத்துதல் மற்றும் தொழில்துறை தரத்தை மேம்படுத்துவதற்காக முழு அதிகாரம் குறித்த நிறுவனத்திற்கு காணப்படும். குறித்த சட்ட வரைவுக்கு அமைய முன்மொழியப்பட்டுள்ள நிறுவனத்தின் பிரதான நோக்கம் தகமையுடைய ஊடக தொழில்துறையினரை இணைத்துக் கொள்வதாகும். அவர்களின் திறன்களை மேம்படுத்தி பயிற்சி அளித்து ஊக்குவிக்கவும் ஊடகத்துறை தொடர்பில் ஆய்வுகளை முன்னெடுத்து விசேட ஒழுக்கவியல் கட்டமைப்பின் ஊடாக தொழில்துறை ஒழுக்கத்தை பேணுதல் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு ஊடக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் காணப்படுகின்றன. நிறுவன ரிவாக நிர்வாக செயல்பாடுகள் ஊடாகவும் ஊடகத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள மற்றும் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் அடங்கிய நிர்வாக சபை ஊடாக இது இயக்கப்படும். ஊடகவியலாளர்கள், செய்தி ஆசிரியர்கள், வெளியீட்டாளர்கள், ஒளி ஒலிபரப்பாளர்கள், செய்தி வழங்குநர்கள், ஊடக நிறுவன உரிமையாளர்கள், ஊடக முகாமையாளர்கள், கேமரா புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் குறித்த புதிய தொழில்நுட்ப ஒழுங்குபடுத்தல் வியூகத்திற்குள் உள்ளடக்கப்படவுள்ளனர். நிலையான நிர்வாக சபையை தாவிக்கும் வரை நிறுவனத்தின் ஆரம்ப செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக துறைசார் அமைச்சரினால் நியமிக்கப்படும் இடைக்கால நிர்வாகக் குழுவினால் அது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். இலங்கைக்கான பிரான்ஸ் அபிவிருத்தி முகவர் நிறுவனத்தின் 20 ஆண்டு நிறைவு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இடம்பெற்றது. இலங்கைக்கான பிரான்ஸ் அபிவிருத்தி முகவர் நிறுவனத்தின் முன்னுரிமை தொடர்பாக அதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. நீர் விநியோகம், சுகாதாரம், நகர அபிவிருத்தி

0: சக்தி, பசுமை எரிசக்தி மற்றும் காலநிலை சீர்கேட்டுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக AFT நிறுவனம் இலங்கைக்கு வழங்கும் பங்களிப்பை அதன்போது அமைச்சர் பாராட்டினார். நிலையான அபிவிருத்தி, வியாபாரம், முதலீடு, காலநிலை செயற்பாடுகள், டிஜிட்டல் மயப்படுத்தல் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய சங்கத்துடன் எதிர்காலத்தில் மிக நெருக்கமாக செயல்படுவதற்கு இலங்கை எதிர்பார்ப்பதாக குறித்த ஆண்டு நிறைவு நிகழ்வின் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு, ஐரோப்பிய சங்கத்திற்கு மற்றும் பிரான்ஸ் அபிவிருத்தி முகவர் நிறுவனத்தின் முகாமைத்துவத்திற்கு இலங்கை சார்பில் வழங்கும் ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவாக அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் காற்றின் வேகம் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுரலியா ஆகிய மாவட்டங்களின் இரு சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தின் ஓரளவு மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு காங்கேசந்துறை வரையும் மற்றும் கட்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். அத்துடன் கடற்பகுதிகளில் அலையின் தாக்கம் காணப்படும் எனவும் 2.5 மீட்டர் வரை அலை உயரக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாடசாலைகளில் கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகளை டிஜிட்டல் உபகரணங்களின் வலுவூட்டல் செயல்பாடு, மாணவ பாதுகாப்பு வரையறை மற்றும் கொள்கைகளின் அடிப்படையான விசேட வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். குருநாகல் இப்பகமுவ கிரிபமுன வித்தியாலயத்தில் இடம்பெற்ற கல்வி கட்டமைப்பை டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் 2ஆம் நிலை பாடசாலைகளுக்காக ஸ்மார்ட் போர்ட்களை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். கல்வி அமைச்சின் ஒழுங்குபடுத்தலில் பிரதமர் செயலகத்தின் டிஜிட்டல் படையணியின் வழிகாட்டலின் கீழ் நாடு முழுவதும் உள்ள ஸ்மார்ட் போர்டு இல்லாத பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு குறித்த பாடசாலைகளுக்கு அவற்றை பெற்றுக் கொடுக்கும் வகையில் குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஊடாக 1.6 பில்லியன் ரூபாய் அதற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் கீழ் 2,890 பாடசாலைகளில் குறித்த வேலை திட்டத்தின் ஊடாக ஸ்மார்ட் போர்டு வழங்கப்படவுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: நைஜர் ராஜ்யத்தின் வடமேற்கு சஹாரா பாலைவன பிரதேசத்தில் பயணிகளை ஏற்றிச் சென்ற லொரியொன்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டமையினால் அங்கு 49 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் மாலி ராஜ்யத்தில் இடம்பெற்ற இஸ்லாமிய மத அனுஷ்டானங்களில் பங்கேற்று மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்த நைஜர் பிரஜைகள் என தெரிய வந்துள்ளது. மாலி மற்றும் அல்ஜீரிய எல்லையிலுள்ள அசமாக்கா நகரிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் பாலைவன பகுதியிலேயே குறித்த லொரி தொழில்நுட்ப கோளாறினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லொரியின் சாரதி பயணிகளின் ஒத்துழைப்புடன் வாகனத்தை திருத்துவதற்கு முற்பட்ட போதும் அது பலனளிக்கவில்லை. நீர், உணவு மற்றும் நிழலின்மை காரணமாக பாலைவனத்தின் கடும் வெப்பத்தினால் அவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 2 பேர் மாத்திரம் உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த இருவரும் சுமார் 50 கிலோமீட்டருக்கும் தூரம் நடந்து சென்று நீரூற்றொன்றை கண்டுபிடித்துள்ளனர். அதன் பின்னர் அசமாக்கா நகரை சென்றடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் பாதுகாப்பு தரப்பினர் லொரியில் சிக்கொண்டிருந்த தரப்பினர் இருந்த இடத்திற்கு சென்றுள்ளனர். 49 பெண்களின் சடலங்களே மீட்கப்பட்டதாகவும் சுகாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு குறித்த சடலங்கள் அதே பகுதியில் ஒரே இடத்தில் புதைக்கப்பட்டுள்ளன. எனினும் குறித்த மீட்பு நடவடிக்கையின் போது 3 நாட்களாக வாகனம் ஒன்றின் பேட்டரி கோளாறு காரணமாக அதனை அண்மித்த பகுதியில் சிக்கொண்டிருந்த 60-க்கும் அதிகமான பயணிகள் மற்றொரு லொரியிலிருந்து மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உலகம் முழுவதும் மிக பிரபல்யமான நடிகர் ஆந்தனி ஹேட் காலமானார். பிரித்தானியாவின் மேலின் தொலைக்காட்சி நாடகத்தின் ஆர்தர் இளவரசரின் தந்தையின் கதாபாத்திரத்தில் நடித்த அவர் தனது 72வது வயதில் காலமானார். மேலதிகமாக உலகம் முழுவதும் பிரபலமான பல தொலைக்காட்சி தொடர்களில் தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்தியுள்ளார். சில காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் நியூமோனியா காய்ச்சல் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: இத்தாலியில் இடம்பெற்ற டயமண்ட் லீக் மெய்வல்லுநர் போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் புதிய சாதனை படைத்து தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொண்ட இலங்கையின் ரமேஷ் தரங்க முழு உலகமும் அவதானம் செலுத்தியுள்ளது. ரமேஷ் தரங்க மீது அவதானம் செலுத்தியுள்ள உலகம் தற்போது அவரை பாராட்டி வருகின்றன. ரமேஷ் தரங்க சிறு வயது முதலே ஈட்டி எறிதலில் அதிக ஆர்வம் கொண்டிருந்ததாக அவரது பெற்றோர் குறிப்பிடுகின்றனர். ரமேஷ் தரங்க குறித்து முழு உலகமும் அவதானம் செலுத்துவதற்கு காரணம் இத்தாலியில் இடம்பெற்ற டயமண்ட் லீக் போட்டிகளில் 92.6 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார். இந்நிலையில் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள ஆசிய மற்றும் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி கொண்டு ஒலிம்பிக் பதக்கத்தை எமது நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பார் என்பதே முழு இலங்கையர்களின் எதிர்பார்ப்பாகும்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: முதலாவது காலாண்டில் 8 பில்லியன் கடனை செலுத்திய அரசாங்கம். மீகுட விபத்தின் வாகன உரிமையாளர் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில். கொரோனா வங்கி கொள்ளை தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது. அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்திய முன்னாள் ஊடகச் செயலாளர் கைது. சஹாரா பாலைவனத்தில் பலியான 49 உயிர்கள். டயமண்ட் லீக் மெய்வல்லுநர் போட்டிகளில் புதிய சாதனை படைத்த ரமேஷ் தரங்க தாயகத்திற்கு. இத்துடன் வசந்த மிஃபம் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த மிஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி உள்ளத்தர் சபையின் சீட்டிலிப்பு முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக அத கோட்டிபதி 3009வது சீட்டிலிப்பு வாரத்திற்கான சீட்டிலிப்பு முடிவுகள். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 6, 9, 38, 70. மீண்டும் ஒருவரை, ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 6, 9, 38, 70. நேற்றைய தினம் 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 83,19,840 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,66,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து 4,895வது ராசி அதிர்ஷ்டம் சீட்டிலிப்பு முடிவுகளை பார்க்கலாம். ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 7, 27, 28, 34. மீண்டும் ஒரு முறை, ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 7, 27, 28, 34. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 1,74,73,240 ரூபாயும், அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 43,00,000 ரூபாயும் வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் 3,183வது வெற்றி வாரத்திற்கான சூப்பர் போல் வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 25, 28, 52, 72. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 25, 28, 52, 72. அடுத்ததாக 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 3, 2, 4, 4, 3. மீண்டும் ஒரு முறை, 25,000 ரூபாய்க்கான விசேட பரிசுக்கான விசேட இலக்கங்களாக 3, 2, 4, 4, 3. 20,00,000 ரூபாய் பரிசல்கள் 1 மற்றும் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 7 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 96,57,320 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த சூப்பர் பரிசாக 13,15,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட சனிதாளத்திற்கான 5,344வது சனிதா சீட்டிலிப்புக்கான சீட்டிலிப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 12, 20, 45, 73. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 12, 20, 45, 73. 50,000 பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 8, 0, 3, 2, 0. மீண்டும் ஒரு முறை, 50,000 பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 8, 0, 3, 2, 0. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 76,02,880 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த சூப்பர் பரிசாக 5,35,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத்த 9,17வது சீட்டிலிப்பு வாரமான சுப்பிரி தன சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 8, 0, 1, 4, 9, 4. நேற்றைய தினம் மொத்தமாக 42,64,720 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த பரிசாக 2,06,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட ஜய சம்பத்த 391வது சீட்டில் வாரம் ஜய சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 1, 4, 9, 4. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 1, 50,000 பரிசு 26 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 62,37,520 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட சசிரி லொத்தருக்கான 1013வது சீட்டில் வாரத்தமான சசிரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்கள் 5, 23, 35. மீண்டும் அந்த முடிவுகள் 5, 23, 35. மொத்தமாக 37,31,960 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட கப்புருக்கலுத்தர் 2,359வது சீட்டிலிப்பு வாரம் கப்புருக்கலுத்தருக்கான முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்கள் 39, 56, 63, 70. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்கள் 39, 56, 63, 70. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்கள் 39, 56, 63, 70. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 1,34,19,560 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த சூப்பர் பரிசாக 28,49,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கின்றன. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: அது உண்மைதான். வாழ்க்கை போனா திரும்ப வராது. நீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும். அதுக்காக நம்ம வந்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இருக்கணும், பாட்டு கேட்கணும். அப்ப நீங்க வசந்தமேப்பந்து விடுமுறை கொண்டாட்டம் கேட்கணும். ஓகே, வளமையான தொலைபேசி இலக்கங்கள் அழைப்பேற்படுத்துங்க. பேஸ்புக் ஊடாக இணைந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்கலாம். எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அப்படியே ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. நான் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். இவங்க கூட பேசுறதுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து லோசா வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா சொல்லணும். சாப்பாடு நைட் சாப்பாடு
1: என்னாச்சு?
0: என்ன சாப்பாடு ட்ரை பண்ணீங்க? புட்டு, அதோட சேர்த்து கறி. ஒரு நாலு கறி இருக்குமா? சரி, ஓகே. புட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: சரி, ஓகே. நல்லா சாப்பிடுங்க.
1: என்ன? நல்லா சாப்பிடுவேன்.
0: சரி, ஓகே, சூப்பர். சோ பாடலாம் பிடிச்சிருக்கா?
1: பாடலாம் பிடிச்சிருக்கு.
0: சரி, ஓகே. அடுத்த ஒரு நல்ல பாட்டு கேட்கலாமா?
1: கேட்கலாங்க.
0: சொல்லுங்க பேரு.
1: வசந்தங்க மேனேஜருக்காவண்டியும்.
0: ஓகே, பாடல்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாவை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: என்ன வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
2: ஏன்
1: முன்னுக்கு வரணுமே நானா?
2: சரி,
1: அதுக்காக 100 ரூபா 50 ரூபா உண்டியல போட்டு போட்டு போட்டு போட்டு வரக்கல கடைசி நேரத்துல ஏதாவது கரண்பில் தண்ணி புள்ளி பிரச்சனை வந்து உண்டியலோட இருந்து சல்லி காலி.
2: சரி பரவாயில்ல, அந்த பிரச்சனை இருந்து சூழ் ஆயிட்டு தானே?
1: இல்லையே நானா, அதுக்கு இல்லையே நானா, ஒண்ணுமே இல்ல. அதுக்கு என்ன செய்யணும் நானா?
2: அபிலாஷன், உண்டியல்ல சேர்த்து சரியே வராது. இதுக்கு என்ன செய்ய வேணும் சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா.
1: எங்க
2: அங்க வந்தேன்னாதான் உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
3: இவர் குரல் ஓர் மருந்து.
4: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமம் சேர்ந்து பாடணும். அந்த படம்

0: இப்பொழுது முதல் லங்கா ஹோப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நம்பிக்கையின் நேரம். சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:4-5. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையை நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பா இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களேன்?
1: சரி, இந்தா தாத்தா போன். இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-4562-621 அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி

0: கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குறுநாடகம்.
1: இன்னொரு நாள் விடிஞ்சிருச்சு, சீக்கிரமா ஆபீஸ் போகணும், நிறைய உழைக்க வேண்டியிருக்கு. நான் என்னோட விளிம்புக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் எனக்கு வாங்கிடலாம்.
2: ராஜேஷ், சபாஷ், நீ இப்படி யோசிக்கிறதுனால தான் நீ நாளுக்கு நாள் பெரியவனா வளர்ந்துட்டே வர்ற. பணம், அதுதான் முக்கியம். வேற எதுவுமே உன்னோட கவனத்துல இருக்கக்கூடாது.
1: உண்மைதான், என் மனசாட்சி எப்பவும் பணத்திலேயே குறைக்கோளா இருக்கிறதால தான் என்னால ஜெயிக்கக்கூடியதா இருக்கு.
2: ஆமா, இந்த நெருப்ப உன்னை விட்டு அணைய விட்டுறாத. எப்பவும் உனக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்கணும். பணம், பணம், பணம், இந்த சத்தம் உன் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கணும். வீடு, கார், ஆஸ்தி, இப்படி நிறைய உன்னை சுத்தி அப்படியே உன்னை மலை மாதிரி குவிஞ்சிருக்கணும். மக்கள் உன்கிட்ட வந்து கையேந்தி நிக்கிற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டணும்.
1: ஆமா, இங்க உள்ள மனுஷங்களோ வேற எந்த காரியமும் பணத்தை விட பெருசில்ல.
3: சுந்தர்லிங்கம் சார், சார் உள்ள வாங்க சார், உட்காருங்க சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்?
4: சாரி, உங்களுக்கு டீ போட்டு கொடுக்க கூட வீட்டில் சர்வன் கொஞ்சம் சுகம் இல்லை.
5: இல்லை, வந்து நான் உன்ட்ட எப்படி, எனக்கு ஒரு உதவி ஒன்று தேவையாக இருக்கு, அதான் உன்ட்ட வந்தேன்.
4: தயங்காமல் சொல்லுங்க சார், அது என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்.
5: இல்லை, மகனை வந்து வெளிநாட்டுக்கு அவசரமாக ஸ்டடிஸுக்கு அனுப்ப வேண்டியா இருக்கு. ஒரு 25,000 ரூபா ஷார்ட்டாக இருக்கு தம்பி, அது உங்கள்கிட்ட கேட்கலாம்னு தான் வந்தேன் நான்.
4: ஐயோ சார், நீங்கள் திடீர்னு கேட்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என்னோட கையிலிருந்து காசெல்லாம் ஒரு முக்கியமான தேவைக்கு செலவு பண்ணிட்டேன். இப்போ கூட நான் என்னோட ஒரு தேவைக்காக யார்கிட்ட பணம் கேட்கலான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு ஒரே தர்ம சங்கடமாக இருக்கு. உங்களுக்கு எப்படி, இப்போ என்ன செய்யறது?
5: இல்லைப்பா, பரவாயில்ல, நீ வரி பண்ணிக்கலாம், நான் வேறு யார்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஓகே.
4: சரி சார், காணுமா போயிட்டு வாங்க. எங்கரன் தான் வாராங்களோ, நாங்க காசு வச்சிருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்?
2: அதான், நீ சரியான வேலை பண்ண. இப்படிதான் மத்தவங்க மேல பாவப்பட்டு இறக்கப்பட்டு உதவி செய்ய போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு எதையாவது பண்ணினா கடைசியில் நீயும் ரோட்டுக்கு தான் வர வேண்டி வரும். நீ சம்பாதிக்கிற பணம் அது உன்னோட பணம், அது உனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ தான் அதுக்கு ராஜா. நீ அந்த பணத்தை வச்சு இந்த உலகத்தையே ஆளலாம்.
1: அது உண்மைதான். சரி, ஆபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்பி.

நான் சேர்த்து வச்ச என்னோட பணம், என்னோட சொத்து, என்னோட அந்தஸ்து எல்லாம் யாருக்கு போகுது? என் காரை யாரு கொண்டு போவா? என் வீட்டை யார் அனுபவிக்க போறது?

உங்களுக்கான இந்த வார கேள்வி, யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தார்கள்? மீண்டும் அந்த கேள்வி, யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722 456 621, 0722 456 621. நல்லது நேரலித்துடன் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. தவிர நிரம்பும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் செப்ப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசிலக்கம் 0312 390 414, எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722 456 621, ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

0: ஓகே, சிவா மனசுல சக்தி திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் இறுதி மனத்தியாலத்தோடு கிடைந்திருக்கிறோம். சூப்பரான பாடல்கள் இந்த மனத்தியாலத்து வர காத்துட்டு இருக்கிறது. சோபாலமையான தொலைபேசி இலக்கங்கள் அழைப்பிற்படுத்துங்க. அதே போல பேஸ்புக் ஊடாக இணைந்து கொள்ளலாம். இரவு பொழுதை இன்னும் சூப்பராக்குறதுக்கு என்ஜாய் பண்ணி நீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவங்க வசந்தத்தோடு விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரி, ஃபர்ஸ்ட் இப்ப இங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, பொத்துவில இருந்து. ஹலோ, அடிக்கடி அது அப்படித்தான். இனி என்ன செய்யற, பசி வந்துடுச்சு தானே, அதனால பத்தும் மறந்து போயிடுச்சு. ஓகே, லைட்டா இப்பதான் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, இனி கொஞ்சம் அப்படிதான். சரியா, அப்படியா? இது ஏசிட்டீங்களா இல்ல புகழ்றீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சு சொல்றீங்களா?
1: நினைவுபடுத்தப்படாது.
0: அங்கிருந்து நீங்க அனுப்பி வச்சா பரவாயில்ல, சாப்பிடலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு நாளைக்கு வரலாம் பத்திரம் கச்சா
0: பாடல்
1: கண்டிப்பா.
0: குசி திரைப்படத்துக்காக வருகிறது பாடல், நல்ல பாடல் ஒன்று கேளுங்க.

0: கலைச்செல்வன் வந்திருக்கிறாரு. ஹலோ, வணக்கம். புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்க எங்க குடும்பத்துல, நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை அன்பா நாங்க வர வைக்கிறோம். இது மட்டும் ஊர்ல எப்படி இருக்கு?
1: ஊர்ல கொஞ்சம்
0: இப்பயே மழையா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்க கூட பேசுறதுல எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டு கேக்கலாம், யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: என்ன மகள் குலசிங்களையில இருக்க மகள் அஸ்மிதா,
0: வணக்கம் சொல்லி நிறைய எக்கச்சக்கமான எங்களோட சொந்த பந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. எல்லோருடைய மனிதர்கள் எல்லாம் இனிய இரவு வணக்கம். அன்பறிவிப்பாளர் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டா சிங்கமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் நமுதா வந்திருக்கிறாரு. ஓகே, நண்பான இரவு வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். கந்தலாலேருந்து ரிஸ்மிலா ஜெய்சர் வந்து சொல்ல இருக்கிறாரு. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், அன்பான இரவு வணக்கம் சொல்லி எல்லோருக்காகவும் பாடல் கேட்டிருக்கிறாரு. ஹாய் ஜியா சிஸ்டர், சாப்பிட்டீங்களா? இல்லையே, இனிதான் சாப்பிடணும். வணக்கம் ப்ரோக்ராம் சூப்பர். பிரசன்னா பசறையிலிருந்து கஜின் சொல்ல இருக்கிறாரு. அன்பான இரவு வணக்கம் படித்திடலிருந்து கமலாசன் வந்திருக்கிறாரு. பெரிய நீலாவணி கிருஷ்ணா, வாய் ஜி ஆர் வணக்கம் சொல்லி வந்திருக்கிறாங்க. நிர்மலா பானா வந்திருக்கிறாங்க, ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, நன்றி. அதே போல கருப்பைய கலைச்செல்வன் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகவந்தலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதாக சொல்ல இருக்கிறாரு. இதே போன்று இரவு வணக்கம் சொல்லி அறிமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாரு. கொழும்பு 5 ஸ்டீவன் ரயில நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லிருக்கிறாரு. வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறாரு. இரவு வணக்கம் சொல்லி விடுமுறை கொண்டாட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற மாரியம் தேதி ரத்னம் வந்திருக்கிறாரு. அக்ரிபெரி பாப் டெய்லர் நிசார், அன்பான வணக்கம் சொல்லிருக்கிறாரு. கொழும்பு 15 போதரை தரிசி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் அக்கா, நிகழ்ச்சி சூப்பர். எங்களை இணைத்து நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. கட்டாயம் உங்களுக்கு இல்லாத பாடலா. வடவிலையில வணக்கம் ஜென் ஜென் சென்ட் ஜான் டெய்லரி மனோஜ் வந்திருக்கிறாரு. பார்க்கல வசந்தமே ரொம்ப சத்தமா ஒழித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் அன்பான மாலை வணக்கம், இப்படி கந்தையிலிருந்து நான் முயற்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அபிராணிக்காகவும் நல்ல பாடல் தாங்க தக்ஷிகாவுக்காகவும் சொல்லிருக்கிறாங்க. இந்த கல அரசு வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிறதாக சொல்லிருக்கிறாரு. இருந்து எல்ஜின் ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கிறாரு. இதே போன்று நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இருந்து எல்லாம் அடுத்தடுத்து பாடலோட இப்போ நாங்க பாட்டு கேட்டுட்டு வரைக்கலாம். இந்த பாடி பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னா மேகம் கருக்காதா. அந்த பாடல் வரிகளில் வருகிற நல்ல காதல் பாடல், மழைக்கான பாடல் இல்ல. ஓகே, எல்லாரும் ஏசிடக்கூடாது. திருச்சிட்டம்லாம் திரைப்படத்துக்காக அனிலு திருச்சி வருகிறது பாடல்.

இவ்வளவு அழகான காதல் பாடல் அவன் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜிஆர். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்பொழுது 8:30 நிமிடம்.

0: கண்களுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம். அந்த படம்

சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. இலங்கையின் 9 மாகாணங்களில்

0: கிடைக்கும்
1: கல்யாணம்
0: சரி ஓகே பாட்டு கேக்கலாம் நல்ல பாட்டு இருக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க
1: எனக்கு குடும்ப அனைவருக்கும் வசந்தே பொங்கட்டு அனைவருக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் உங்களுக்கும் அங்கப்ப மக்கா
0: ஓகே நம்ம நன்றி விடுமுறை கொண்டாட்டம் வருகிறது பாடல் இது பாண்டிய நாடு திரைப்படத்துக்காக டி இமானின் செய்யலாம்.

0: என்ன பாட்டுன்னு தீனா திரைப்படத்துக்காக இவனுடைய இசையில் காதல் வந்தாலே பொய்யா ஹரிச்சந்திரன் கூட பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அழகான வரிகள் அந்த பாடல் ஒலி தோய்ந்தது. நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது 8:46.
1: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம்.

0: என்ன
1: வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
0: ஏன்
1: என்ன
0: செய்ய ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா,
1: எங்க
0: அங்க வந்தேன்னாதான் உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்தும் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளை தருவதற்காக உங்களுடன் என்றும் இணைந்திருப்பார் சங்கர். ஓகே, என்னால் அமைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க.

நன்றி ஜிஆர். வணக்கம் நேர்களே, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேர்களை போது முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போ சரியாக 9 மணி.

0: வீரா திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியின் குரலில், இளையராஜாவின் இசை மற்றும் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் கொஞ்சி கொஞ்சி அலைகளோட. ஆஹா, என்ன ஒரு பாடல் இல்லையா! இந்த பாடல் கேட்கும் போது எல்லாமே எஸ்பிபி தான் பாடியிருப்பார், ஆனால் நம் கண் முன்னாடி சூப்பர் ஸ்டார் அவருங்க தான் வந்து போவாங்க. காரணம், பாடுவது எஸ்பிபியா சூப்பர் ஸ்டாரானு தெரியாத அளவுக்கு இதனோட ஒளிப்பதிவு இருக்கும். காரணம், ரெண்டாவது, எஸ்பிபி யாருக்கு பாட்டு பாடினாலுமே தான் பாடுற மாதிரியே தானே இருக்கும் இல்லையா? ஸோ அதான் காரணம். ஸோ பாடும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நீங்களும் வளர்ப்பின் ஏற்படுத்தி என்னோட கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம். உங்களது விருப்பத் தெரிவுகளை கூட என்னிடம் கேட்டு பெறலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-772-0001 அல்லது 0112-772-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லையா, ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கோம் பாடும் நிலாவுக்காக. அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் உங்களோட விருப்பங்களையும், ஏன் உங்களுக்கு பாடும் நிலா மிக பிடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பதிவிடுங்க. இப்போது அழைப்பில் வந்திருக்கும் முதலாவது நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் செல்வனார் மோஹித்.
0: மோஹித், எப்படி இருக்கீங்க? நானும் சுகமா இருக்கிறேன் மோஹித். அப்புறம் இந்த இரவு எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த இரவு உங்கள் தூக்கங்களை இல்லாமல் பண்ண போறேன்
1: நானு.
0: சரி மோஹித், யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க முதலாவது பாடல்ல அடுத்த பாடலுக்கு? அவரை தொடர்ந்து நம்மோட இன்னும் ஒருவர். வணக்கம். வணக்கம். யார் இது?
2: உமாச்சந்திரன்.
0: உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நலமா இருக்கும். நானும்
2: நலமா
0: இருக்கிறேன்.

0: தொடர்ச்சியா கேட்டுருவீங்களா? 9 மணி ஆனாலே உங்களுக்கு பாடும் விலங்குல
1: பாடல் கொடுக்க முடியாது.
0: என்ன பாடல்? அத்திந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதே நிந்தோம். சந்திரமுகி படத்துல இருந்தா? ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? அதனால பிடிக்கும் இல்லையா? சரி, கேட்டுட்டே இருங்க, உங்களுக்காக அந்த பாடல் தரேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? சரி, அனைவரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. சரி, நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்ன ஃபேஸ்புக்கினோடாகவும் என்னை இணைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளலாம். என்னோட தொடர்ந்து பேசலாம். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் பாடும் நிலா, எஸ்பிபியின் குரலில்.

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: பாடும் நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு சில பாடல்கள் மட்டும் எத்தனை முறை கேட்டாலும் அந்த பாடல் மீண்டும் ஒரு முறை கேட்கணும் அப்படிங்கிற ஆசையை நமக்கு தூண்டும். அந்த மாதிரி எஸ்பிபி பாடின எல்லா பாடல்களுமே அந்த வரிசையில் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் எல்லாம் நேற்று கேட்டிருப்போம், முந்தா நாள் கேட்டிருப்போம், காலையில் கூட கேட்டிருப்போம், ஆனால் திரும்பவும் ஒருக்கா கேட்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரியான பாடல்கள். அதற்கான காரணம் அந்த இசையா அல்லது அந்த இசையும் விஞ்சி நிற்கும் எஸ்பிபியின் குரலா அப்படிங்கிறது தான் ஒரு புரியாத புதிர். இணைந்து கொண்டு பேசலாம். அலையுங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, அங்கே பாடும் நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவில் உங்களோட விருப்பங்கள், உங்களோட விருப்ப தெரிவுகள், உங்களோட கருத்துக்கள், உங்களோட விமர்சனங்கள் இவை எல்லாத்தையுமே வந்து பதிவிடுங்க. வாசிக்கிறதுக்கும் சேர்த்துக்கொள்வதற்கும் நானும் ஆர்வமாக இருக்கிறேன். இப்போது அழைப்பில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் பிரதர்.
0: வணக்கம். யார் இது?
1: ஓம்பூரில் கலைச்செல்வன்.
0: கலைச்செல்வன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். எப்படி இருக்கீங்கன்னு
1: கேட்டேன்.
0: எங்க
1: இருக்கீங்கன்னு
0: சொல்லட்டும். சரி, கலைச்செல்வன், எத்தனை கலைகளுக்கு நீங்க சொந்தக்காரர்? சரி விடுங்க, அடுத்ததா ஒரு பாடல் இருக்கு எஸ்பிபியோட. உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் எஸ்பிபி அவர்களோட?
1: எனக்கு எஸ்பிபி பாடல்கள் பிடிக்கும். நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க ஒரு பாடலை போடுங்க, கேட்கிறேன்.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எனது மகள்கள் அஸ்மிதா, வைஃப், சகோதர சகோதரிகள், வசந்த சொந்தங்கள், அத்தனை பேருக்குங்க.
0: சரி, அனைவரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. சரி, அவரை தொடர்ந்து நம்மோடு வந்திருக்கவங்க யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம். வசந்த நிலா மூலம் மாத்தலை சிவமூர்த்தி.
0: மாத்தலை சிவமூர்த்தி, இது வசந்த நிலா இல்ல, பாடும் நிலா. எப்படி இருக்கீங்க?
1: பாடும் நிலா, சாரி. எப்படி, நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன். மாத்தலை எப்படி இருக்கின்ற தினம்?
1: மாத்தல இன்னைக்கு மலை மந்தாரமா தான் இருக்குது.
0: மப்பு மந்தாரமா தான் இருக்கு இல்லையா?
1: ஓ, எல்லா இலக்கிய புறா அதே மாதிரி தான் இருக்கு.
0: சில நேரங்கள்ல மாத்தலை சிவமூர்த்தி
1: அடுத்ததாகவும்
0: ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: எங்கள் வெள்ளவத்தை அகஸ்திகா, யதுசிகா, அனுஸ்வான், திலகவதி, அதே போல் நடராஜா, இந்திராணி, அதே போல் குவைத்தில இருக்கும் வசந்தி அவங்களுக்கும், ஜனா நித்யா எல்லோருக்கும் கேட்கும். வசந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு நல்ல பாடல் அது.
0: சரி, அனைவரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி,
1: நன்றி. பாய் பாய்.
0: பாய் பாய். சரி, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலும் மிக முக்கியமான ஒரு பாடல். ஏன்னா எப்படி ரஜினி, கமல், மோகன் அவர்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எஸ்பிபி அவர்களோட குரல் கனக்கச்சிதமா பொருந்திருக்குமோ, அந்த மாதிரி அடுத்த தலைமுறை நடிகர்கள் ஒருவருக்கும் மிக கச்சிதமாய் பொருந்திருக்கும். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள். பரத்வாஜின் இசையில் காதல் மன்னன் திரைப்படத்தில் எஸ்பிபியின் குரலில் உன்னை பார்த்த பின்பு நான் ஆக இல்லையே.

0: என்ன
1: வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
0: ஏன்
1: என்ன செய்ய வேணும்?
0: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா,
1: எங்க
0: அங்க வந்தேன்னாதான் உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
2: விடுமுறை நாளை கலகல பார்க்க, பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க, ஒரே நிகழ்ச்சியில் கேட்க, மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
4: வசந்தம் FM
2: 102.6 102.8.

பாடும் நிலா கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். தொடர்ந்தும் 12 மணி வரை பாடும் நிலா எஸ்பிபி அவர்களின் பாடல்களோடு இணைந்திருக்கிற போகிறோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம். அலைங்கள் 01212 775, 00 அல்லது 01212 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா உடனே டக்குன்னு உங்களோட அலைபேசியை கையிலடுங்க, எடுத்து ஃபேஸ்புக் போயிட்டு அங்கே வசந்தம் எஃப்எம்இன் பேஜுக்கு போங்க. அங்கே பாடும் நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவின் கீழே உங்களோட விருப்பங்களையும் உங்களோட விருப்ப தெரிவுகளையும் பாடி நிலா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் வந்து பதிவிடுங்க. சேர்த்து கொள்வதற்கு நானும் மிக ஆர்வமாக இருக்கிறேன். இப்போது ஃபேஸ்புக் பக்கம் நாம் போவோம். யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு முறை பார்த்துட்டு வரலாம், சரியா? காரணம் வெகு நேரமாக ஆஹா என் பேர் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. முதலாவதாக அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், அன்பான இரவு வணக்கம் அண்ணா. அம்மா தவமணி, தயாலினி, சாருஜன், செங்கலடி ஸ்ரீமுருகன், செங்கலடி குமார், பங்குடாவலி அழகு சுந்தரம் ஐயா, கல்லடி முகத்துவாரம் புவனேந்திரன், அண்ணாவியார், திருக்கோயில் பாலக்குடா தவராசா, திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா, செங்கலடி சசிகலா, சந்திரசேகரம், பரித்துறை ஏராவூர், பருத்தித்துறை ஏராவூர் கந்தையா, சுதர்ஷன் அம்மன்புரம் செங்கலடி மீது, மது, அப்புறம் பருத்தித்துறை அருள்மொழி அக்கா அப்படின்னு யாரெல்லாம் வசந்தத்தின் அபிமான சொந்தங்களோ அவங்க எல்லாரையுமே சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர் புஷ்பராஜ் அவர்களே, நாங்களும் பாடும் நிலாவோடு தான். அவிசாவல்லை, ஃபென்ரித் எஸ்டேட் குமார், தங்கதுரை மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான கிருஷாந்தினி, துஷந்தினி, ருகன்யா, ஹர்ஷினி, கோபிஷான், சுரேஷ்குமார், வைந்தவை ஐயா கண்ணு, எட்டியாந்தொட்டை ஆட்டோ ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு நீண்ட பட்டியல் போட்டிருக்காரு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வசந்தத்தின் அபிமான சொந்தங்கள் தான். அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லியிருக்காரு. சரி, அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆ என்ன அன்பான இரவு நேர வணக்கம், எனக்கு ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி, நான் கண்டது பொய் நாடகம் அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க அருண் ஃப்ரம் வாகரையிலிருந்து. சரியா, அதுக்கப்புறம் ஆய் அன்பான ராப்பொழுது வணக்கங்கள். ஆஹா, இரவு பொழுதுங்கிறத விட இந்த ராப்பொழுது வணக்கங்கள் கேட்கவே நல்லா இருக்கு. வணக்கம் அண்ணா, நான் எட்டியாந்தொட்டை வி ஓ மேகலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடும் நிலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கணவர் சுதா, மகன் ருவனீஷ், அம்மா அப்பா மற்றும் வசந்தம் நேர்களுக்கு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், இதமான இரவு நேர வணக்கம் சங்கர் நண்பா, எஸ்பிபி பாடல் என்றும், எஸ்பிபி பாடல் என்றால் சங்கீத மேகம், தேன் சிந்தும் ராகம், ஆஹா சங்கீத மேகம், அந்த பாடல் என்றாலே அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, சரியா? இப்படியே பாடிக்கிட்டே இருப்பாராம், எப்போ வேணாலும் அந்த பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்பிபி இல்லை அப்படின்னாலும் அந்த பாடல் இன்னும் வந்து அவரை உயிர்ப்பிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனைவி பாமினிக்காகவும் பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொண்டமன்னார் செல்வசந்நிதியிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. 1000 பாடல்களை பாடி கோடான கோடி மனங்களிலே பாடல்கள் மூலம் உன் குரல் விதைத்து விட்டு சென்று விட்டாய் மறைந்து. என்னவோ உன் உடல்தான், ஆனால் உன் பாடல்கள் மூலம் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பாடும் நிலாவே. காலங்கள் கடந்தாலும் உன் உருவம் மறைந்தாலும் உன் வாய் நின்று ஒலித்த ஒலிகள் என்றும் காற்றலையில் பாடல்களாய் இந்த மண்ணுலகம் உள்ளவரை பாடல்களின் மூலம் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி சுதன் சொல்லியிருக்காங்க. சரி, நன்றி. எப்போதும் போல ஒரு கவிதை. அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி, நானும் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைகிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பலாங்குடையிலிருந்து அவனாசி வைஜெயந்தம்மாள் அவங்க வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், இரா ஒரு நாளிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இதமான இரவு நேர வணக்கம், நானும் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அன்பான இரவு வணக்கம் சொந்தங்களே அப்படின்னு சொல்லி லிந்துலையிலேருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. ஸ்ரீதாஸை தொடர்ந்து ரில்வான் ஹர்ஷ் வந்திருக்காரு. ஆயண்ணா, இன்னைக்கு பாடல்கள் எல்லாமே சூப்பர், எஸ்பிபி என்றாலே வேற வைப் ஒன்று அண்ணா. ஆஹா, எனக்கு நந்தா மூவிலிருந்து முன்பணியா பாடல் தாங்களே அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறது வந்து மனைவி கேட்டிருக்காங்க, ஹஸ்பண்ட் ரில்வான்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பஸ்யாலையிலேருந்து வந்திருக்காங்களாம். இன்னும் ஏராளமான சொந்தங்கள் இருக்காங்க, எல்லாரையுமே இணைத்துக் கொள்வதற்கு அவளாக இருக்கிறேன்.
நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம் அல்லது ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அடுத்ததா எஸ்பிபி அவர்கள் இளையராஜாவுக்கான பாடல்களை தொடர்ந்து இந்த ஒரு இசையமைப்பாளர்களுக்கு ஏராளமான பாடல்களை தந்திருக்கிறார். ஒன்று ஏ ஆர் ரகுமான், அந்த வரிசையில் வரார் நம்மளோட வித்யாசாகர் அவர்கள். வித்யாசாகரும் எஸ்பிபியும் இணையும் போது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டுக்கும் மெலடிக்கும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். வித்யாசாகரின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பிபியின் குரலில் இந்த பாடல் கேட்டுங்க, கேட்டு பார்த்துட்டு அழைப்பினை ஏற்படுத்துங்க.

0: பாடும் நிலா கேட்டுக்கொண்டிருக்கும். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கே பாடும் நிலாவுக்காக ஒரு அழகான பதிவு போட்டிருக்கோம். அதற்கு கீழே உங்களோட விருப்பங்களையும் பாடும் நிலா பற்றி நீங்கள் நினைப்பதையும் உங்களோட விமர்சனங்களையும் கூட பதிவிடலாம். அப்படி பதிவிட்டீங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்வதற்கு நானும் மிக ஆவலாயுள்ளேன். இப்போ நம்மளோட பேச வந்திருக்கவங்க யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் இது? நிஷா மாவனல்ல. எப்படி இருக்கீங்க? நானும் சுகமாக இருக்கிறேன். மாவனல்ல எல்லாம் எப்படி இருக்கு? மழை எப்படி? இரவு நேரங்களில் மழை வந்தாலும் உங்களுக்கு பிடிக்குமா இல்ல மழை இல்லாம
1: பிடிக்கும் சார்? பிடிக்கும்.
0: ஆஹா, இதமான ஒரு இரவாக மாறும் இல்லையா?
1: ஆமா சார்.
0: சரி, நீங்க சொல்லுங்க, பாடும் நிலாவின் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பாடிலா உள்ள பாட்டுடா தெரியல, எனக்கு ஒரு பாட்டு வேணும். உயிரே உனக்காக படத்துல கையாலே உள்ளே தோட்டா காதல் வெள்ளம் நெஞ்சு மோதுற பாட்டு.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்கு?
1: நேரம் எங்களுடைய எப்ப கேட்க மனைவி வரும் அருண்மொழி, கம்பா சசிமா குடும்பத்திற்கும், கம்பா அப்துல் மஜீத் குடும்பத்துக்கும் உங்களுக்கு சேர்த்து போடுங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி, நன்றி. சரி, அவரை தொடர்ந்து நம்மோடு இன்னும் ஒருவர். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். எங்கேயோ கேட்டேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: சரி, என்ன செய்றீங்க நீங்க?
2: இப்போதைக்கு பாடல் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் நிகழ்ச்சியோட இணைஞ்சு இருக்கிறேன். அண்ணோட சுகம் எப்படி? நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன். எப்பவும் போல அந்த ஒருவருக்காக தானே பாட்டு கேட்க போறீங்க?
2: நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அண்ணா. எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் வசனம் மட்டும்தான், அதுலயும் நீங்க லைன கொடுத்த ரொம்ப சந்தோஷம். அந்த வரிசையில நான் ஒரு பாடல் தெரிவு வச்சிருக்கிறேன் அண்ணா. முடிஞ்சா நிகழ்ச்சி நிறைய காட்டுக்கும் விழிச்சு துடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
0: என்ன பாடல்?
2: எனக்கு அண்ணா அபூர்வ சகோதரர்கள் இருந்து ஒன்ன நினைச்சு பாட்டு படிச்சு.
0: ஒன்ன நினைச்சு பாட்டு படிச்சீங்க? அப்படியா? யார நினைச்சு பாட்டு படிச்சீங்க? இணைத்துக் கொள்ளலாம்னா ஒரே ஒருவர் தான் இருப்பாரு, அந்த ஒருவரையும் இணைத்துக் கொள்ளலாம். சரியா? சரி, நன்றி, நன்றி. சரி, நீங்கள் மழைப்பின் ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்க. முதலாவது வந்து ஒருவர் வந்து கேட்டிருந்தார்லையே அவர் பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த பாடல் இப்போ வருது. அவரோட விருப்பு தெரிவாக சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம். கேட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம்.

0: பாடும் நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் உங்க சங்கர். எப்படியோ இரண்டாவது மனுத்தியாலத்துக்குள் வந்திருக்கோம். பாடும் நிலாவில் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியின் குரலில் தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் ஒலித்த பாடல் வந்து நம்மளோட புஷ்பகாந்த் இணைந்து கேட்டிருந்தாங்க. அந்த பாடல் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக அந்த பாடல் இந்த மனுத்தியாலத்தின் முதலாவது பாடலாக நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போங்க. அங்கே பாடும் நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதை கீழே உங்களோட கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். சரி, இப்போ நம்மளோட அழைப்பில் ஏற்படுத்தி இணைந்திருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் இது? கண்ணா, கிணிகத்தேன கண்ணா. எப்படி இருக்கீங்க? சரி, என்ன செய்றீங்க நீங்க?
1: வேலை செஞ்சுக்கொண்டு பாட்டு கேட்டு.
0: அப்படியா? சரி, அப்புறம் உங்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது? சரி, அடுத்ததாக ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்து கொண்டு கேட்க போறீங்க?
1: வசந்தம் கேட்கும், அனைவருக்கும் கேட்போம். நான் அவங்களோட ஒரு வாரமா சாய்ப்பாங்க.
0: நீங்க ஒரு வாரம் அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு வாதம் அப்படின்னு கேட்டுச்சு. நான் என்ன தவறு செய்தேன்? என்னோட வாதம் பண்ண பேரை வாசித்தானே, மகிழ்ச்சி. சரி, எல்லாரும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கலாமா? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: அந்த பாட்டு தரேன்மா.
0: என்ன பாட்டு?
1: பாத
0: கொலுசு சத்தம். சரி, எனக்கு இப்பதான் சரியா கேட்டுச்சு. ஆமா, ஏன்னா நீங்க ரேடியோ கேட்டுட்டு என்னோட பேசுறீங்களா?
1: இல்ல, நான் வெளிய நிக்கிறேன்.
0: அப்படியா? சரி, எல்லாரும் என்னத்துல கேக்கலாம் அந்த பாடல்? சரி, நன்றி
1: நன்றி
0: நன்றி. சரி, அவரை தொடர்ந்து இன்னும் ஒருவர். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இது?
2: நான் கொல்லும்ல இருந்து லட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கேன். லட்சுமியா?
2: ஓ சார், ஓ சார்,
0: எப்படி இருக்கீங்க?
2: லைன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: நான் யாருன்னு தெரிஞ்சா கொடுக்கறேன். நானா கொடுக்கறேன். உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, பேசுறீங்க. சரி, என்ன செய்றீங்க நீங்க?
2: இப்ப உட்கார்ந்து கூட பேசிக்கிட்டு இருக்கேன் சார்.
0: அடுத்த பாடலுக்காக
2: பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் பசங்களுக்கு அனைவருக்காகவும் கேட்போமே.
0: அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி அம்மா.
2: நன்றி நன்றி.
0: சரி, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர் விருப்பமாக ஒரு பாடல் ஒன்று வரப்போகிறது. அவங்க கேட்டிருந்தாங்க ஒரு பாடல் ஒருத்தருக்காக, அந்த பாடல் தான். பாடலை கேளுங்க, தொடர்ந்து என்னோட இணைந்து கொள்ளுங்க. பாடும் நிலாவில் தொடர்ச்சியாக 12 மணி வரை நானும் உங்களோடு.

0: மகேஷே தங்கமே ஞான தங்கமே.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது சொந்த

0: பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எஸ்பிபி அவர்களின் நினைவாய் ஒவ்வொரு நாளும் அவர் பாடல்கள் இல்லாத நிகழ்ச்சிகளே கிடையாது என்று சொல்லலாம். ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு பாடல் அவர் குரலில் நிச்சயம் இருக்கும். அதுவும் இந்த வாரம் இன்னும் மிக சிறப்பான ஒரு வாரம். அவரின் ஜனனதினமும் இந்த வாரத்தில் தான் வந்திருந்தது. அதற்காயும் எஸ்பிபிக்காய் ஒரு நிகழ்ச்சி வசந்த நிலாவில் நாங்கள் தந்திருந்தோம். எப்படி இருப்பினும் பாடும் நிலாவுக்காய் காத்திருக்கும் ரசிகர்களுக்கு வாரம் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு பெரிய பாக்கியம் என்றே சொல்லலாம். காரணம், இந்த 3 மணித்தியாலத்திற்குள் அவரோட எந்த பாடலை தருவது என்பது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் தெரிவு செய்து கொடுப்பது. காரணம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இருக்கும். அவ்வெல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரலில் பாட்டும் இருக்கும். அதனால்தான் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாடல்களையும் வெவ்வேறு விதமான பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது யார் வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் இது? ஃபர்வீன் கதைக்கிறீங்களா? ஃபர்வீன், எப்படி இருக்கீங்க? நானும் சுகமாக இருக்கிறேன் ஃபர்வீன். என்ன செய்றீங்க நீங்க? பாடும் நிலா கேக்குறீங்களா? சிறப்பு. உங்களுக்கு பாடும் நிலா எஸ்பிபியின் எந்த பாடல் மிக பிடிக்கும்?
1: என்ன
0: பாடல்?
1: மண்ணில்
0: இந்த காதல் என்றியா? சரி, இப்ப சொல்லுங்க, இந்த பாடல எஸ்பிபி காய் கேப்பீங்களா இல்ல உங்கள் காதலுக்காய் கேப்பீங்களா? எல்லாருக்காகவும்
1: அனைவருக்காகவும்
0: எடுத்ததற்கு
1: நன்றி.
0: நன்றி, நன்றி. சரி, அவரை தொடர்ந்து நம்மோடு இன்னும் ஒருவர். வணக்கம். வணக்கம், யார் இது? யார் இது? வணக்கம், யார் இது?
2: வணக்கம், எல்ல உமேஷ் கண்ணா.
0: எல்ல உமேஷ் கண்ணா, எப்படி இருக்கீங்க உமேஷ் கண்ணா?
2: சொல்லுங்க.
0: நலமாக இருக்கீங்களா?
2: நல்ல சுகம்.
0: எல்ல எப்படி இருக்கு?
2: நல்ல கிளைமேட், நல்லா இருக்குது.
0: நல்ல கிளைமேட் என்ன? சரி, எல்லோரும் சுற்றுலா வர நினைக்கும் ஒரு இடம், நீங்க அங்கேயே இருக்கிறீங்க. நீங்க எங்க போகணும்னு நினைப்பீங்க சுற்றுலா போகணும்னா?
2: பாடும்
0: நிலாவின் பாடல் மிக பிடிக்கும்?
2: பாடும் நிலாவோட பாடல் ஏராளமான பாடல்கள் இருக்கு.
0: உங்களோட விருப்ப பாடல் ஏதாவது ஒண்ணு அப்படி ஏதாவது இருக்கா?
2: என்னோட இளைய நிலா பொழிகிறது.
0: இளைய நிலா பொழிகிறது, ஆஹா. அந்த பாடல் பாடும் நிலானாலே அந்த பாடல் வந்து நின்றும் இல்லையா எல்லாருக்கும் மனது?
2: அதுதான் அவரோட ஃபேவரட்.
0: சரி, யாரெல்லாம் இணைந்து கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காய்?
2: என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்காகவும்.
0: எல்லாரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: ஒரு வரி பாடி காட்டவா?
0: ஆ, பாடுங்களே.
2: இளைய நில ஒளிகிறது இதயம் வரை நனைகிறது, உள போகும் மேகம் கன காணுமே, இதயம் வரை நனைகிறது. நன்றி.
0: நன்றி. அப்புறம் இந்த பாடல யாருக்காக பாடினீங்க நீங்க?
2: ஹலோ,
0: இந்த பாட்டை யாருக்காக பாடினீங்க?
2: மெலடிக்காக பாடு.
0: சரி, நன்றி. அழைப்பு ஏற்படுத்தினதுக்கு எல்லாரும் நினைத்துக் கொண்டு பாடல் கேட்கலாம், சரியா?
2: நன்றி.
0: நன்றி. இதுதான் எஸ்பிபியின் சிறப்பு. பாடல் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா பாட்டாவே பாடிட்டாரு. சரி, இருந்தாலும் நீங்களும் நினைந்து கொள்ளுங்க, எங்களுடைய இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க, அல்லது ஃபேஸ்புக் பக்கம் போயிட்டு உங்களோட கருத்துக்களையும் கவிதைகளையும் உங்கள் விருப்ப தெரிவுகளையும் பதிவிடுங்க. இப்போ இந்த ஒரு விடயம் இல்லாம உலகம் இருக்காதுன்னு சொல்லலாம். எப்படி எஸ்பிபி இல்லாம நாங்கள் இல்லையோ அந்த மாதிரி.

0: பாடும் நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அழைப்பினை ஏற்படுத்தி நம்மோடு பேச வந்திருக்கும் அந்த உறவு யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். ரேடியோ சத்தத்தை குறைச்சிடலாமா? சரி, உங்க பேர் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் உங்க ஊர் எல்லாம் என்ன, மலையா? கடும் வெயில் இரவுலையுமா? சரி, எப்படி போச்சு உங்களுக்கு இந்த வாரம் நாட்கள் எல்லாம்? சரி, உங்களுக்கு சொல்லுங்க, எஸ்பிபி என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும், இல்ல என்ன பாடல் வேணும்? இல்ல, மறுபடியும் இருக்கா சொல்லுங்க, கேக்கல.
1: சம்மதம் தந்துட்டேன் நம்போ, இந்த செய்யலை போட்டதோ அன்பு. அந்த பாடுதாங்கண்ணா.
0: ஆஹா, எனக்காக இன்னும் ரெண்டு வரி பாட மாட்டீங்களா?
1: சம்மதம் தந்து விட்டேன் நம்போ, இந்த செய்யலை போட்டதோ அன்பு. அந்த பாட்டுதான்.
0: இப்ப இது யாருக்காக?
1: யாருக்காக இல்லைன்னா, எனக்கு பிடிக்கும் அந்த பாட்டு.
0: அப்படியா? சரிம்மா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அந்த பாடலுக்காய்?
1: அந்த பாட்டு அசாம் கவும், பர்வீன் கவும், மது, சியோன், எல்லாருக்காகவும் கேட்போம். நான் வசந்தம் கேட்கிற எல்லாருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும்.
0: சரி, எல்லாரும் இணைத்துக் கொண்டு கேட்கலாம். நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. சரி, அவங்களை தொடர்ந்து நம்மளோட இன்னும் ஒருவர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் இது?
2: நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கழிக்கிறேன்.
0: உங்க பேர் என்ன?
2: நிஷாந்தினி.
0: நிஷாந்தினி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்யறீங்க நிஷாந்தினி? நீங்க
2: நல்ல பாட்டு, நல்ல இதாக்கார பாட்டு, நல்ல விருப்பம். எனக்கு அதான் கேட்கல, ரொம்ப நேரம் லைன் கிடைக்க மாட்டேங்குது. ட்ரெயின் கிடைச்சிருக்கேன்.
0: அடடா அடடா, அப்படிதான் கிடைக்கிறது, கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காது.
2: ஓமண்ணா ஓமண்ணா, ஒவ்வொரு நாளும் கூட இதுதானே நான் கேட்கிறது.
0: ஒவ்வொரு நாளும் என்னோட இது கேட்க எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு அண்ணா. நல்ல பாட்டுகளும் நல்ல இதுகளும் அண்ணா, நல்லா இருக்கு.
0: சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கண்ணா முடிஞ்சானா இந்த சின்னஞ்சிறு கிளி, இந்த என்ன சின்னஞ்சிறு கிளியோ பாடண்ணா, இல்லன்னா இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் மோகன் பாடல்.
0: சரி, முடிவு பண்ணிட்டீங்களா என்ன பாட்டு வேணும்னு?
2: ஓ, விண்ணுக்கும் மண்ணுக்கும்.
0: சரி,
2: ஒரு பாடல் உண்டு, அது என்ன படமும் தெரியலன்னா மோகன் படம்.
0: சரி, நம்ம வந்து மோகன் ரசிகையா?
2: ஓமண்ணா, மோகன் பாட்டுலாம் நல்ல விருப்பம் அண்ணா எனக்கு.
0: அப்படியா? ஏன் அப்படி உங்களுக்கு விருப்பம்?
2: எனக்கு அவங்க பாட்டுலாம் நல்ல விருப்பம் அண்ணா, எல்லா பாட்டும் நல்ல விருப்பம்.
0: அப்படியா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம் அடுத்த பாடலுக்காக?
2: எல்லாரும் வசந்த இப்பம் கேட்கிற அனைவருக்கும் அண்ணா, உங்களுக்காக அண்ணா.
0: சரி, எல்லோரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: நன்றி அண்ணா.
0: சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்ப தெரிவு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள். எது எப்படியோ நீங்கள் கேட்பவைகளை நான் தர முயற்சிப்பேன். அந்த வகையில் நீங்களும் விடாமல் முயற்சி செஞ்சு என்னிட்ட கேட்டுட்டே இருங்க. தேடி எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கான பாடல்களை தர முயற்சியில் நானும். அப்படியே ஒரு கவிதை, ஒரு பாடல் வரி, இந்த பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், அலைபேசி எடுக்கிறேன், அழைப்பு கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. முகப்புத்தகம் பக்கம் போங்க, அங்கே பாடும் நிலாவுக்காய் ஒரு பதிவு இருக்கும். அந்த பதிவின் கீழே உங்கள் கருத்துக்களையும் கவிதைகளையும் உங்கள் விருப்புகளையும் விமர்சனங்களையும் எல்லாவற்றையுமே பதிவிடுங்க. சேர்த்து கொள்வதற்கு நானும் மிக ஆர்வமாயும் அவளாயும் இருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாடல், பாடல் கேளுங்க, அழைப்பினை ஏற்படுத்துங்க.
3: பாத கொலுசு பாட்டு பாடி வரும், பாடி வரும்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: பாடும் நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதமான இரவு பொழுதில் இந்த இரவுக்கு இன்னும் இனிமே சேர்க்கும் பாடும் நிலா எஸ்பிபியின் குரலில் அமைந்த பாடல்கள். இரவின் நிலவு கூட கொஞ்சம் வர தயங்கலாம், ஆனால் இசையின் நிலவோ என்றும் வர தவறுவதில்லை. கலைப்பின் ஏற்படுத்தி என்னோட உரையாடலாம். அலையுங்கள் 0312 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இப்போது அழைப்பில் வந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சௌண்ட்.
0: என்ன செய்றீங்க நீங்க? என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ரஜினியோட
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நான் என்ன பாடல் சொல்லுறேன் உங்களுக்கு பிடிச்ச பாடல் நல்ல பாடல் போடுங்களேன்.
0: சரி, ரஜினியோட பாடல் தான் வேணுமா? சரி, தருகிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: மனைவி, பிள்ளையே, அத்தனை பேருக்கும்.
0: நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டம் தானே?
1: வருவாரு. அவரு ஒரே ஒரே தேதி
0: என்ன கேள்வி?
1: உங்களையும் ஞாபகம் படுத்தலாம்.
0: அது சரி.
1: நண்பர்கள் தானே?
0: அதானே, நண்பர்கள் தானே இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அது சரி.
1: சாப்பிட்டீங்களா சார்?
0: அதெல்லாம் இப்பதான் முடிஞ்சது.
1: நான் இப்ப சாப்பிட போறேன், வாங்கி சாப்பிடுவோம்.
0: உங்கள் பாசத்துக்கு மிக்க நன்றி. ஆனால் நான் பயணம் செய்ய வேண்டிய தூரம் அதிகம் இருக்குமே அங்க வர்றதுனா. சரி, யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ளலாம் அடுத்த பாடலுக்காய்? யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்த பாட்டுக்கு?
1: பாட்டுக்காகவும், பொங்கலுக்காகவும், நந்தா சேருக்காகவும்.
0: சரி, அனைவரும் போடுங்க. சரி, உங்களுக்காக ரஜினியோட கொஞ்சாண்மையில வந்த பாடல், நீங்க கேட்டதுக்காக. கொஞ்சாண்மைனா கொஞ்சாண்மையெல்லாம் இல்ல, ஒரு 99 வந்த பாடல் தான். டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு, பரவாயில்லையா? சரி, நன்றி. ஆஹா, ரஜினியின் பாடல் கேட்டாரு. ஆரம்பத்திலேயே தருவதற்காக ஒரு பாடல் வைத்திருந்தேன், பரவாயில்ல, அவர் கேட்டதுக்காக அந்த பாடலை கொடுத்துருவோம். இப்போ இன்னும் ஒருவர் நம்மளோட. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: புத்தளம் மரிக்கார் வீதியிலிருந்து நிசாம் பேசுறேன்.
0: நிசாம், மரிக்கார் வீதிக்கே உங்க வீட்டுல இருக்க வானொலி தான் கேக்குதா? அப்படியா?
2: ஓகே.
0: நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நிசாம் நீங்க?
2: நான் தொழில் ஸ்தாபனத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன்.
0: ஆஹா, வாரம் 5 நாள் வேலையா?
2: என்ன,
0: வாரத்தில் 5 நாள் மட்டும்தான் வேலையா உங்களுக்கு?
2: நன்றி.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு பாடும் நிலவுடைய பாடல் ஒன்றுதான் வேணும், சற்று பாடி காட்டவா?
0: பாடலாமே.
2: நங்கை உந்தன் கூந்தலுக்கு நச்சத்தீர்

0: காலெடுக்க காந்திருப்பே தீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன். தேவி வந்து சேர்ந்து விட்டார் ஆதி கொண்டு நான் நடப்பேன். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே
1: வானம் விட்டு வாராயோ,
0: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. அந்த பாடல் எனக்கு நன்றாக பிடித்த பாடல். முடியுமானால் சாருங்கள் கேட்டு பார்ப்போம். உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்போம்.
1: அனைவருக்காகவும் கேட்கலாம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி. சரி, அடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரஜினி அவர்களின் ரசிகர் ஒருவர் ரஜினி பாடல் வேணும்னு கேட்டிருந்தாரு. அதற்காகவே ரொம்ப மெலடியா போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மணித்தியாலம் முடியும் போது கொஞ்சம் வேகமான ஒரு பாடல் தரலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த பாடல் படையப்பா திரைப்படத்தில் ரஜினி ஹரணி இணைந்து பாடும் ஏஆர் ரகுமான் இசையில் வரும் பாடல். இப்போது ரஜினி ரசிகர்களும் சரி, பாடும் நிலாவின் ரசிகர்களும் சரி, துள்ளி குதிக்க போறீங்க அப்படிங்கிறது இந்த பாட்டை பிளே பண்ண போகும்போதே தெரியுது. பாட்டை கேளுங்க, அழைப்பினை ஏற்படுத்துங்க, என்னோடு இணைந்து கொள்ளுங்க, உரையாடலாம் பேசலாம்.

0: பாடும் நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் உங்கள் சங்கர். இறுதி மனத்தை அழுத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். எத்தனை எத்தனை பாடல்கள். பொதுவாக இந்த சம்மதம் தந்துட்டேன் நம்போ அப்படிங்கிற பாடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல் தேவதை திரைப்படத்திற்காக சிரஞ்சீவிக்காக பாடியிருப்பார் நம்மளோட எஸ்பிபி அவர்கள். ஒரு மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் தெலுங்கிலிருந்து. இதே பாட இந்த பாடலுக்கும் இந்த திரைப்படத்துக்கும் இளையராஜா அவர்கள் தனது இசையை கொடுத்திருப்பார். பாடல் மெட்டாகட்டும், அந்த வரிகளாகட்டும், அதை பாடி சென்ற நம் பாடும் நிலாவாகட்டும். அருமை. ஒரு சகோதரி இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாடல் தந்திருந்தேன். நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தி என்னோடு உரையாடலாம். அலையுங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அல்லது முகப்புத்தகம் வாங்க. இரவு நேரம் அப்படிம்போது காதுகள் வானொலியை கேட்டுட்டு இருந்தாலும் கை விரல்கள் இன்னமும் தொலைபேசியை தானே தேடும். அப்படியே வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. அங்கே பாடும் நிலாவுக்காய் ஒரு பதிவு இருக்கும். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் விருப்பங்களையும் உங்களது தெரிவுகளையும் கவிதைகளையும் உங்களது விமர்சனங்களையும் கூட பதிவிடலாம். சேர்த்துக்கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன். அடுத்ததா நம்மளோட ஒருத்தங்க இணைந்திருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? இரவுகளில் பாடும்
1: வேலை இல்லாத
0: கேப்பேன்.
1: இன்றைக்கு நாள் லீவு தானே,

0: நைட்ல ஹாஸ்டல்ல வேலை.
1: சரி,
0: காலையில ஹோட்டல்ல வேலை.
1: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்கு?
0: நம்ம வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம். எல்லா சொந்தங்களுக்காகவும், புவனேஷுக்காகவும், பிரதீப்புக்காரங்கையும், நிலோசனுக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் ஒரு கவிதை சொல்லாமா?
1: சொல்லுங்களேன்.
0: நான் இரவாக இருந்தால் நீ நிலவாக வருகிறாய், நான் மேகமாய் இருந்தால் நீ மலையாக பொழிகிறாய், நான் வானவில்லாக இருந்தால் நீ ஐந்து நிறங்களாக வருகிறாய், ஆனா என் இதயத்தில் மட்டும் உன் காதலை தரமாட்டேங்கிறாய். ஒரு முட்டையின் இரு கருவுகளை போல் வாழ நினைக்கிறேன், முட்டையை உடைக்காம வந்துவிடு.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவு சொன்னா போதும் இந்த நேரத்துக்கு. கவிதை தானே? தர
1: கவிதை தானே. இப்ப ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: என்ன
1: பாட்டு? ஆயிரம் நிலவேவா. யாருக்காக இந்த பாட்டு? சரி, எல்லாரும் கேக்கலாம். நன்றி.
0: நன்றி.
1: சரி, அவங்களை தொடர்ந்து நம்மளோட இன்னும் ஒருவர். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யாரது?
2: நான் கொஞ்சம் வரவே ரஷீதா கான்.
1: ரஷீதா, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க சுகமா இருக்கிறீங்களா?
1: நானும் நலமாக இருக்கிறேன்.
2: நீங்க அழகாக பேசுகிறீர்கள், சகஜமாக பழகிறீர்கள். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, நன்றி. நீங்கள் தான் எங்கள் சொந்தங்கள், அப்படிதான் இருக்கணும் இல்லையா?
2: ஆமா, ஆமா.
1: சரி சொல்லுங்க, இப்ப பொருள் எல்லாம் எப்படி இருக்கு? இங்க இருந்து கொஞ்சம் தூரம் இல்லையா?
2: சிறிது நேரம் மழை, சிறிது நேரம் மழை இல்லாமல் இருக்கிறது.
1: அங்க மழை விட்டாலும் எங்களோட இசை மழை விடுவதில்லை இல்லையா உங்களை?
2: ஆமா, ஆமா.
1: சரி, சிறப்பு. யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காய்?
2: எனக்கு ஒரு பாடல் தருவீர்களா?
1: நான் தரமாட்டேன்னு இப்ப சொன்னா இல்லையே?
2: நான் இதுதான் உங்களோட பேசியிருக்கேன்.
1: நன்றி, நன்றி அம்மா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு அண்ணாமலை பற்றி, ரத்தக்கட்டி பறக்கு தையா, அண்ணாமலை சைக்கிள். எனது கணவரின் சைக்கிள், அவர் தற்போது இல்லை, அவர் இறைவன் அடி சேர்ந்து விட்டார், அவருக்காக கேட்கிறேன்.
1: எப்படி ரெண்டு பேரும் பொருள்ல இந்த சந்தையில இருந்து அந்த சந்தை வரைக்கும் சைக்கிள்ல போவீங்களா? அப்படியா? சரி, அவர் இல்லாவிட்டால் என்ன? எஸ்பிபியும் தான் இல்ல, அவர் நினைவோடு இருப்போம் இல்லையா? சரி, உங்களுக்காக ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள். சரியா? அப்படியே நீங்களும் நினைவலைகள் பறந்து விட்டு வாருங்கள். சரி, யாருக்காக?
2: உங்களுக்காகவும், உங்களுக்காகவும்,
1: அவங்களுக்காய் பாடலை தொடர்ந்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். பேசலாம், கதைக்கலாம், உரையாடலாம், உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம். பாடும் நிலாவோடு நான் சங்கர்.

பாடும் நிலா கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. ஒரு அருமையான பாடல், ஒன்றல்ல இரண்டு பாடல்கள் இருவர் கேட்ட தெருவிலிருந்து தந்திருந்தேன். நீங்களும் என்னோடு அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம், அல்லது ஃபேஸ்புக்கினூடாகவும் உங்கள் கருத்துக்களை பதிவுகளை பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01127750001 அல்லது 01127750111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள். அப்படி வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கே பாடும் நிலாவுக்காய் ஒரு பதிவு, அந்த பதிவின் கீழ் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபேஸ்புக்கினூடாக. ஹாய் அண்ணா, இரவு வணக்கம். விஜயகுமார், தீபா, விதுரா, லக்ஷான், அதேரா, தொண்டமான் எங்கிருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டகலையிலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்களும் நிகழ்ச்சியில் ஜனனி இணைந்துள்ளோம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். அப்புறம் மக்கரைப்பற்றிலிருந்து நிசார் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு வணக்கம், நானும் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் அருமை, மிக சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சுதா வந்திருக்காங்க பத்தனையிலிருந்து. அடுத்ததா, வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி சூப்பர், உங்கள் பாடல்கள் எல்லாம் அருமை அப்படின்னு சொல்லி வெளிப்பனையிலேருந்து ஃபைசர் அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் புலேந்திரன் ஜெகா வணக்கம் சொல்லியிருக்காங்க, வணக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆய் அண்ணா, இரவு நேர வணக்கம், நானும் பாடும் நிலா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி திலினி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஆய் அண்ணா, இனிய இரவு வணக்கம், நான் சசி ரேகா ஃப்ரம் பசியாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசியாலையிலேருந்து சசி ரேகா, பாடல் எல்லாம் சூப்பர், என்னோட ஹஸ்பண்ட்காகவும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து பிரபு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, நான் மாத்தலையிலிருந்து செந்தமிழன் ரஷாட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு, என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொன்னால், சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் என்ற பாடல் வேணுமாம். அதுக்கான காரணமாக அவர் சொல்லியிருக்காரு, இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். இந்த வரிகள் எஸ்பிபிக்காகவே உருவாக்கப்பட்டது போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அரடா, சரி, அவருக்காய் அந்த பாடலும் தருகிறேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இரவு வணக்கம் சொல்லி மட்டக்களப்பிலிருந்து வந்திருக்காங்க. கிரான் பிரதேசத்திலிருந்து யுகிந்தன், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் இனுவிலிருந்து ரவி சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் ரவி மற்றும் சாந்தா. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி சூப்பராக போகுது, சாமிமலை சிங்காரவத்திலேருந்து டி கே தினேஷ், நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வருகிற எல்லா பாடல்களும் எஸ்பிபி அவர்களின் இனிமையான பாடல்கள் தான். இனிய இரவு நேர வணக்கம் பாடும் நிலாவுடன் இன்று எங்கள் அவங்களையும் நினைத்துக்கொள்ள சொல்லியிருக்காங்க. உறவுகளின் பேர்களை சொல்லியிருக்காங்க, சசி, திலினி, ஹரிணி, தன்யா மற்றும் வசந்தம் உறவுகளை இணைத்துட்டு பாடல் கேட்டிருக்காங்க. இதமான இரவு நேர வணக்கம் சொல்லி ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. பொன்னுமணி படத்திலிருந்து அன்பை சுமந்து சுமந்து பாடலை தாருங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி உத்தராதிபதி நியூசிலாந்திலிருந்து வந்திருக்காரு. சரி, அடுத்ததா, அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. யாருன்னு சொன்னா விஜயகுமார் வந்திருக்காங்க, பிரதீப், துஷ்யந்தன், பிரியா, தினுஜா, சுஜி, சீனு, சச்சின், அன்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலா பிரதீப் அப்படின்னு சொல்லி அவங்க பேர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க, இரவு நேர வணக்கம் சங்கர், பாடும் நிலா எஸ்பிபி சார், பாடல்கள் எல்லாம் சூப்பர், சோக பாடல்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோக பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்ததா நீங்களும் என்ன பண்ணலாம், இணைந்து கொள்ளுங்க. இப்போது உங்களுக்காய் ஒரு பாடல், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் அப்படின்னு சொல்லி எஸ்பிபிக்காய் ஒரு பாடல் எழுதியது போலவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னமோ உண்மைதான். அவர் தேகம்தான் மறைந்திருக்கிறது, ஆனால் அவர் குரலும் அவர் விட்டு சென்ற இசையும் என்றும் எம்மோடு இருக்கும் அப்படிங்கிற என்னமோ மாற்ற முடியாத ஒரு நிதர்சனமான உண்மைதான். சரி, அந்த பாடல் கேட்போம். பாடலை தொடர்ந்து என்னோட இணைந்து கொள்ளுங்கள்.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: வசந்தத்தின் பாடும் நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ்பிபியின் குரலும் அந்த குரலின் இனிமையும் கேட்டு ரசிக்கும் போது மனத்தியாலங்கள் எல்லாம் நிமிடங்களாய் கடந்து செல்கிறது. இறுதி மனத்தியாலத்தின் இறுதி தருணத்தில் இருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம், உங்கள் உணர்வுகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இப்போது யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. ஹம்பாந்த் ஹோட்டேலின் மருது சூப்பரான பாடல்கள், உங்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். நல்ல இன்ட்ரெஸ்டா கேக்குறேன். நான் 10 மணி எடுத்தேன், இப்பதான் லைன் கிடைச்சது.
0: ஆஹா, அதான் நான் எப்பவுமே சொல்றேன் இல்லையா, ரஜினி சொல்ற மாதிரி கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது. சரி,
1: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். நல்ல இனிமையான பாடல்கள்.
0: அடடா அடடா, நன்றி நன்றி நன்றி. அப்புறம் நீங்க என்ன செய்றீங்க?
1: நான் இது உங்களுடைய ப்ரோக்ராம் கேட்டுக்கொண்டு நிக்கிறேன். நல்ல இன்ட்ரெஸ்டா போகின்றது.
0: ஆஹா, அப்படியா? உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனாலதான் ப்ரோக்ராம் செய்றீங்கிறீங்களா? நன்றி நன்றி. உங்களை போல நேர்கள் இருக்கும் போது எங்கள் நலத்துக்கும் சுகத்துக்கும் என்ன குறைச்சல் இல்லையா?
1: நல்ல நல்ல பாடல்கள். நல்ல, நேற்று நான் எடுத்தேன், எனக்கு லைன் கிடைக்கவே நேற்று நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன பாடல்கள் கேட்டுக்கொண்டே நீண்ட பாண்டு பண்ணியாங்க.
0: ஆஹா, நல்ல துள்ளிசை பாடல்கள் நேற்று இல்லையா?
1: ஓ, நல்ல பாடல்கள், நல்ல அர்த்தமுள்ள பாடல்கள் போயிட்டு கொண்டிருக்கின்ற.
0: சரி, சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: எனக்கு முடியும் என்றால், நான் மிகவும் விருப்பமான ஒரு பாடல் இருக்கிறது. முடியும் என்றால் உங்களால் பாடும் வானம் பாடி திரைப்படத்தில் நினைவுதானே பெற்ற அன்னை இல்லையே, பேசும் தெய்வம் இல்லையே, அவர்தான் இன்றி நான் இல்லையே. அந்த பாடல் முடியும் என்றால்
0: யாருக்காக?
1: சார்,
0: யாருக்காக அந்த பாடல்? உங்களுக்கு
1: அந்த பாடல் கேட்பதற்கு ஹம்பாந்தோட்டை ஜெமிலா தாத்தா, அரப்பா நகர் பரிதா தாத்தா, முன்தாஜ் பேகம், அனுராதபுரம் பாரூக், ஆட்டோ விஸ்வநாதன், சின்னையா மகாதேவன், நௌபத்தாசி மாவட்ட நிஜாம் நானா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்கும் சார்.
0: சரி, என்ன பாடல் மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க, எனக்கு பாடாம சொல்லுங்க.
1: என்
0: நினைவுதான் வரிகளில் சரியா? சரி, உங்களுக்காக தருகிறேன். நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வைத்திருக்கிறேன். இந்த பாடல் வந்து கொழும்பு 14 இருந்து மும்தாஸ் பேகம் வந்து கேட்டிருந்தாங்க பேஸ்புக்கினூடாக. செம்பருத்தி திரைப்படத்தில் இருந்து நடந்தால் 2 அடி. இந்த பாடல்கள் நான் சிறிய வயதில் கேட்டிருக்கிறேன். அப்போது கேட்டதற்கும் இப்போ கேட்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. காரணம், சிறு பிரயாயத்தில் நம்ம சின்னவங்களாக இருக்கும்போது இடைக்கால பாடல்கள் வந்து செவிகளில் விழும் பொழுது பாடல்களின் அர்த்தம் புரியாத வயதல்லவா, இது என்ன பாட்டு அப்படின்னு நம்ம கடந்து போயிருப்போம். ஆனால் நம் வயது கூட கூட மனங்கள் என்னமோ இடைக்கால பாடல்கள் பக்கம் ஈர்த்து செல்கிறது. காரணம், அந்த பாடலின் அந்த இதமான இசை, பாடும் பாடகர்கள், அந்த பாடலில் இருக்கும் அருமையான வரிகள்னு சொல்லி, இவை எல்லாமே நம்மளை கட்டி இழுத்துறது. அப்படி இருக்கும்போது எஸ்பிபியின் குரலில் இந்த பாடல் உங்களையும் கட்டி இழுக்கும் இந்த இரவில்.

வசந்தத்தின் பாடும் நிலா இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். இன்றைய தினம் பாடும் நிலா எஸ்பிபியின் சோக கீதங்கள், ஆங்காங்கே ஒரு சில பாடல்கள் மட்டும் அப்படி இல்லாமல் அமைந்திருந்தது. இரவு பொழுதுகளில் எப்போதுமே சோகமான பாடல்கள் ஏன் இவங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் நமக்கு தோணியிருக்கும். காலங்கள் மாறும்போது அது சோக கீதங்கள் எல்லாம் கிடையாது, இந்த வாழ்க்கையை வாழ்வியலை நமக்கு உணர்த்தும் பாடல்கள் அல்லது உணர்த்தும் வரிகள் அப்படிங்கிறத காலம் கடந்த பின்புதான் நாமளும் அறிந்திருப்போம். அதன் பின் தான் நாங்களும் இந்த பாடல்களையும் தேடி தேடி கேட்டிருப்போம். அந்த வகையில் இன்றைய தினம் பாடும் நிலா நிகழ்ச்சியில் பாடும் நிலா எஸ்பிபியின் பாடல்கள் உங்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சி பிடித்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் விடைபெற்று செல்கிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். அனைவருக்கும் இனிதான ஒரு இரவாக அமையட்டும். இறுதி பாடலாக பாடும் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து அன்பு சகோதரர் கேட்டிருந்த பாடல் வருது. அந்த பாடலோடு நானும் விடைபெற்று செல்கிறேன். நன்றி.

0: ஊத்தி புட்டியப்பா. இறைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா படநடும்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
0: அவன் மேலிடிக்கும் கூட்டம் எல்லாம் தோல்வி மட்டும் பழகிடும்.
1: வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: வெய்யண்டி அப்படி தாக்கி ஆந்திரா டிக்கெட்
1: ரைட் ரைட் நம்பர் 1 ரைட் ரைட் நம்பர் 2 ரைட் ரைட் நம்பர் 3
0: எவனோ ஒருத்தன் காலங்காத்தால நம்ம அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான் ஓட்டுறான் அவனை.
2: நாயக் கல்நாயக்.

0: ஹலோ அஞ்சலி ஜியா.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இங்க பாரு, போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னேன், சொல்ல ப்ளீஸ்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: ஏன்டா அழுகுற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டமா அது எனக்கு இல்லையா?

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சன்னதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான மகிழ்ச்சியான காலை நேர வணக்கம். இன்று 2026 ஜூன் மாதம் 7 திகதி ஞாயிற்றுக்கிழமை. ஒரு விடுமுறை நாளில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் சுபிச்சமிக்க நாளாகவும் அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டால் அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு 102.6, 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு.

நாடு முழுவதும் 102.6 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் சந்தோஷ அறல் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பண்கொடா வழியிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு பாதுக்க சின்ன தம்பி அம்மன்புரம் சுரேஷ், கிரியல்ல ராஜலட்சுமி, முனராகல தனலட்சுமி, தின்னையடி ஜோதிட குமரகுரு மற்றும் தயாளன் தயாபரன் தினேஷ் வனிதா குடும்பத்திற்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் வத்தலையிலிருந்து ஐயா கண்ணு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு தோப்பூர் அனீஃபா மற்றும் ஈடன், வசந்தகுமார், செல்வராம், ஷேம்குமார் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. இன்று பிறந்த நாள் திருமண நாள் பந்தத்தில் இணையும் அனைத்து உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளவத்தையில் இருக்கும் அகஸ்டிகாவுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பதுள்ள ஸ்பிரிங் வழி மேமலையை சேர்ந்த அள்ளிராணி சந்திரபாபு தம்மதிகளின் செல்வ புதல்வன் பவித்ரன் இன்றைய தினம் 14வது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அப்பா சந்திரபாபு, அம்மா அள்ளிராணி, அக்கா லக்மாலி மற்றும் தம்பி தீனேஷ், அத்தை பத்மினி, மாமா செல்வராம் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமைப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாதுக்க சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. துளசல பூமிகா சின்ன தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிதரன், கிசான பிரபா, நாகேந்திரன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், அழகு சுந்தரம், ரமணி டிலுக்சன், சொக்கலிங்கம், முத்துக்குமாரி, அருண்மொழி, சின்னையா, மகாதேவன் மற்றும் யட்டியாந்தோட்ட சிவாஜல்ல இருக்கும் அனைவருக்காகவும் கௌசல்யாவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். விஜயகுமார், தீபா, விதூரா, அதூரா மற்றும் லக்ஷான், சத்தான் மற்றும் தொண்டிமான்புரம், கொட்டகலை, வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்த அன்பான காலி நிற வணக்கம், நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் என்று வந்திருக்காங்க. அதே நேரம் நம்பிக்கை கிராமம் அரல் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான காலி நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இந்து கலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று வந்திருக்காங்க. அதே நேரம் பெரிய நீலாவளியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி கொட்டகலை டிரைட்டன் சந்தியாகோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துகிறேன் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பொப்டெய்லர் நிசார் அக்கறைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துகிறேன் என்று சொல்லி அமுதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்கவடி தொலைபேசி இலக்கம் 0112-775-0031, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 102.6 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு.